0: பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வழங்கிக் கொண்டிருப்பது
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
0: மீரா படத்திற்காக MS சுப்பலட்சுமி குழுவினோடு இணைந்து பாடியுள்ள பாடல்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 27 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 17 தேதி புதன்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: முகமலர்ச்சியுடன் விருந்தினரை வரவேற்பவன் வீட்டில் அகமலர்ச்சியுடன் செல்வமகள் குடியிருப்பாள். குறள் எண் 84 அதிகாரம் விருந்தோம்பல்.
1: அகன் அமர்ந்து செய்யாள் உறையும் முகன் அமர்ந்து நல் விருந்து ஓம்புவானில்.
0: முகமலர்ச்சியுடன் விருந்தினரை வரவேற்பவன் வீட்டில் அகமலர்ச்சியுடன் செல்வமகள் குடியிருப்பாள். குறள் எண் 84 அதிகாரம் விருந்தோம்பல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 600,000 ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:02. நமது வானொலியில் இன்று ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் க அம்சப்ரியா அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இதில் சூழல் ஒளி வழங்குகின்றார் ஆழ்வார்குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள். 7:07 வணக்கம் பரணி. இதில் 7 தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்க இருக்கின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழை அமுதே நிகழ்ச்சியின் உரை வழங்குகின்றார் பொன் வேலுமையில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்குகின்றார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் நாம் கேட்கலாம். காலை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நாம் கேட்க இருக்கின்றோம். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு, எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா. 10:02 மனம் விரும்பதே நேர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மணி திருநாடு நிகழ்ச்சியில் பாலைவன நாட்டுப்புற இசை குறித்து நாம் கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே நிகழ்ச்சி. இதில் இல்லறம் இனிமையாக பின்பற்ற வேண்டிய வழிகள் என்ன. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவு தளத்தை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 11:10 நலம்தானா நிகழ்ச்சியில் தூக்கமின்மையை போக்கும் மூலிகைகள் குறித்து நாம் கேட்கலாம். 1:55 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: நாளை எனும் பாதை. நாளை என்பது நாட்காட்டியில் இருக்கும் ஒரு தேதி மட்டும் அல்ல, அது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளின் விளைவு. நாளை என்னும் சொல்லில்தான் எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை வினாக்கள், எத்தனை எத்தனை கனவுகள். நேற்றைய பொழுதை நாம் மறுபடியும் நம் கைகளில் பிடிக்க முடியாது. வாழ்வை புரிந்தவர்கள் இறந்த காலத்தை தூக்கி சுமப்பதில்லை. இன்றைய நாள் நாம் எதிர்பார்த்ததைப் போல் இல்லை என்று புலம்பித் தீர்ப்பவர்கள் உண்டு. ஒரு சிலரே இன்றைய தினம் என்னும் சொத்து மேலவும் கிடைக்காது என்று புரிந்து வைத்திருப்பர். நாளைய தினம் குறித்து எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆக நேற்று என்பது நினைவுகள், இன்று என்பவை நடப்பவை, நாளை என்பது நம்பிக்கை. இதை சரியாக புரிந்து செயல்படுகிறவர்கள் நாளை எனும் பாதையை பொது பாதையாக்குகிறார்கள். நாளை என்பது வெறும் கால அளவு அல்ல, அது மனித மனத்தின் மிகப்பெரிய கனவு. இன்று கவலையில் இருப்பவர்களுக்கும் தோல்வியோடு இருப்பவர்களுக்கும் நாளை என்பது சிறு நம்பிக்கை வெளிச்சம். வெற்றியை தவறுவிடுகிறவர்களுக்கு நாளை என்பது வெளிச்சச் சுடர். இன்று என்னால் இச்செயலை செய்ய முடியவில்லை, நாளை முயற்சிப்பேன், இந்த வாக்கியம் தரும் வெளிச்சம் வாழ்வின் உறுதிப்பாடாகிறது. நாளை என்பது நேர்பாதையாகவோ மலைப்பாதையாகவோ ஆபத்தானதாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளை என்ற சொல்லினை நம்பிக்கையோடு அணுகினால் இருளுக்கு வெளிச்சமாகவும் தெளிவான பாதையாகவும் அடையாளமாகும். ஒரு குழந்தை எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் நாளை நாம் நன்றாக நடக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் விழுந்து விழுந்து எழுகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு திசை மாற்றம். தோல்வி நம்மிடம் சொல்வதெல்லாம் ஒன்றே, இந்த பாதை மட்டுமல்ல இன்னொரு பாதையும் இருக்கிறது, நம்பிக்கையோடு பயணத்தை தொடரலாம் என்பதே. நாளைய பொழுது பொன் செழிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் சிந்தனையை நல்ல எண்ணங்களால் சீர்படுத்த வேண்டும். எப்போதும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைத்தல் வேண்டும். நாம் எப்படி சாதிப்பதற்கான முழு ஆற்றலையும் உடையவர்கள் என்று எண்ண வேண்டும். சாதித்த சாதனையாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கினால் இப்பண்புகள் மேலோங்கும். நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைதல் வேண்டும். நமக்கான செயல்கள் ஒரு எல்லைக்குள் நம்மை நிறுத்தும், ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் செயல்களோ நீண்ட காலம் பயன் தரும், கனிமரங்களைப் போல சுவை தரும். நாளை எனும் பாதை நமக்கான நம்பிக்கையான பாதையாக இருக்க வேண்டும் எனில் அறிவிலே தெளிவு வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்துவிட வேண்டும். அப்படி திட்டமிடுகிற செயல்கள் எப்போதும் வெற்றிகளை மட்டுமே தருகின்றன. கடைசி நேரத்தில் பதட்டத்துடன் எச்செயலையும் செய்தல் கூடாது. எந்தெந்த காலங்களில் நாம் எதை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்து கொண்டு செயல்பட்டால் சிறு சிறு செயல்களும் பெரிய செயல்களுக்கு உறுதுணையாக அமையும். காலத்தை நாம் நம் கைகளுக்குள் வைத்திருந்தால் வெற்றிகள் எப்போதும் நம் வசம்தான். நாள்தோறும் பின்பற்றும் கால அட்டவணை வெறும் பட்டியல் அல்ல, நாளைய தினத்திற்கான ஒளி விளக்குகள். இறுதி நேர பரபரப்பையும் குழப்பங்களையும் தவிர்க்க இது உதவும். எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையை தக்க வைத்திருந்தால் நாளை எனும் பாதை வாசனைமிக்க மலர்பாதையாக அமையும். எப்போதும் யாரையேனும் குறைகூறி கொண்டிருப்பவர்கள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள், எல்லா கருத்துகளுக்கும் பொருத்தமில்லாமல் எதிர்கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பவர்கள், இவர்கள் நம் பாதையின் தடை கற்கள். இவர்களை கவனமாக தவிர்த்தால் நம் பாதை தெளிவாகும், பயணம் சிறப்பாக அமையும். நம் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பளிக்கும் நண்பர்களிடம்தான் நம் வெற்றிகரமான எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நாளை எனும் பாதை

0: வெற்றி பாதையாக அமைய வேண்டுமெனில் தெளிவான திட்டமிடுதல், நம்பிக்கையான உழைப்பு, ஆரோக்கியமான சிந்தனை, மற்றவர்களையும் கொண்டாடும் இயல்பு, நல்ல நண்பர்களை பக்கபலமாக தக்க வைத்தல், நேர்மறையான எண்ணங்கள், நன்றி உணர்வுடன் எல்லோரையும் பாராட்டல், சான்றோர்களின் நட்பு, நேரத்தை சரியாக கடைப்பிடித்தல், எதிர்காலத்தின் மீது மட்டுமே கவனத்தை குவித்தல், இந்த 10 முத்தான கருத்துக்களை செயல்படுத்தினால் நாளை என்னும் பாதை நம்பிக்கையூட்டும் சாதனை பாதையாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடல்.

அண்ட விநாயகா, விகட கிஜ விநாயகா, ராஜபுத்திர விநாயகா, பிரணவ விநாயகா, திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் வல்லால கணபதி, கபில கணபதி, துண்டி கணபதி, வக்ரதுண்ட கணபதி, மகோதர கணபதி, ஹேரம்ப கணபதி, கணநாத கணபதி, விக்னேஷ கணபதி, விக்னஹாரக கணபதி, பாலச்சந்திர கணபதி, சூர்ப

லட்சுமி சகணபதி சகஜேச கணபதி ஏகதந்த கணபதி லம்போதர கணபதி தூம்பிரவர்ண கணபதி கிப்ர பிரசாதன கணபதி தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது மனம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தொடர்ந்து கேட்கலாம் ஹேமா ஜான் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் காலை 6:27. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நேர்வழியை பின்பற்றுவீர்களானால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. கேட்கலாம் இ.எம். ஹனிஃபா அவர்களின் குரலில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

0: ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நேர்வழியை பின்பற்றுவீர்கள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை மட்டும் மறக்கக்கூடாது. இறைவன் திருவடியை இறுக பற்றி கொள்ளுங்கள். ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: நிகழ்ச்சி நேரம் காலை 6:35. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பருத்தி பயிரிடும் போது ஒரு ஹெக்டருக்கு அடிவுரமாக தொழு உரம் 25 டன் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 250 கிலோ இடுவதனால் தண்டு கூண்வண்டு தாக்குதலை குறைக்கலாம். பருத்தியை வருடத்தில் ஒருமுறை மட்டும் பயிர் செய்ய வேண்டும். பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்க வேண்டும். பருத்தி வயலுக்கு அருகில் வெள்ளை ஈ தாக்கக்கூடிய கத்தரி, தக்காளி, வெண்டை, சூரியகாந்தி வயல்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு கிலோ பருத்தி விதைக்கு இமிட்டோக்ளோபிரிட் 7 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதை பதால் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, அசுவினி, இலைப்பேன் இவற்றிலிருந்து 45 நாட்கள் வரை கட்டுப்படுத்தலாம். மாவு பூச்சிகள் தாக்குதல் தென்பட்ட உடனே தாக்கப்பட்ட செடிகள் மற்றும் களை செடிகளை பிடுங்கி அழிக்க வேண்டும். நமது ஆரோக்கியத்திற்கு தேவையான நஞ்சில்லாத காய்கறிகள் கீரைகளை வீட்டிலேயே எளிதாக உற்பத்தி செய்ய வீட்டு தோட்டம் அமைக்கலாம். வீட்டு தோட்டத்தில் காய்கறிகள் விளைந்து அதை உபயோகப்படுத்தும் போது ஏற்படும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. அதன் ஒவ்வொரு பருவமும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உணவு பூர்வமாக இருக்கும். செயற்கையான பூச்சிக்கொல்லிகள் எதுவும் தெளிக்காமல் இயற்கையான முறையில் காய்கறிகளை விளைவிக்கும் பொழுது அதில் கிடைக்கும் ருசியும் தனித்தன்மையுடன் இருக்கும். வருடத்தில் ஒவ்வொரு பருவ காலத்தில் ஒவ்வொரு வித காய்கறிகள் விளையக்கூடும். அதனால் இடத்தை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து பாத்தி கட்டி பயிர் நட வேண்டும். பகுதிகளாக பிரிக்கப்பட்ட நிலங்களுக்கு நடுவே கட்டப்பட்ட பாத்திகளில் கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், முள்ளங்கி, டர்னிப், பீட்ரூட், கேரட், செடி அவரை போன்ற காய்கறிகளை விளைவிக்கலாம். செடிகளை அதிகாலை நேரங்களில் நடுவது நல்லது. முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், கத்தரிக்காய் போன்றவை சற்று நாள்பட வளரும் காய்கறிகள். இந்த செடிகளின் இடையே வேகமாக வளரக்கூடிய முள்ளங்கி, டர்னிப், பசலைக்கீரை, பாலக் மற்றும் அனைத்து கீரை வகைகளையும் நடலாம். பப்பாளி, வாழை, நார்த்தை, எலுமிச்சை, முருங்கை, மாமரம் முதலியவற்றை தோட்டத்தின் வடக்கு பக்கமே நட வேண்டும். ஏனெனில் மற்ற இடங்களில் இதை வளர்த்தால் அவற்றின் நிழல் காய்கறி செடிகளின் மீது பட்டு அவற்றை வளர விடாமல் தடுத்துவிடும். பீர்க்கங்காய், புடலங்காய், சுரைக்காய், பீன்ஸ், அவரை போன்ற கொடிகளாக விளையும் செடிகளை நூல் அல்லது சணல் மூலமாக அழகான முறையில் வேலிகள் மீது படரவிடலாம். தோட்டம் போட இடம் இல்லாதவர்கள் செடிகளை தொட்டிகளிலோ, பெட்டிகளிலோ, மூங்கில் கூடைகளிலோ, சிமெண்ட் தொட்டிகளிலோ, பழைய பிளாஸ்டிக் பக்கெட்டுகளிலோ போடலாம். செடிக்கு விடப்படும் தண்ணீர் மிகவும் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. 1500 சதுர அடி பரப்பில் வீட்டு காய்கறி தோட்டம் சாகுபடி செய்தால் 5 பேரை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ஓராண்டுக்கான காய்கறி மற்றும் பழ தேவைகளில் கிட்டத்தட்ட பாதியை பூர்த்தி செய்ய போதுமான விளைச்சலை பெற முடியும்.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 100 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம்

0: சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 41% முதல் 63% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 28 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 46 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 45 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி BJPயுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தவேக அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தவேக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்ட குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 600,000 ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய இருவர் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம், திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும், நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும், மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் காலை 6:55.

0: நிமிடம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. விளம்பரத்தை தொடர்ந்து நாம் கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே. பெரிய பரந்த உப்பு நீர் நிலை கொண்ட அமைப்பையே கடல் என அழைக்கிறோம். உலகின் 70 விழுக்காடு நீரால் சூழப்பட்டது. ஆழி, சாகரம், சமுத்திரம், நீராழி, வவ்வம், ஜலதரம் என 62 பெயர்கள் கடலுக்கு நம் முன்னோர்களால் சூட்டப்பட்டுள்ளன. பூமிக்கு உயிர் நாடியாகவும் மனிதகுலத்துக்கு அடிப்படை ஆதாரமாகவும் கடல் விளங்குகிறது. இது ஆக்சிஜன் உற்பத்தி, காலநிலை கட்டுப்பாடு, உணவு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை வழங்கி பூமியின் சமநிலையை காக்கிறது. பூமிக்கு தேவையான ஆக்சிஜனில் பாதி அளவை கடலில் உள்ள பாசிகள் மற்றும் நுண்ணுயிரிகளே உற்பத்தி செய்கின்றன. மனிதர்கள் சுவாசிக்கும் தூய காற்றில் பெரும் பங்கு கடலிலிருந்தே கிடைக்கிறது. கடல் நீராவியால்தான் மழை மேகங்கள் உருவாகி மழை பொழிகிறது. புவியியல் வெப்பநிலையை சமநிலையில் வைத்து தட்பவெப்ப நிலையை சீராக கட்டுப்படுத்துவதில் கடல் முக்கிய பங்கு வகிக்கிறது. மீன், நண்டு, இறால், சிற்பி போன்ற பல வகையான கடல் உணவுகள் மற்றும் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கின்றன. உலகம் முழுவதும் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு கடல் நீரிலிருந்தே பெறப்படுகிறது. முத்து, சங்கு, பவளம், கச்சா எண்ணெய், தாதுக்கள் போன்றவையும் கடலிலிருந்துதான் கிடைக்கின்றன. உலக நாடுகள் சர்வதேச வர்த்தகம் மற்றும் போக்குவரத்துக்காக 80 விழுக்காடு கடல் வழியைத்தான் பயன்படுத்துகின்றன. பல கொடிய நோய்களான புற்றுநோய், இதய நோய், அல்சைமர் ஆகியவற்றுக்கான மருந்துகள் கடல் உயிரினங்களிலிருந்துதான் பெறப்படுகின்றன. மீன்பிடி தொழில், கப்பல் போக்குவரத்து, துறைமுகப் பணிகள், கடல்சார் சுற்றுலா மூலம் பல கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பும் வருமானமும் கடலின் மூலமே கிடைக்கிறது. உலகின் வட தென் அட்லாண்டிக், வட தென் பசிபிக், அண்டார்டிக், ஆர்டிக், இந்திய பெருங்கடல் என 7 பெருங்கடல்கள் உள்ளன. இந்தியாவின் கடற்கரை நீளம் எவ்வளவு தெரியுமா நேயர்களே? 7,517 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் 997 கிலோமீட்டர். நமது உடலை மூடியுள்ள தோல் போல் இந்த உலகை கடல் மூடிக்கொண்டு இருக்கிறது. அதாவது உட்புறம் நெருப்பு குழம்பாக கொதித்து சுழன்று கொண்டிருக்கிற இந்த புவியின் மேற்பரப்பை குளிர்விக்கின்ற ஒரு குளிர்விப்பானாக கடல் அமைந்துள்ளது. எனவே கடலை நாம் புவியின் தோல் என்றே அழைக்கலாம். சூரிய ஒளி கடலுக்குள்ளே 100 ஆழம் வரையிலும் தான் தெளிவாக இருக்கும். இலக்கியங்களில் சொல்லப்படும் ஆழி பேரலைதான் இன்று சுனாமி என அழைக்கப்படுகிறது. காவிரி, பூம்பட்டினம் மற்றும் குமரிக்கண்டம் ஆகியவை ஆழி பேரலையில் மூழ்கிவிட்டதாக வரலாறு கூறுகிறது. உலகில் வாழும் உயிரினங்களில் தரையில் வாழ்பவை 1 விழுக்காடுதான். மீதியுள்ள 99 விழுக்காடு கடலில்தான் வாழ்கின்றன. என்ன மயக்கம் வருகிறதா நேயர்களே? ஆம், அதுதான் உண்மை. சுமார் 25 மில்லியன் உயிரினங்கள் கடலுக்குள்ளே வாழ்வதாக கணித்திருக்கிறார்கள். அண்மை காலமாக புவி வெப்பம் உயர்ந்து வருவதால் பனிமலைகள் உருகத் தொடங்கிவிட்டன. புவி வெப்பம் உயர காரணம் மனிதர்களின் வேண்டத்தகாத நடவடிக்கைகள் மற்றும் செயல்களினாலும் தான். எலக்ட்ரானிக் சாதனங்களான மொபைல், கம்ப்யூட்டர், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாடுகள், நெகிழி பயன்பாடுகளால் அவற்றை மறுசுழற்சி செய்ய முடியாததாலும் குளங்களிலும் ஆறுகளிலும் குப்பைகளாக மாறி கடலில் கலக்கப்படுகிறது. இதனால் கடல் நீர் மாசடைந்து புவியின் வெப்பம் அதிகரித்து காலநிலை மாற்றம் ஏற்படுவதால் நிலநடுக்கங்களை ஏற்படுத்தி சுனாமியாக மாறி மக்களுக்கு அழிவுகளை உண்டு பண்ணுகிறது. எனவே நாம் கடலை காப்பாற்றும் முன்னெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம்.
3: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நிகழ்ச்சி வணக்கம் பரணி. 8 மணி வரைக்கும் சுமரான பாடல்களோட பயனுள்ள பல தகவல்களை அளித்தரும் இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக நம்ம கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி. உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். புதிய பாதையில் நம்ம வழி நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் தொழில் சார்ந்த கண்ணோட்டத்தை புதிய விதமாக மாற்ற, புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கி என்ன தகவல்கள் எங்களுக்காக தர காத்துட்ருக்கிறீங்க?
1: வணக்கம், வாழ்க. நாம் தினந்தோறும் தொழில் தொடங்குவதற்கு தேவையான பல தகவல்களை அளித்து வருகிறோம். அதேபோல் மத்திய மாநில அரசுகளில் சிறு தொழிலுக்கான கடனுதவி திட்டங்கள் பற்றியும், நிதி நிறுவனங்கள் வங்கிகள் பற்றியும் தினம் தினம் விவாதித்து வருகிறோம். இன்று நபார்டு வங்கி அகில இந்திய அளவிலே இருக்கின்ற வங்கிகளிலேயே பெரிய வங்கி, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், விவசாயம் அது சார்ந்த துறை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தனி நபர்களுக்கும், கூட்டுறவு வங்கிகளுக்கும், கூட்டுறவு சங்கங்களுக்கும், இதர தொழில் முனைவோருக்கும், உணவு பதப்படுத்துதல், மீன் வளர்த்தல், கால்நடை வளர்ப்பு போன்ற தொழிலை செய்கின்றவர்களுக்கும், உணவு பதப்படுத்தல் துறை அதற்கெனவே அமைச்சர் இருக்கிறார், அதற்கெனவே ஏராளமான திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அவை அனைத்திற்கும் நம்முடைய நபார்டு வங்கி தான் கடனுதவி வழங்குகிறது. இன்று 1000-2000 பேர் உறுப்பினராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகள் உருவாகி இந்தியாவின் விவசாய துறையையே மாற்றி அமைத்து வருகின்றன. தமிழ்நாட்டில்தான் அதிக உழவர் உற்பத்தியாளர் மன்றங்கள், அவர்களுக்கு நிலம் வாங்க, கட்டடம் கட்ட, நடைமுறை மூலதனம் விற்பனை செய்ய, ஏற்றுமதி செய்ய அனைத்து உதவிகளையும் நமது நபார்டு செய்கிறது. இதனுடைய தலைமை அலுவலகம், தமிழ்நாட்டுக்கான தலைமை அலுவலகம் சென்னை நுங்கம்பாக்கம் ஹைரோடிலே அமைந்துள்ளது, சென்னை 34. அதனுடைய ஃபோன் எண் 0444-28-30-4444. வலைத்தளம் www.nabard.org NABARD.org. முதலிலேயே இந்த விவரங்களை கொடுத்ததற்கு காரணம், ஏறக்குறைய ஒரு 50,000 என்ட்ரிகள் இதில் இருக்கிறது. நபார்டு வங்கி, அதனுடைய அமைப்பு, யாருக்கெல்லாம் கடனுதவி, என்னவெல்லாம் துறைக்கு கடனுதவி தருகிறார்கள், என்ன மானியம் தருகிறார்கள், கூட்டு பண்ணை ஆரம்பிப்பதற்கு, இன்டகிரேட்டர் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஆரம்பிப்பதற்கு கடனுதவி இருக்கிறதா இல்லையா போன்ற அனைத்து விவரங்களையும் நீங்கள் இந்த வலைத்தளத்தின் மூலம் தெரிந்து கொண்டு இதில் கடன் பெறுவது நல்லது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிளை அலுவலகங்கள், துணை பொது மேலாளர் அளவிலும் கிளை மேலாளர் அளவிலும் அலுவலகங்கள், சென்னை நகர் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் அந்த அலுவலகம் இருக்கிறது. அங்கு உங்களுக்கு ஆலோசனையும் வழங்கக்கூடிய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் போன்ற படிப்புகளை படித்த அதிகாரி தான் தலைமை அதிகாரியாக இருப்பார். எனவே என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும், என்ன தொழில் தொடங்க வேண்டுமோ அது பற்றிய விவரங்களை அறிந்து நீங்கள் இந்த நபார்டு மூலமாக கடனுதவி பெறலாம். மாநில அரசுகளுக்கும் அதனுடைய துணை நிறுவனங்களுக்கும் இந்த நபார்டு வங்கி கடனுதவி கொடுக்கிறது. கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக நடைபெற அவர்களுக்கு கடனுதவி தருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுக்கு கிளை இருப்பதால் நீங்கள் ஆங்காங்கே உள்ளவர்கள் அவரை அணுகி அவர் கூறுகிற வங்கிகளை கணக்கு தொடங்கி அந்த தேசிய வங்கியிலே நீங்கள் கடன் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு இவர்கள் மறு கடன் வழங்கி விடுவார்கள். இப்படி உங்களுக்கு ஆரம்பிக்க, நடத்த, நடைமுறை மூலதனத்திற்கு விற்பனை செய்ய, ஏற்றுமதி செய்ய அனைத்து உதவிகளையும் வழங்கக்கூடிய நபார்டு வங்கியினை தமிழ்நாட்டு விவசாயிகள் மட்டுமல்ல, சிறு தொழில் முனைவோர், உணவு சார்ந்த தொழில் முனைவோர், ஏற்றுமதி செய்ய விரும்புவோர் பயன்படுத்தி கொண்டு முன்னேறலாம். அதேபோல் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து தொழில் முனைவோருக்கும் மத்திய மாநில அரசுகள் கடன் வழங்கி வருகின்றன. பெண்களுக்கும் திருநங்கைகளுக்குமாக கடந்த 2025, அதாவது 25/8/2025 தமிழ்நாடு அரசு டுவிஸ், அதாவது TWEES, தமிழ்நாடு பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் எனும் இந்த திட்டத்தை

0: பெண்கள் திருநங்கைகளுக்கு எனவே கொண்டு வந்து அவர்களுக்கு கடனுதவியை வழங்கி வருகிறார்கள். பெண் திருநங்கைகள் சிறு தொழில் தொடங்க, வணிகம் தொடங்க, சேவை தொழில் தொடங்க, விரிவுபடுத்த எல்லாவற்றுக்கும் கடனுதவி வழங்குகிறார்கள். இதில் என்ன கடன் பெறுகிறார்களோ அதற்கு 25% மானியம் இருக்கிறது. அதிகபட்சம் 2 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். 18 லிருந்து 25 வயது வரை இந்த தொழிலுக்கு இருக்க வேண்டும். அதிகபட்ச கடன் 10 லட்சம் தான் கொடுக்கப்படும். இதற்கு எந்த வருமான வரம்பும் கிடையாது. ஆன்லைனிலேயே விண்ணப்பிக்கலாம், நேரில் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. விண்ணப்பம், விண்ணப்பதாரர் விவரம், திட்ட செலவு, இயந்திரத்தினுடைய விலை, நடைமுறை மூலதனம் என்ன வேண்டும், வங்கி கணக்கு விவரங்கள், அவருடைய கல்வி தகுதி போன்றவற்றை ஒரு திட்ட அறிக்கையாக கொடுத்து அதனைத்தான் விண்ணப்பம் செய்ய வேண்டும். தொழில் வணிகத்துறை வழங்கும் எம்எஸ்எம்இ துறை கடந்த ஆண்டு GON 51/25/8/2025 அதனுடைய வழிகாட்டுதல் படி இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துகிறது. கல்வி தகுதி பெற கடனுதவி சாங்ஷன் ஆன பிறகு EDP என்று சொல்லக்கூடிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி அவசியம். உற்பத்தி தொழிலுக்காக இருந்தாலும் சரி, வணிகம் செய்வதற்காக இருந்தாலும் சரி, சேவை தொழில்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்கள் திருநங்கைகளுக்கு மாவட்ட தொழில் மையம் மற்றும் முன்னோடி வங்கி மேலாளர், மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் மூலம் அவர்களை நேர்காணல் செய்து இக்கடனுதவி வழங்கப்படுகிறது. www.msmeonline.tn.gov.in www.twees.tweees தமிழ்நாடு உமன் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் என்று பெயர். tweees.scheme.tamilnadu.com இந்த 2 வலைத்தளங்களையும் நீங்கள் பார்த்தால் இந்த கடனுதவி பற்றிய முழு விவரங்கள் தெரியும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் நான் ஏராளமான தொழில் முனைவோரை அடிக்கடி சந்திக்கிறேன். ஒருவருக்கும் இந்த திட்டத்தை பற்றி தெரியவில்லை. மகளிர் சுய உதவி குழுக்கள் கடனுதவி, தமிழ்நாடு பெண்கள் முன்னேற்ற நிறுவனத்தின் கடனுதவிகள், பயிற்சிகள், உதவிகள், இவற்றையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்களே ஒழிய, அருமையான 10 லட்சம் வரை எந்த செக்யூரிட்டி இல்லாமல், 18 வயது வரை, 55 வரை, படிப்பை பற்றி கவலை இல்லை, எந்தவித பிணையமும் இல்லை, அருமையான கடனுதவியை பெண்களுக்கு கடந்த 2 வருடங்களாக அரசு வழங்கி வருகிறது. இது பற்றி நிறைய தொழில் முனைவோருக்கு தெரியவில்லை. தமிழ் நாட்டில் உள்ள கிராமப்புற மகளிர் எல்லாம் ஏதோ 5000, 10000, 50000 என்று மகளிர் சுய உதவி கடன் பெற்றால் போதும், முன்னேறி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த காலத்திலே சிறிய கடனுதவியை வைத்து ஒரு கட்டிடம் கட்டி, இயந்திரங்கள் வாங்கி, வாகனம் வாங்கி, அந்த பொருளை தயாரித்து கொண்டு போய் விற்பனை செய்வதும், மாவட்ட அளவிலே ஏஜெண்டுகள் போட்டு அவர்களுக்கு அனுப்பி விற்பனை செய்வதும், பெரிய அளவிலே சேவை தொழில்கள் செய்வதும், வணிகம் பம்பாய், டெல்லி போன்ற பெரிய நகர்களிலே இருந்து அகில இந்திய அளவிலே நடைபெறுகிற பொருட்களை வாங்கி விற்பனை செய்வதற்கான வசதி வாய்ப்புகளையும் பெறுவதில்லை. சிறிய கடனுதவியோடையே நின்று விடுகிறார்கள். இதுபோன்ற 10 லட்சம் PMEGP பாரத பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு திட்டம், அத்திட்டத்திலே 30% மானியம் அளிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இதர மத்திய மாநில அரசு திட்டங்களையும் தமிழ்நாட்டு மகளிர் தொழில் முனைவோர்களும் திருநங்கைகளும் தொடங்கினால் கண்டிப்பாக அவர்களும் முன்னேற முடியும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் தொழில்துறையிலே முன்னேறி வல்லரசாகும் வெகு விரைவில் வல்லரசாகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: நன்றியா, ரொம்ப சிறப்பான தகவல்களை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. நபார்டு வங்கி எம்எஸ்எம்இலாம் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, ஒரு சிறு தொழில் செய்யக்கூடிய யாருனாலும் அந்த வங்கிகளில் நம்ம கடன் உதவி பெறலாம் அப்படின்ற சிறப்பான தகவலை எங்களுக்காக வழங்குனீங்க. ரொம்ப நன்றி சார். நேரம் காலை 7:10. விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் ET திரைப்படத்திலிருந்து பாடல்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

எப்போதும் நடுநிலையாக இருக்கிறது சாத்தியமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அழைக்கலாம் 0462-256-1333 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி இன்று காலை 9:02 ஒலிபரப்பாகும். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருதுவதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் இராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வொண்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீப்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க, நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர G7 நாடுகள் உறுதி பூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை ஹிமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி

0: இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலிகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும், தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வாரங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேக போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கரைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
2: மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மைல் கனெக்டிங்ல கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடிய உங்களுக்காக, அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்ட்ட வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணுறோம். பிரிண்ட் மீடியாவில் தான் கொஞ்சம் ஸ்பேஸோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ, கண்டிப்பாக அரசு செய்திகள் அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும், நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
3: சமூகத்தின் துடிப்பை அறியவும், அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும் மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசைப்பாட்டியாகவும் அமைகின்றன.
1: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவ பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: தொடர்ந்து நாம் கேட்கலாம் பொன் வேலுமயில் அவர்கள் உரை வழங்கும் தமிழே அமுதே நிகழ்ச்சி.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே,
2: தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நேயர்களை வணங்கி மகிழ்கிறேன். தமிழர் வாழ்வியல் இலக்குகளில் மிக முக்கியமான ஒன்று மக்கட்பேறு ஆகும். அதனால்தான் மங்களம் என்ற மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்றார் வள்ளுவர். ஒரு குடும்பத்தின் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு காரணமாவதும் செல்வங்கட்கெல்லாம் செல்வம் ஆவதும் மக்கட் செல்வமே ஆகும். இம்மை உலகத்து இசையோடும் விளங்கி மறுமை உலகத்து மறு இரு இன்பமும் எய்துப செர்னரும் விளையும் செய்தீர் காட்சி சிறுவர் பயந்த செம்மலோர் என்கிறது அகநானூறு 66வது பாடல். பகைவரும் விரும்பும் செம்மையான தோற்றம் கொண்ட சிறுவனை பெற்றவர்கள் செம்மல் என்று போற்றப்படுகிறார்கள். அவர்கள் இந்த உலகில் புகழோடு விளங்குவது மட்டுமன்றி மறுமை உலகிலும் குறை ஒன்றும் இல்லாமல் வாழ்வார்களாம். இன்றைய அவசர காலத்தில் குழந்தை பேறு வாய்ப்பது அரிதாயிருக்கிறது. குழந்தைகளை பெற்றவர்கள் கூட குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்து அவர்களோடு பொழுதை கழித்து மகிழும் பேற்றினை பெற்றிருக்கிறார்களா என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனால் நம் சங்ககால தலைவனும் தலைவியும் இந்த இன்பத்தை முழுமையாக பெற்று மகிழ்கிறார்கள். தலைவி தலைவனை மணந்து தனிக்குடித்தனம் சென்று விட்டாள். அவளை பெற்ற நற்றாயானவள் தலைவி எப்படியெல்லாம் குடும்பம் நடத்த துன்பப்படுகிறாளோ என்று கவலையில் வருந்துகிறாள். அவள் வருத்தத்தை போக்க செவிலித்தாயானவள் தலைவியின் இல்லம் வந்து அவள் குடும்பம் நடத்தும் பாங்கினை அறிந்து மகிழ்ந்து அதனை நற்றாயிடம் கூறுவதாக அமைந்த 500 பாடல்கள் இச்செய்தியை அழகுற நமக்கு சொல்கின்றன. மாலை நேரம் பணி முடிந்து வந்த தலைவன் தன் வீட்டு முற்றத்திலே போடப்பட்டிருந்த குறுங்கால் கட்டிலே சாய்ந்திருக்கிறான். மனைவி அருகிலே அமர்ந்திருக்கிறாள். தன் அருமை மகன் தந்தையின் மார்பின் மீது ஏறி மலைமொழி பேசி சிரித்து விளையாடுகிறான். இந்த மகிழ்ச்சியான பொழுது தரும் இன்பத்திற்கு முன்னால் பாணன் மீட்டும் இனிய யாழின் இசை கூட ஈடாகாது என தந்தை தன் மகனின் விளையாட்டை போற்றுகிறான். மாலை முன்றில் குறுங்கால் கட்டில் மனையோள் துணைவியாக புதல்வன் மார்பில் ஊறும் மகிழ் நகை இன்ப பொழுதிற்கு ஒத்தன்று மன்னே மென்பிணி பிணித்து அம்மா பாணனது இயல்பே என்பது 500 410வது பாடல். இதையே வள்ளுவர் சொல்கிறார். குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதைவிட பாண்டியன் அறிவுடை நம்பி புறநானூற்று பாடல் 188 வடித்து காட்டும் ஓர் குறும்பட காட்சி மழலை செல்வத்தினால் பெறும் இன்பத்தின் உச்சத்தை காட்சிப்படுத்துகிறது. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் ஆயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கல்வியும் கல்வியும் துளந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்து மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே என்பது அப்பாடல். பல்வேறு உணவுகளை பரிமாறி சுத்தமும் நட்புமாக பலர் கூடி விருந்து உண்ணும் அகன்ற இடத்திலே பலரும் நடமாடும் அக்கூட

0: கூட்டத்தின் இடையே அந்த சிறு குழந்தை சின்ன சின்ன அடியை வைத்து குறு குறு என நடந்து வருகிறது. வந்து உணவுண்டு கொண்டிருப்பவிடம் தன் பிஞ்சிக்கையை நீட்டி இலையில் உள்ள பொருட்களை இடம் மாற்றுகிறது. அவர் உண்ணும் உணவில் கை வைத்து அலைகிறது. அதே கையால் தன்னையும் தொட்டுக்கொள்கிறது. வாயில் சோற்றை கவ்வி கையை விட்டு துளாவி நெய் மணக்கும் சோற்றை தன் மேனியிலே சிந்திக்கொள்கிறது. அப்படியே ஒரு மயக்கம் தரும் பார்வையை எல்லோர் மீதும் வீசுகிறது. எல்லோரும் அக்குழந்தையின் அழகிலும் செயலிலும் ஈடுபட்டு மயங்கி நிற்கிறார்கள். இப்பேற்பட்ட மயக்கும் பாங்குடைய குழந்தை செல்வத்தை பெறாதவர்கள் பல செல்வங்களை பெற்று என்ன பயன்? பலரோடு உண்ணும் மிகப்பெரிய செல்வராக இருந்தாலும் அவர்கள் வாழ்நாள் பயனை அடைந்தவர்கள் ஆக மாட்டார்கள் என்று முடிக்கிறார் புலவர். இதையே அமிழ்தினும் ஆற்றையினிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்று சிறப்பிக்கின்றார் வள்ளுவர் பெருந்தகை. நன்றி, வணக்கம்.
1: மக்கட்பயிறு குறித்த இனிமையான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் பொன் வேலுமயில் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம் சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நோட்டு பெண்ணோட ரெடியாக இருக்கிறீங்களா? ஆமாம், நம்ம அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆங்கிலம் அறிவோம். நமக்காக வழங்க இருக்கின்றாங்க சிவகாலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள். பேசலாமா? வணக்கம் சார்.
1: வணக்கம்மா. ஆங்கிலம் அறிவோம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். டுடே ஆல்சோ ஐ கைண்ட்லி வெல்கம் த லிஸ்னர்ஸ் ஃபார் த ப்ரோக்ராம். லெட்ஸ் நோ இங்கிலீஷ். இன்று கூட நான் வானொலி நேயர்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் சில முதல் சிக்கலான வார்த்தைகள், கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் சிலவற்றை பார்த்துவிட்டு அதுக்கு அப்புறம் சில வரிகளை பார்த்து கடைசியில் இரண்டு ப்ராவர்ப் சொல்லலாம் என்று இருக்கிறேன். முதலாவது சிக்கலான வார்த்தைகள். அந்த சிக்கலான வார்த்தைகளில் முதல் வார்த்தையாக குவைட், QUIET, QUITE. ஐயோ, குவைட்டுங்க குவைட்டுங்க ரெண்டு உச்சரிப்பு சேமாக தான் இருக்கு, எந்த வார்த்தையை எதில் பயன்படுத்தணும்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அடிக்கடி. பாருங்க, குவைட், QUIET. அந்த ஈட்டி என்பது அமைதியை குறிக்கிறது கூடிய ஒரு வார்த்தை. ப்ளீஸ் கீப் குவைட், தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. ப்ளீஸ் கீப் குவைட் இன் த கிளாஸ், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கீப்பிங் குவைட் இன் த கிளாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால ஈட்டி, அதாவது QUIETங்கிற வார்த்தை வந்து அமைதியை குறிக்கி. அதே சமயத்தில் அதே மாதிரி வார்த்தை தான் QUITE. அந்த வார்த்தை என்னதை குறிக்குன்னா வெரி, அதான் மிகவும் அல்லது முழுமையை குறிக்கி. த எக்ஸாமினேஷன் வாஸ் குவைட் ஈஸி. பசங்கள்லாம் உடனே வெளியே வந்து த எக்ஸாமினேஷன் வாஸ் எப்பா கொஸ்டின் குவைட் ஈஸிடா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. த கொஸ்டின் வாஸ் குவைட், அதாவது வெரி அல்லது முழுமையை குறிக்கி. ஐ ஆம் குவைட் ரெடி, பார்த்தீங்களா, நான் முழுவதும் எல்லாமே நான் ரெடி ஆயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அதனால ரெண்டு வார்த்தை முக்கியமான வார்த்தை இந்த குவைட் குவைட். இது அதிகமாக நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க குழப்பமா இருக்கிற வார்த்தைகள் இது இது ரெண்டு. அடுத்தாப்புல ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன், ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன்னா உற்பத்தியை குறிக்கி, ப்ரொடெக்ஷன்னா ஒரு பாதுகாப்பை குறிக்கி. த கம்பெனி ஹேஸ் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன், அதாவது தொழிற்சாலை கம்பெனியானது உற்பத்தியை அதிகரித்திருக்கிறது, அது ப்ரொடக்ஷன். PRODE, டி ஃபார் டாக்டர், PRODUCTION. அடுத்தபடியாக ப்ரொடெக்ஷன் என்பது PROT, அது TCTION, ப்ரொடெக்ஷன், அது பாதுகாப்பு. த இந்தியன் ஆர்மி ஹேஸ், த இந்தியன் ஆர்மி ப்ரொவைட்ஸ் குட் ப்ரொடெக்ஷன் டு அவர் கண்ட்ரி, அதாவது இந்திய ராணுவம் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தருகிறது. அதனால ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன் இந்த ரெண்டு வார்த்தையும் கன்ஃபியூஸ் ஆகும், அதையும் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நாலு வார்த்தை பார்த்தோம், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக நான் வந்து ஆர்டிகல்ஸ் சொல்லுவோம் நம்ம, ஏ அண்ட் த, அதில் ஏ ஆனை மட்டும் இன்னைக்கு சொல்லலான் இருக்கேன், ஒரு நாலஞ்சு வரிகள். அதாவது ஏனா ஒரு, ஆனாலும் ஒரு தான். ஏங்கிறது வந்து அது இந்த மெய்யெழுத்துக்கு முன்னால் வரும், அதாவது அந்த ஏஇஐஓயு முன்னால ஆன்கிற, அது பபுள் சவுண்டில் வரக்கூடிய வார்த்தை வந்து ஆன். அது அல்லாத மற்ற எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆரம்பிக்கும்

0: பயன்படுத்தக்கூடிய வரிகளுக்கு வார்த்தைகளுக்கு அதுவும் ஒருமையாவா இருக்கணும். ஏனாலும் ஒரு ஆனாலும் ஒருன்னு இருக்கும். அதுக்கு ஒரு ஒரு மூணு நாலு வரி சொல்லலாம்னு பார்த்தேன். யெஸ்டர்டே அண்ட் ஓல்டு மேன் வாஸ் சிட்டிங் அண்டர் எ லார்ஜ் ட்ரீ. யெஸ்டர்டே அண்ட் ஓல்டு மேன் பார்த்தீங்களா, அங்கே அண்ட் ஓல்டு மேன் வாஸ் சிட்டிங் அண்டர் எ லார்ஜ், அங்கே ஏ வருது. ஹி ஹேட் அண்ட் அம்பரல்லா அண்ட் எ பேக் வித் ஹிம், அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு புடையும் வச்சிருந்தாராம், ஒரு பையும் வச்சிருந்தாராம். ஹி ஹேட் an umbrella and a bag, anga an varudhu ya varudhu. Adutapadiya he ate an apple, anga vandu avaru or apple saapirtaar. He ate an apple. That the old man was a honest man. Adha height sounduk munnale an varalam, adhaadu height da irukku, vowel eluthu illaye nama nenikadhu aa, adu vowel eluthu nu mattum exact ah solla mudiyadhu. Vowel sound layum an honest man அவர் அப்படிலாம் வரும். இது போக நிறைய விதி விளக்கு இருக்கு. இதை வந்து நம்ம அதிக சுருக்கமான நேரத்தினால முழுவதெல்லாம் நம்ம நேரலை நிகழ்ச்சி என்பதால் விளக்க முடியவில்லை. நேரடி வகுப்பு என்றால் வேற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம். நல்ல கடைசியாக இரண்டு ப்ராவர்ப்ஸ் சொல்லலாம் என்று இருக்கிறேன். When in Rome, do as the Romans do. When in Rome, do as the Romans do. ஊருடன் ஒத்துவாள். ரோமாபுரியில் இருக்கும்போது ரோமாபுரியில் இருக்கவங்க மாதிரி செய்யணுங்கிற மாதிரி அது இது அது அதை வந்து நம்ம தமிழ் பழமொழியில் ஊருடன் ஒத்துவாள்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக டிஸ்டன்ட் ஹில்ஸ் லுக் கிரீன், டிஸ்டன்ட் ஹில்ஸ் லுக் கிரீன், தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிச்ச, ஆங்கிலம் அறிவோம் அகிலத்தை வெல்வோம், என்றும் இனிய தமிழில் இனிமையாய் பேசி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், ரொம்ப நன்றி. சிக்கலான வார்த்தைகளை தெளிவுபடுத்தி ஏ மற்றும் ஆன் இது கொடுத்த பயன்பாடுகளை எங்களுக்கு விளக்கமாக கூறியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி. நேர்லே வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் காலை 7:42 நிமிடம். தொடர்ந்து நாம் கேட்கலாம் நான் சிரித்தால் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
4: ஆத்மசம்மான் பட் ஜாதா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: நிலை 7:47 நிமிடத்தில் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 44 ரூபாய், கத்தரிக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், தடியங்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 110 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய். பாகற்காய் 50 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், முருங்கைக்காய் 100 ரூபாய், பெரிய வெங்காயம் 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், தேங்காய் 48 ரூபாய், இஞ்சி 140 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 23 ரூபாய், கேரட் 66 ரூபாய், சௌச்சா 32 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், பீட்ரூட் 36 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரிய 160 ரூபாயிலிருந்து 240 ரூபாய் வரைக்கும் இருக்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 45 ரூபாய், ஆப்பிள் 220 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 220 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி 70 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. இன்னும் சில தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். கார்த்திக் பிரசாந்தினியோட குரல்ல

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. சாமான बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. நெல்லை வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நிறைவான சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்னைக்கு நடக்க இருக்குது. காலையில் 11 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு நடக்க இருக்குது. இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோருக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொடர்பு முகாமிற்கான முன்னோடி மனு நீதி நாள் இன்றைக்கி நடக்க இருக்குது. எங்கே அப்படின்னா, தூத்துக்குடி வட்டத்தில் இருக்கக்கூடிய சேர்வைக்காரன் மடத்தில் வச்சு நடக்க இருக்குது. அங்கே இருக்கிற விஏஓ ஆஃபீஸில் காலையில் 10 மணிக்கு நடக்க இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இதையும் இந்த பகுதி மக்கள் பயன்படுத்திக்கலாம்.

பயனுள்ள பல தகவல்களை வழங்கின வணக்கம் பாரு நிகழ்ச்சி ஒலிக்க இருக்கும் பாடலோட நிறைவு பெறுகிறது. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. 8 மணிக்கான செய்தி சுருக்கமும் அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியும் நாம் கேட்க இருக்கிறோம். நம்மளுடைய நெல்லிப்பண்பலை 102.6 ஒலிக்க இருக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளையும் பாடல்களையும் கேட்டு ரசிங்க. கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நவரசா திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய

தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தால். இன்றைய நிகழ்ச்சியில் அசையா சொத்துக்களை கிரயம் செய்வதற்கு முன் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி விளக்கம் அளிக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் அசையா சொத்துக்கள் கிரயம் வாங்குவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு கிரய ஆவணங்கள் பதிவில் நாம் அடுத்ததாக தெரிந்து கொள்ள வேண்டியது பத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த ஆவணங்கள். அந்த ஆவணத்தில் உள்ள பதிவுத்துறையில் பதிவு செய்ய போகும்போது அந்த ஆவணத்தில் உள்ள தாள்கள் ஒவ்வொன்றிலும் பக்கம் எண் இடப்பட்டிருக்கும். அதில் ஒவ்வொரு பக்கத்திலும் சார்பதிவாளர் அலுவலக முத்திரை இருக்கும். அதில் இந்த ஆவணம் மொத்தம் எத்தனை தாள்களை கொண்டது என்றும் அதில் இது எத்தனையாவது தாள் என்று எழுதப்பட்டிருக்கும். மூல ஆவணங்களை நில விற்பனை செய்பவரிடமிருந்து வாங்கும்போது மூல ஆவணங்களில் அனைத்து தாள்களும் உள்ளதா என நன்றாக சோதித்து வாங்க வேண்டும். கிரய ஆவணம் எழுதும்போது கிரயம் எழுதி கொடுப்பவரின் முழு பெயரும் இனிசியலும், அதாவது தந்தை பெயரின் முதலெழுத்து, அவரது அடையாள அட்டை, முன்பத்திரம் மற்றும் இதர ஆவணங்களில் இருப்பது போன்று சரியாக உள்ளதா என்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கிரயம் எழுதி கொடுப்பவர் அவரது கிரய ஆவணத்தில் ஒரு விலாசமும் தற்போது வேறு விலாசம் கொண்ட அடையாள அட்டையும் வைத்திருந்தால் கிரயம் கொடுப்பவனின் இரண்டு விலாசங்களையும் கிரய பத்திரத்தில் எழுதுதல் வேண்டும். அதுவே நலம் பயக்கும். அதாவது இந்த விலாசத்தில் வசித்து வந்து தற்போது இந்த விலாசத்தில் வசித்து வரும் என்று எழுத வேண்டும். அதாவது கிரயம் கொடுப்பவரின் தற்போதைய விலாசம் மற்றும் அவர் கிரயம் வாங்கும்போது கிரய ஆவணத்தில் சொல்லப்பட்ட விலாசம் இரண்டையும் எழுதுவது நலம் பயக்கும். ஆவணம் பதிவதற்கு முன்னர் விற்பனம் செய்யப்படக்கூடிய மனையை நில அளவையர் அனுபவஸ்தரை கொண்டு நிலத்தின் அனைத்து பக்கங்களையும் அளந்து 4 பக்க எல்கைகளை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். சில சொத்துக்கள் 3 பக்கம் உள்ளதாகவும் இருக்கலாம். அதாவது முக்கோண வடிவமுள்ள மனை, சில ஒழுங்கற்ற மனைகளும் இருக்கலாம். நில உரிமையாளரின் அனுமதியுடன் இயந்திரங்களை கொண்டு மனையை சுத்தம் செய்வது கூடுதல் நலம் பயக்கும். அதே மாதிரி ஒரு நிலத்தை நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பொது மயானம், அதாவது சுடுகாடு அல்லது இடுகாடு, அதில் இருந்து 90 மீட்டரும் மனைக்கும் ரயில்வே இருப்பு பாதைக்கும் இடையே உள்ள தூரம் 30 மீட்டருக்கு குறையாமலும் இருக்க வேண்டும். உயர் மின்னழுத்த மின் பாதைகள் குளங்களில் இருந்து 15 மீட்டரும் ஆறுகள் கல்குவா

0: அதாவது வெடி வைத்து கல் உடைக்கும் இடம் ஆகியவற்றிலிருந்து 500 மீட்டர் தூரம் தள்ளியும் இருக்க வேண்டும். கல் உடைக்கும் க்ரஷர் இயந்திரங்கள் அமைவிடத்திலிருந்து 300 மீட்டர் தூரம் தள்ளியும் மனைப்பிரிவுகள் இருக்க வேண்டும். விமான நிலைய ஓடுபாதை எல்கையிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் மனை தளவமைப்பு இருக்க வேண்டும். அதற்கு உள்ளே உள்ள நிலங்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக நீங்கள் வாங்கும் மனை எந்த புலை எண்ணில், அதாவது சர்வே நம்பர் உள்ளது என்பதை நன்றாக கவனிக்க வேண்டும். லேஅவுட் எனப்படும் தளவமைப்பு மனை தொகுப்புகள் பல்வேறு சர்வே எண்கள் கொண்டதாக இருக்கலாம். லேஅவுட் போடுவதற்கு முன்னர் நிலங்கள் பல்வேறு நபர்களிடம் இருந்து கிரயம் பெறப்பட்டிருக்கலாம். பல்வேறு நபர்களிடம் இருந்து பெறப்பட்டு பல்வேறு சர்வே எண்களை கொண்டு மனைப்பிரிவுகள் அமைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வாங்கும் மனை எந்த சர்வே எண்ணில் எந்த உட்பிரிவில் இருக்கிறது என்பதை தெளிவாக கண்டறிய வேண்டும். அந்த சர்வே நம்பர் சம்பந்தப்பட்ட மூல ஆவணங்களையும் அந்த சர்வே எண் உள்ள பட்டாவையும் பெற வேண்டும். இதில் தவறு ஏற்பட்டால் பின்னர் கிரயம் பெற்றவர் பெயருக்கு பட்டா மாற்ற வேண்டுமானால் அது முடியாமல் போய்விடலாம். சர்வே எண்ணிற்கும் பிளாட் அமைவிடத்திற்கும் வேறுபாடுகள் இருந்தால் பிழை திருத்தல் பத்திரம் எழுத வேண்டும். ஆனால் மனையை விற்றவர்களை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் பிழை திருத்தல் ஆவணம் கூட எழுத முடியாமல் மிகவும் மோசமான ஒரு சட்ட சிக்கலுக்கு கிரயம் பெற்றவர் தள்ளப்படுவார். நிலங்கள் வந்து புஞ்சை, அதாவது புன்சை என்று, நஞ்சை அதாவது நன்சை என்றும் பிரிக்கப்பட்டிருக்கும். நஞ்சை என்பது நீர்பிடிப்பு உள்ள நிலத்திற்கு, விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தப்படும் நிலமாகும். நஞ்சை நிலங்களில் பிளாட் அமைத்தல் கூடாது என்பது அரசின் உத்தரவாகும். ஆகவே வாங்கக்கூடிய நிலமானது புஞ்சை வகைப்பாட்டில் இருக்க வேண்டும். அதாவது நாம் வந்து கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்பதற்காக வாங்கினால் அந்த நிலம் வந்து புஞ்சை வகைப்பாட்டில் இருக்க வேண்டும். 2016 ஆண்டிற்கு பின்னர் இவை குறித்த கட்டுப்பாடுகள் மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சொத்து குறித்த உரிமை பிரச்சனை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது அந்த சொத்தை கிரயம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் வழக்கிடையில் சொத்தை விற்பனை செய்வது செல்லாது என்ற கொள்கை உள்ளது. சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 52 இது குறித்து தெளிவாக விளக்கியுள்ளது. ஆனால் நீதிமன்றத்தால் விற்கப்படும் சொத்தை வாங்குவது சரியான ஒன்றாகும். ஒரு சொத்து, அசைய சொத்து நீதிமன்றத்தால் ஜப்தி செய்யப்பட்டு விட்ட பின்னர் அந்த சொத்தை அதன் உரிமையாளர், அதாவது தீர்ப்பு கடனாளி என்று அவர் அழைக்கப்படுவார், மற்றொரு கடன் கொடுத்தவருக்கு விற்றால் அது சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 53 மோசடி ஆவணமாகும். இதுபோன்ற சொத்துக்களை வாங்குதல் கூடாது. உயில் அல்லாத ஒரு ஆவணம் எழுதப்பட்ட தேதியிலிருந்து 120 நாட்களுக்குள் சார்பதிவகத்தில் பதிவு செய்ய வேண்டும். நீதிமன்றம் ஆவணம் எழுதப்பட்ட தேதியை மட்டுமே பரிசீலனை செய்யும், பதிவு செய்யப்பட்ட தேதியை அல்ல. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள சொத்துக்களை தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பதிவு அலுவலகங்களில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆணை பதிவுத்துறையில் 29/3/1997 தேதியிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. ஆகவே மேற்படி தேதிக்கு பின்னர் இதர மாநில பதிவுத்துறைகளில் ஆவணப்பதிவு செய்திருந்தால் அது செல்லத்தக்கது அல்ல. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை நாம் விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நீர்கள் இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். அசையா சொத்துக்களை கிரயம் செய்வதற்கு முன் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டார் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: சீதாராமம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து யானை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: வாடிய ராஜகுமாரி, வாடிய ராஜகுமாரி, வாடிய ராஜகுமாரி, ராஜகுமாரி, ராஜகுமாரி.

0: நேரம் காலை 8:31. எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: சரளி வரிசைகள், ஜண்ட வரிசைகள், மேல்ஸ்தாய் வரிசைகள், இந்த வரிசைகளை தொடர்ந்து நாம் அடுத்து பயிற்சி செய்வது தாட்டு வரிசைகள். இந்த தாட்டு வரிசைகளை சுரஸ்தானத்தில் பாடுவதற்கு முன்பு கூறிய அந்த வரிசைகளை நாம் சுரஸ்தானத்தை புரிந்து கொண்டு பாடினால் மட்டுமே இந்த தாட்டு வரிசையை சரியான முறையில் பயிற்சி செய்ய முடியும். இசைக்கலையில் தொன்மையான பாணர்களின் இசை மரபின்படி ஒவ்வொருவரும் தமது குரலின் வரையறையை அறிந்து பயிற்சியின் துவக்க நிலையிலேயே தமக்கு உரிய அடிப்படை அலகினை, அதாவது ஸ்ருதியை ஒத்து சேர்த்து கொள்வது அவசியமாகும். குரலுக்கு ஏற்ற வகையில் அடிப்படை ஸ்ருதியினை கண்டறிய வேண்டும். தொண்டையின் இனிமை ஒலி பெறலாமலும் ஒவ்வொரு வரிசைகளை பாடும் பொழுதும் சீராக மூச்சை இழுத்து ஒவ்வொரு மாத்திரை அளவிற்கு குறைவில்லாமலும் பாட வேண்டும். இந்த தாட்டு வரிசைகள் பயிற்சிக்காக 2 கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 முதல் காலம், 2வது காலம், 3வது காலம் என்று பாட வேண்டும். இப்பொழுது நான் 2வது காலத்தை உங்களுக்கு பாடி அறிமுகப்படுத்துகிறேன்.

மா, இது இரண்டாவது காலம். சரி சகரி கரி ம சமகரி சரி கமா, இது மூன்றாவது காலம். சரி சகரி கரி ம சமகரி சரி கமா, இந்த வகையில் பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு இந்த தாட்டு வரிசைகள் புரிய வரும். இரண்டாவதாக,

0: இந்த முறையில் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த சரளி வரிசைகளையும் ஜண்ட வரிசைகளையும் மேல்சாய் வரிசைகளையும் தாட்டு வரிசைகளையும் முறையாக பயிற்சி செய்து புரிந்து கொண்ட பின் தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டியது தாளம். தாளம் என்பது காலத்தை பகுத்து இயக்குவது. காலம் என்பது பார்க்கப்படாததும் கேட்கப்படாததும் ஆகும். ஆனால் கையில் எண்ணி தாளத்தை போடும்போது கேட்கப்படாத காலத்தை கேட்கப்படும் ஒலிகளின் மூலம் பகுத்தும் பகுத்தும் காட்டுகிறோம். கேட்கப்படாத காலத்தை கேட்கப்படுகின்ற காலமாக மாற்றி விடுவதும் அக்காலத்தை பகுத்து காட்டி விடுவதும் தாளத்தின் பயனும் பண்பும் ஆகும். இந்த தாளத்தின் விரிவை தொடர்ந்து நாம் சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். பாட்டு

0: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458, 0444-9864-58. விண்ணப்பங்களுக்கு அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com, agnchn1@gmail.com. நேரம் காலை 8:40.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே.
1: மன்னர் வேந்தே, என்ன ஒரு அதிசயம்! நான் காண்பது கனவா இல்லை நனவா? மன்னர் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
2: நான் புத்தகத்தை வாசிக்கவில்லை, அதில் இருக்கும் படங்களை பார்த்து கொண்டிருந்தேன்.
1: காணல் நீர் ஆகிவிட்டதே, அது சரி. எங்கே மன்னர் புத்தகம் வாசித்து அதனால் வெளியே மழை வர போகிறதோ என்று எண்ணினேன்.
2: மழை என்று நீர் சொன்னதும் தான் ஞாபகம் வருகிறது. வரும் காலங்களில் மரம் நடுதலை மக்களிடையே நான் உற்சாகப்படுத்த வேண்டும்.
1: அது நல்ல விஷயம் தானே மன்னர்.
2: அது மட்டுமல்ல, நாடாளும் மன்னன் நான் முதலில் மரங்களை நட்டு வளர்த்து ஒரு முன் உதாரணமாக இருந்தால் தானே மக்கள் நான் சொல்வதை கேட்பார்கள்.
1: அடடா, இன்று மன்னரின் மூளை என்னமாய் வேலை செய்கிறது! சபாஷ் மன்னா, நல்ல விஷயத்தை கூறியிருக்கிறீர்கள்.
2: மந்திரியாரே, இந்த புத்தகத்தில் உலகில் இருக்கும் வித்தியாசமான மரங்களின் படங்களை போட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து வித்தியாசமான அரிய வகை மரங்களை தேர்வு செய்து நட்டு நமது அரண்மனை தோட்டத்தை அழகுபடுத்தலாமே என்று நினைத்தேன்.
1: அதற்கு எதற்கு மன்னா புத்தகம் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மந்திரியாரிடமே கேட்டிருக்கலாமே.
2: ஓஹோ, அப்படி வருகிறீர்கள்.

0: சாரி, தோட்டத்தில் நடுவதற்கு ஒரு சிறந்த அரிய வகை மரத்தை கூறும்.
1: மன்னா, போபாப் போபாப் என்று ஒரு மரம் இருக்கிறது.
0: வித்தியாசமான பெயராக இருக்கிறது போபாப்.
1: பெயர் மட்டுமல்ல மன்னா, மரமே வித்தியாசமான மரம் தான். இதை உலகின் 8வது அதிசயம் என்று அழைக்கிறார்கள்.
0: அப்படி என்ன அதிசயம் இந்த மரத்தில் இருக்கிறது?
1: தென்னாப்பிரிக்காவில் உள்ள மடகாஸ்கர் தீவில் இவ்வகை மரங்கள் காணப்படுகின்றன மன்னா. இவை சுமார் 5000 ஆண்டுகள் வாழக்கூடியவை. போபாப் என்ற இந்த மரங்களை அங்கே ஜெனரல் ஜேம்ஸ் என்கிறார்கள். இந்த மரத்தின் சிறப்பு என்னவென்றால், வறட்சியை தாக்கு பிடித்து வளர்பவை. அதே நேரத்தில் மண்ணிலிருந்து எடுக்கும் நீரை இந்த மரங்கள் அடிமரத்தில் சேமித்து வைத்துக் கொள்கின்றன. ட்ரீ ஆஃப் லைஃப் என்ன ஆப்பிரிக்காவில் இதை அழைக்கிறார்கள். 5 முதல் 30 மீட்டர் வரையிலும் உயரமாக வளரக்கூடிய மரங்களின் அடிப்பாக சுற்றளவு சுமார் 11 மீட்டர் விட்டம் கொண்டது. மரத்தில் இயற்கையாக உருவாகக்கூடிய பொந்துகளில் மனிதன் குடிபுகுந்து ஆப்பிரிக்காவில் வாழ்கிறானாம். அப்படி என்றால் அந்த மரம் எவ்வளவு பெரிய மரமாக இருக்கும் என்று யூகித்துக் கொள்ளுங்கள். வறண்ட காலங்களில் அப்பகுதி மக்கள் இந்த மரத்தில் துளை போட்டு நீரை எடுத்துக் கொள்கின்றனர் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள்.
0: மரம் வளர்த்தால் மழை கிடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் மரம் வளர்த்தால் தண்ணீரை அது தரும் என்பதை இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். உண்மையிலே இது 8வது அதிசயம் தான். நமது நாட்டில் இந்த போபாப் மரங்கள் கிடையாதா?
1: மன்னா, எத்தியோப்பியாவிலிருந்து மும்பைக்கு வந்தவர்கள் மும்பையில் போபாப் கன்றை நட்டார்கள். இவற்றை மும்பையில் இன்றும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மதுரை, ராஜபாளையம் போன்ற சில இடங்களில் 1-2 மரங்களை காண முடியும். பெங்களூரின் அருகே உள்ள சாவனூரில் 500 ஆண்டுகள் பழமையான போபாப் மரம் ஒன்று உள்ளது மன்னா.
0: நமது தமிழகத்தின் உள்ளே இந்த போபாப் மரம் எப்படி காலடி வைத்தது?
1: ஆங்கிலத்தில் போபாப் என்று அழைக்கப்படும் பொந்தன் புலி மரங்களுக்கு ஆனை புலி, பெருக்க மரம் என்று தமிழில் பெயர்கள் உண்டு. தமிழகம் மற்றும் இலங்கை ஆண்ட மன்னர்கள் அரேபிய தீபகற்பத்தில் இருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து குதிரைகளுக்கு போர் பயிற்சி வழங்க வாணிபத்துக்காக வந்த அரேபியர்களை நியமித்து குதிரைப்படை தலைவர்களாகவும் ஆக்கியுள்ளனர். குதிரைகளுக்கு உணவாக அரேபியர்கள் பொந்தன் புலி மரத்தின் இலைகள், பூக்கள் மற்றும் கொட்டைகளை கொடுப்பார்களாம். இதனால் தமிழகம் மற்றும் இலங்கைக்கு அரேபியர்களின் மூலமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே பொந்தன் புலி மரங்கள் வந்து சேர்ந்தன என்பதை இந்த வரலாற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம்.
0: நாமும் இந்த போபாப் என்ற பொந்தன் புலி மரங்களை நிறைய வளர்ப்போம். கோடை காலத்தில் நமது மக்களுக்கும் இந்த மரத்தில் துளை போட்டு தண்ணீரை எடுத்து குடிக்கலாமே. வருங்காலத்தில் மக்களின் தாகத்தை தீர்த்த மன்னன் என்று என்னை பற்றி வரலாறு பேசட்டும். முதலில் நாம் அரேபியாவில் இருந்து
1: மரக்கன்றுகளை வாங்க வேண்டும். அப்படித்தானே மன்னா?
0: இல்லை இல்லை, அரேபியாவில் இருந்து பேரிச்சம்பழங்களை வாங்கலாம் என்று சொல்ல வந்தேன். போபாப் மரங்களை பிறகு வாங்கலாம். அரேபியா பேரிச்சம்பழத்திற்கு பெயர் பெற்றது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: பேசிக் கொண்டிருந்தால் கடைசியில் பேரிச்சம்பழத்தில் வந்து நிற்கிறாரே. பாரு, உணவு உணவு உணவு. மன்னா, அப்படியே போகும் போது தங்களது வாளையும் எடுத்து செல்லுங்கள்.
0: வாள் எதற்கு?
1: அதுதான் பயன்படாமல் சும்மா துருப்பிடித்து உரையில் கிடக்கிறது. அதை போட்டால் எக்ஸ்ட்ராவாக 10 பேரிச்சம்பழமாவது கிடைக்கும்.
0: என்ன?
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
4: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹீ ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா, உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன், விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அயோக்யா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேர்களின் நினைவிற்கு நேர்களை இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பல், முகம் மற்றும் முடி சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் மருத்துவர் ஜோசிதா சாம் அவர்கள். 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபம் தரும் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் உரை வழங்குபவர் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் ஏ செல்வராணி அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க. நேரம் காலை 8:50.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
6: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
7: திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம். அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார். அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார். காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருகிட்ட விவரத்தை சொன்னார்.

0: சொன்னார். தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது, நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை, அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன், அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க, ஒருத்தன் மட்டும்தான் வருவான், அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டானா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னது மாதிரியே வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு, இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழி மறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி. கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தான், உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101ன்னார் அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்தியே, அதுதான் எனக்கு போதும், ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு, அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசு நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசாக நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க, அவர் உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாராம். அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாராம் இவர்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்,
5: முகத்தில் பருவா சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: जानते हैं, कुवैत जैसे देश की जीडीपी से करीब 3 गुना पैसा तो हमने सिर्फ अपने देश के छोटे उद्यमियों को दिया है, वो भी गारंटी फ्री, 40 लाख करोड़ से भी अधिक के मुद्रा लोन से।
7: करोड़ों छोटे उद्यमियों को मुद्रा योजना से लोन मिला, उन्हें आज महसूस होता है कि डेमोक्रेसी कैन डिलीवर।
6: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।

டி இமான் இசையில் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி அடுத்ததாக 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? நேர்களோடு பேசியிருக்கிறோம். அதற்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேகா அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவிகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம்

காலத்தில் பிரதான அருவி, புலியருவி, ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று காற்றலில் ஒரு கருத்து மேடை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டில் எதை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னா, எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? திருவள்ளுவர் வந்து நடுவு நிலைமை அப்படின்னு ஒரு அதிகாரமே முழுக்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க, நண்பர்கள் பகைவர்கள் அப்படின்னு யாருக்கும் பாகுபாடு காட்டாமல் நம்ம எப்போவுமே நடுநிலைமையாக இருக்கணும். எப்படி ஒரு தராசில் இருக்கக்கூடிய முள் வந்து அந்த சென்டராக இருந்து அந்த தராசை வந்து நேராக வச்சுக்குதோ, அதே மாதிரி நாமளும் நடுநிலையாக இருக்கணும். ஒருத்தங்களுக்கு நம்ம ஃபேவர் செஞ்சோம், அதாவது அவங்களுக்காக நம்ம பாகுபாடு பார்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்க பக்கம் சாயக்கூடாது. எப்போவுமே நம்ம நடுநிலையாக தான் இருக்கணும். நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம வேறுபடுத்திலாம் பார்க்கக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் சரிதான், எப்போவுமே இதே மாதிரி நடுநிலையாக இருக்க நம்மளால் முடியுமா? நிறைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 அல்லது 0462-256-1133. நம்ம நிகழ்ச்சியில் இணையறாங்க முதல் நேயர், வணக்கம்.
2: சந்திரசேகர் வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன்.
1: ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம், எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு நம்மளால் வித்தியாசப்படுத்தி பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி நம்மளால் சமமாக பார்க்க முடியுமா? நிகழ்ச்சியில் நேயர்கள் கூட பேசுகிறதுக்கு முன்னாடி பாடல் கேட்கலாம். பாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல்.
3: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம எல்லாம் பற்றியும் முந்தின

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா

0: பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிர்ப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? நீங்கள் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். யார் இங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுடைய இணைப்பு நமக்கு கிடைக்கல. அதாவது நடுநிலைமை அப்படிங்கிறது நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு நம்ம பாகுபாடெல்லாம் காட்டாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நேர்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம்
3: பண்பலைக்கு காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் சொல்றது யார் இங்கிருந்து?
3: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சிங்கம்பாளையம் சோமசுந்தரம். மேடம் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு மேடம், உற்சாகத்துடன்.
2: சொல்லுங்க, இந்த நடுநிலைமையா இருக்கிறது எப்போதும் அப்படி நம்மளால இருக்க முடியுமா?
3: நம்ம மனதை ஒரு மனதா தேர்ந்தெடுத்து நடுநிலையா இருக்கலாம் மேடம்.
2: நடுநிலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க.
3: குழப்பம் இருந்தால்தான் எதுவுமே செய்ய முடியாது. நடுநிலை இருக்கிற காரணமே நம்மளுடைய மனசுதான் சார். மனசுதான் மேடம் ஒரு காரணம்.
2: ஓ சரி.
3: சந்தோஷமா இருந்தா நம்ம எதையுமே சாதிச்சு முடிக்கலாம். மறு நடுநிலையா இருந்தாலும் சரி, கடைசியா இருந்தாலும் சரி, முதலா இருந்தாலும் சரி, மனசு சரியில்லைன்னா அது கடைசி வரைக்கும் போராட்டம் தான் மேடம்.
2: ஓகே ஓகே, அதனால மனசுதான்
3: முக்கிய காரணம். நன்றி, வணக்கம் மேடம்.
2: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. வணக்கம்.
4: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளகுண்டசன். காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் ஐயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்போதும் நம்மளால நடுநிலையோட இருக்க முடியுமா?
4: அதெல்லாம் நூத்துக்கு நூத்துக்கு நூறு முடியாதுங்க.
2: முடியவே முடியாதுங்கிறீங்க.
4: வெளியில எங்கேயுமே போவேனாமா? நம்ம வீட்டுக்குள்ளே மாமியா மருமக செங்கட்சி சுவாமினாரே அருமையா சொல்லுவாருங்கம்மா. மாமியா மருமக கண்டேன்னா பார்த்து கேப்பதுங்க, எந்த பக்கமே நான் வெளிப்பக்கம் மாதிரி வீட்டுக்குள்ளே மாமியா மரம் வச்சாங்க. நம்ம நடுநிலைன்னா மச்சான் சோட்டில் ஏதாவது இது பண்ணிட்டு பாய்க்கணும். அதனால இந்த காலத்துல நூத்துக்கு நூறு முடியாது. திருவள்ளுவரையா அவரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாரு. ஆனா நம்ம முயற்சி பண்ணி பாக்குறோம், முடியல.
2: ஆமா முடியல, முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் ஆனா முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க.
4: முடியல முடியல. நன்றி
2: நன்றி நன்றி. எப்பவும் ஏதாவது ஒரு பக்கம் நம்ம சாய வேண்டியதான் இருக்கு. நடுநிலையோட நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வணக்கம்.
5: வணக்கம்
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: தென்காசி மாவட்டம் கள்ளம்பளில இருந்து மாடசாமி.
2: மாடசாமி, நீங்க எப்படி நினைக்கிறீங்க, நடுநிலையோட இருக்க முடியுமா இல்ல பாரபட்சம் பார்த்து தான் நம்மளால இருக்க முடியுமா, என்ன நினைக்கிறீங்க?
5: முறைப்படி நடுநிலை தான் இருக்கணும். ஆனா நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இல்லாத இருக்க இல்லாத இடத்துல நடுநிலை இருந்துருதோம். நம்ம சொந்தக்காரங்க இடத்துல நடுநிலை இருக்க முடியல.
2: இருக்க முடியல, பாரபட்சம் பார்க்க தான் முடியல. அதுல
5: என்ன பண்ணலாம்னா,
2: அது கஷ்டமா தான் இருக்கு, சாத்தியமே இல்ல அப்படிங்கறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. வெளியிடங்களில் இருக்கலாம், ஆனால் குடும்பத்துக்குள்ளே நம்ம நடுநிலையாக இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்த நேர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? நிகழ்ச்சியில் இணையறாங்க நேயர், வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் தங்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசனம்.
0: ஜெகதீசனையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நடுநிலையா இருக்கிறது சாத்தியமா இல்ல நம்ம கண்டிப்பா பாரபட்சம் பார்த்துதான் ஆகணுமா?
1: கண்டிப்பா பாரபட்சம் பார்த்து ஆகணுமா? ஏன்னா நடுநிலையை எப்பவுமே நடுநிலை வச்சுட்டு நமக்கு இருக்க முடியாதுமா. ஒரு சில மணி நேரங்கள் வேணா நீங்க நடுநிலை வகிக்கலாம், இல்லாம நம்ம வாழ்க்கையை ஓட்டவே முடியாது.

0: பண்றதே முடியாது.
1: கண்டிப்பா நம்ம வந்து எங்கேயாவது வந்து
0: ஆ
1: சாஞ்சே தான் ஆகணும்.
0: ம் ம் ம் ம்
1: அவன்
0: ம்
1: என்னுடைய கருத்து அதுதான்.
0: அதுதான் நம்மளால அது வாழ்க்கையில் அது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வேண்டியவங்க ஒரு தப்பு செய்கிறதுக்கும் வேண்டாதவங்க ஒரு தப்பு செய்கிறதுக்கும், அப்போ நம்ம வேண்டியவங்க செய்யும்போது பார்த்து செஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவோம், வேண்டாதவங்க செய்யும்போது ஒழுங்காக ஒரு வேலையை பார்த்து செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் அந்த ரெண்டு பேரையுமே நம்மளால் சமமாக பார்க்க முடியுமா? பாரபட்சம் பார்க்காம நம்மளால் அவங்கள எல்லோரும் வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு இல்லாமல், நண்பர்கள் பகைவர்கள்னு இல்லாமல் எல்லாரையும் நம்மளால் சமமாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி அன்றைக்கி பேசிகிட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேரங்க நேயர் வணக்கம். நடுநிலையா இருக்கிறது சாத்தியமா?
1: அதாவது தர்மசாஸ்திரப்படி மனசாட்சி என்று ஒரு முறை இருந்தால் அது வந்து நடுநிலைமாகத்தான் இருக்கும். இளையவர் அதான் இருப்பார். நீங்க கூட சொன்னீங்க தராசு தட்டு குறிப்பிட்டீங்களா இல்லையா? அந்த தரசு தட்டு தான் வந்து மறுமையில இருந்து இறைவன்
0: நினைக்கிறான்.
1: அதுக்கு பயப்படணும் நம்ம. இது வந்து விளையாட்டு வீடுக்கு இந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அங்க இருக்கும் போது. இப்ப தர்மசாஸ்திரப்படி நான் எதுக்காக சொன்னா, மனைவியாகட்டும் ஹரிச்சந்திரனே எடுத்துக்க தர்மசாஸ்திர பேர் தான் நடந்தாரு. தர்மம் எப்படி இப்படி பல புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்லுதுமா? அப்படிப்பட்ட நிலைமை நம்ம இருக்கும்போது அப்ப காத்துக்காக அது நடுந்து பிள்ளைங்களே இருக்காங்க, அஞ்சாறு பிள்ளைங்க. அது என்ன மூத்த பிள்ளை இளைய பிள்ளை எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுங்க.
0: ஆமா,
1: அது வந்து ஏன் வேறுபாடு காமிக்கணும்? அந்த மாதிரி வேறுபாடு காமிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. அதனால சொல்ல மனசாட்சி என்று இருந்தால் தர்மசாஸ்திரப்படி நம்முடைய மனசாட்சி நடுநிலையாக தான் இருக்கணும். அது தாயாகட்டும் தந்தையாகட்டும் அரசர்கள் அப்படிதான் இருந்தாங்க அந்த காலத்துல. இது உங்களுக்கும் தெரியும். தன்னுடைய மகனையே தேர்தல் பண்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம், ஆராய்ஞ்சிருக்கோம். இப்படிப்பட்ட மண்ணில் தான் நம்ம
0: வாழ்ந்துருந்தோம்.
1: நம்ம தர்மசாஸ்திரப்படி வந்து நடுநிலைமையா இருக்கிறதா நியாயம்.
0: நியாயம் அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நடுநிலையோடு இருக்கிறவங்கள தான் நான் காலத்தையும் தாண்டி அவங்கள வந்து நான் வந்து நினைவில் வச்சுப்பாங்க. உதாரணத்துக்கு இவங்க சொன்னாங்க மனுநீதி சோழனுடைய கதை. அதெல்லாம் அந்த காலத்துக்கு ஒத்து வருங்க, இந்த காலத்துக்கெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு நேயர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? தொடர்ந்து நேயர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்தில இருந்து.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6, இது ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா. நிகழ்ச்சியில் இணைகிறாங்க. நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மும்பையில இருந்து நடராஜன் பேசுறேன் மேடம்.
0: நடராஜன் சார் வணக்கம். சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: எப்போது நடுநிலைமை இருக்கிறது சாத்தியம்னா இல்லங்க மேடம். ஆக்சுவலா நம்ம வந்து நம்மளோட முடிவுகள் எல்லாமே நம்ம வந்து உணர்ச்சிகளுக்கு வந்து அடிமையன்றில்ல நம்ம. அதனால நம்ம உணர்ச்சி பிணைப்பால நம்ம இருக்கும்போது நம்ம நம்மளோட டிசிஷன் எல்லாமே குடும்ப நண்பர்கள் சார்ந்து இருக்கும்போது நடுநிலைமை இருக்கிறது கஷ்டம். ஆனாலும் நம்ம வந்து சிலமே வந்து இந்த மத்தியஸ்தானம் பண்ணும்போது இரு தரப்போட நியாயத்தையும் கேட்டு நம்ம வந்து தீர்வு காணணும். அப்ப நமக்கு வந்து விருப்பு விருப்பு இல்லாம செயல்படணும். அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் எத்திக்ஸையும் பார்க்கும்போது அதே மாதிரி விருப்பு விருப்பு இல்லாம வந்து எது நியாயமோ எது தர்மமோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம செயல்படணுங்கிறது என்னோட கருத்து மேடம்.
0: நிச்சயமா அந்த வேலைன்னு வரும்போது அந்த இடத்துல விருப்பு விருப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடாது.
1: அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்கக்கூடாது.
0: ஆமா ஆமா. அப்போ அந்த சமயத்துல அவன் நடுநிலையா தான் இருந்து ஆகணும் கண்டிப்பா இல்லையா? ஓகே சார், அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட இணைறாங்க அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஓலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நடுநிலையா இருக்கிறது சாத்தியமா?
2: அது கஷ்டம் தாங்க.
0: கஷ்டம் தான்.
2: ஆமா, வல்லவரே சொல்லிருக்காரு, வேண்டுதல் வேண்டாம இலா நடி அப்படிங்கிறாரு.

0: அப்ப யாரு வேண்டுதல் வேண்டாமை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா இறைவன் மட்டும்தான். மனிதர்கள் இருக்கிறது அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப ஒரு தவறே செஞ்சிருந்தாலும் அம்மா என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு மேல இருக்கிற சாதகமான அம்சங்களை தான் எடுத்து சொல்லுவாங்க.
1: ஆமா ஆமா கண்டிப்பா,
0: ஏதோ ஒரு தெரியாம செஞ்சுட்டான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சாதகமா தான் பேசுவாங்களா தவிர நடுநிலைமையோட பேசுறதுக்கு மனசு வராது.
1: ஆமா ஆமா நிச்சயமா,
0: இல்ல இல்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம சொந்தக்காரரு, நம்ம ஜாதிக்காரரு, இப்படிதான் சமூகம் போய்கிட்டு இருக்குது. நடுநிலைமையோட இருக்குதா அப்படிங்கறது கேள்விக்குறி தாங்க.
1: நிச்சயமா நிச்சயமா, நன்றி நன்றி, அருமையா சொல்லிருக்கிறீங்க. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம், எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா, பேச வராங்க நேயர். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் காலேஜ். நாங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா.
2: ஓகேம்மா ஓகேம்மா. நடுநிலை இருக்கிறது எப்பயுமே சாத்தியம் இல்லை.
1: சாத்தியமே இல்லை,
2: என்ன பொறுத்தல சாத்தியமே இல்லை. நடுநிலை என்பது நேரத்துக்கு மாதிரி மாறிப்பாங்க சில நேரத்துல. அந்த நடுநிலை என்பது எப்பயுமே இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, பேச்சுக்காக சொல்லுவாங்க, அது நடைமுறையில் கண்டிப்பாக இருக்க முடியாது. எப்படியாவது ஒரு பக்கம் நம்ம போய் சேர்ந்துதான் ஆகணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, விருப்பு வெறுப்பெல்லாம் பார்க்காம நம்மளால இருக்க முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு பக்கம் சாயிற மாதிரி தான் சூழ்நிலைகள் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நேயர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்ப பாடல் கேட்கலாம். மாஸ்கோவின் காவிரி திரைப்படத்துல இருந்து பாடல்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
5: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று இன்னைக்கு பேசிகிட்ருக்குறோம். எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? விருப்பு வெறுப்பு இல்லாமல், வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்காம, எல்லாரையும் நம்மளால் ஒரே மாதிரி சரி சமமாக பார்க்க முடியுமா? அது சாத்தியமா அப்படின்னு தான் கேட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியில் இணையிறாங்க நேயர், வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம், யாருக்கு இருந்து பேசுகிறீங்க?
1: ஈரோட்லேருந்து தங்கவேலுங்கம்மா.
0: தங்கவேலையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: நடுநிலையோட இருக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா,
1: இருக்கலாம்.
0: இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, எப்படி?
1: ஆனா இருக்கணும்னா அது கிடையாது, இருக்கலாம்.
0: இருக்கலாம் அப்படிதான் சொல்றீங்க.
1: ரொம்ப அதிகமா சிந்திக்க வேண்டியது இல்லைங்கம்மா. ரொம்ப சட்டம் நீதி நேர்மை அவ்வளவு தூரம் போக வேண்டாம். நம்ம விழாக்கள்ல நடக்கிற குடும்ப விழாக்களோ இல்ல ஒரு விழாக்கள்ல வந்து அசைவு இருந்து போற பாருங்க, அதுல கொஞ்சம் நடுநிலையோட பரிமாறலாம்.
0: எல்லாருக்கும் சரி சமமா
1: இல்ல, நீங்க அதை கவனிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கு.
0: கவனிச்சிருக்கேன்.
1: அவங்களுக்கு தேவையான ஆட்களா இருந்தா கொஞ்சம் அதிகமா சேர்ந்து போகும்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: கொஞ்சம் கம்மியா போகும். வெறுங்கண்ணி கூட வச்சுட்டு போயிருவாங்க.
0: ஆமா ஆமா,
1: அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நடுநிலையோட இருக்கலாம். அதனாலதான் வந்து உறவுக்காரங்களை பரிமாற விடுறது இல்ல.
0: பாத்தீங்கன்னா
1: அந்த சப்ளையர்ல விட்டுறாங்க, அவங்க வந்து முகத்தையே பார்த்து பரிமாற மாட்டாங்க. இலைகளை மட்டும்தான் பார்த்து பரிமாறுவாங்க.
0: இதுல
1: நண்பர்களோ இல்ல மற்றவர்களையும் விட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த ரெக்கமெண்டேஷன்ல வர மாதிரி, அதற்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நீங்க நடுநிலையோட இருக்கலாம். ரொம்ப அதிகமா போய் நம்ம சிந்திக்க
0: தேவையில்லைங்க.
1: இங்க எல்லாருமே ஒன்றுதான் அந்த இடத்துல, பந்தியில வந்து எல்லாருமே ஒன்றுதான். இந்த இடம் மட்டும் நான் சொல்ல,
0: இந்த மாதிரி சில இடங்கள்ல
1: நடைபெற இடங்கள்ல கூட இதுதான் நடக்குதுங்க.
0: கண்டிப்பா,
1: பொதுவா பொது விருந்துகள்ல கூட ஆள் பார்த்து பரிமாற அந்த இடத்துல நீங்க ஏன் நடுநிலையா நீங்க நடக்க மாட்டேங்கிறீங்க? எளிமையா நடக்கக்கூடிய இடங்கள் தான் இதெல்லாம், செய்யக்கூடிய செயல்கள் தான். செய்யாம சட்டம் உறவு அந்த மாதிரி அவ்வளவு தூரம் சிந்திக்க வேண்டியது. நன்றிங்களா.
0: நன்றி நன்றி. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்மளால நடுநிலையோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லு.

0: சார்,
1: கோட்டியப்பன் பேசுகிறேன்.
0: கோட்டியப்பன் சார்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா.
0: சரி,
1: வேறு சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக. நீங்கள் எப்போதும் நடுநிலையோடு இருப்பீங்களா?
1: அதாவதுமா, நடுநிலையோடு இருக்கக்கூடிய சாத்தியம் எப்போதுமே இருக்காது. ஒரு சில நேரங்களில் நம்ம அதை தவறத்தான் வேண்டியது இருக்கும். ஒரு அரசனை எடுத்துக்கிட்டா, கோவலன் வந்து அந்த காற்றளம்பு விற்கிறதுக்காக தான் மதுரை விதிக்கு வந்தாரு.
0: ஆமாம், ஆமாம்.
1: ஆனா அந்த மன்னனோட அந்த தவறான ஒரு தீர்ப்பால அந்த கோவலன் இறந்து
0: போட்டான்.
1: அது போல நடுநிலைமை தவறாம நம்ம நடக்கவும் முடியாது. சில நேரங்கள்ல நடக்கலாம், சில நேரங்கள்ல நடக்க முடியாதுமா. நன்றி மா.
0: நன்றி, நன்றி. சில நேரத்துல தான் அது சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நீர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: தேனியில இருந்து நீதிமோகன்.
0: நீதிமோகன் ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நடுநிலையா இருக்கிறது சாத்தியமா?
2: சாத்தியமே கிடையாது.
0: சாத்தியமே கிடையாதுன்னு
2: சொல்லிட்டீங்களா? ஆமா, ஏன்னா வாதி பிரதிவாதி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளுக்கு தான் பெனிஃபிட் கிடைக்கும், ஒரு ஆள் வந்து நம்மள வைவத்தையும் செய்வாங்க.
0: நிச்சயமா, நிச்சயமா.
2: வந்து நேர்களுக்கு சொல்றீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசணும்னு.
0: ஆமா, ஆமா.
2: அவங்க வந்து ரெகுலரா வந்து தொந்தரவு பண்ணாங்கன்னா நமக்கு வந்து சங்கட்டமா இருக்கும்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
2: அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மள எடுக்கலன்னு சொல்லி சங்கடப்படுவாங்க.
0: ஆமா,
2: அதனால அது சாத்தியமே கிடையாது.
0: நிச்சயமா, நிச்சயமா. சொல்லியிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம், எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா. நீர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். சாமி திரைப்படத்தில் இருந்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹீ ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? நிகழ்ச்சியில் இணையாங்க நேயர், வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க?
4: பத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
3: பேச்சுமுத்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நடுநிலையாக இருப்பது சாத்தியமா?
4: எப்போதும் நடுநிலையாக இருப்பது சத்தியமா சாத்தியமே இல்லைங்க மேடம்.
3: சத்தியமா சாத்தியமே இல்லைங்கிறீங்களா?
4: ஆமா, ஏன்னா அந்த நடுநிலைமையோட இருக்கிறது அப்படின்னா மனசாட்சிக்கு பொதுவா இருக்கிறது, உண்மையை பேசுறது, நேர்மையான இருக்கிறது. ஆனா அதை எல்லாருமே ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் தான்.
3: ஏன்னா
4: இப்ப நம்ம குடும்பத்திலயோ அல்லது நானே ஒரு தவறு செஞ்சாலும் அதை ஒத்துக்கிறதுக்கான மனநிலையே வரமாட்டேங்குது. அப்படிங்கும் போது எப்போதுமே நடுநிலையாக இருப்பது வந்து சாத்தியமே இல்லை.
3: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப சொல்லிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படியுமே நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு நம்ம பார்க்க தான் செய்வோம். அவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் வேண்டாதவங்க ரெண்டு பேருமே தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளால் ரெண்டு பேரையும் சரிசமமாக பார்க்க முடியுமா அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு கேள்வி தான். ஆனால் நம்ம வேலை இடங்கள் அப்படின்னு நம்ம வரும்போது, நம்ம ஒரு உயர் பதவிக்குன்னு வரும்போது நமக்கு அப்போ நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க

நடுநிலையாக இருந்தால் மட்டும்தான் அந்த பதவிக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மரியாதையாக இருக்கும். சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

நினைவு இருக்கு. நேர்களே, முற்பகல் 11:12 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பாலைவன நாட்டுப்புற இசை குறித்து கேட்கலாம். 12:10 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இல்லறம் இனிமையாக நாம் பின்பற்ற வேண்டிய வழிகள் என்ன, இது பற்றி தான் நம்ம தோழிகளோட பேசியிருக்கிறோம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் தூக்கமின்மையை போக்கும் மூலிகைகளை பற்றி சொல்ல போகிறாங்க. நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாம் பேசினோம், எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியமே இல்லை, அதுவும் இப்போ இருக்கிற காலத்தில் சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் நிறைய நேர்கள் சொன்னாங்க. ஆனாலும் நம்ம வந்து ஒரு சில இடங்களில் நடுநிலையாக இருக்கக்கூடியதை நம்ம பின்பற்றலாம், எல்லாரையும் நம்ம சரிசமமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக விருப்பு வெறுப்பு இல்லாமல், வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு பார்க்காம நம்ம எல்லோரையும் சரிசமமாக நம்ம நடத்துறது தான் அந்த நடுநிலைமை. முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை பின்பற்றுவோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின எல்லா நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம். 180 திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 10 மணிக்கு செய்திச்சிருக்கோம். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் ஆயுத தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உளுந்தூர்பேட்டை அருகே புறவழிச்சாலையில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்து மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 112,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரில் இது உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை அளித்தரும் மனம் விரும்புவதே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்கலாம். 0462256113333 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இந்த மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு இடையே பொது அறிவு கேள்விகளையும் நம்ம கேட்டுட்ருக்குறோம். கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு தெரியும்னா உடனே கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக நேரும் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். சொல்லுங்க சுதா, நிகழ்ச்சியில் முதல் நேரம் வந்திருக்கீங்க, உற்சாகமாக என்ன பாடல் கேட்க இருக்கீங்க? சரி, நம்ம கேட்டுடலாம். ஓகேவா? நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நேர்லேஸ் புராண பாடல் நிகழ்ச்சியில் வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம ஜிகே கேள்வியை சொல்லிடலாம். ஆசியாவின் பழமையான அருங்காட்சியகம் எங்கே இருக்கிறது? நம்மளுடைய ஆசியாவிலேயே பழமையான அருங்காட்சியகம் எங்கே இருக்கு? இதான் நிகழ்ச்சியோட முதல் கேள்வி. இதுக்கான பதில் தெரியும்னா கால் பண்ணுங்க. உங்க விருப்ப பாடலையும் கேட்கறதுக்காகவும் நீங்க அழைக்கலாம். இப்ப பாடல் வந்துட்டு இருக்கு துணிவு திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேர்லே நம்ம மனம் பெறுமதி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடலை கேட்கறதுக்காக நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க. பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் நாங்கநிலிருந்து கணேசன் பேசுறேன்.
1: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன விருப்ப பாடல் கேட்க இருக்கிறீங்க?
2: கோவிலிருந்து வெண்பனிங்கிற பாட்டு கொடுங்க மேடம்.
1: நிச்சயமா நம்ம கேட்டோம் சார். அதுக்கு முன்னால ஜிகே கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியுமா? கேள்வி கேட்கட்டுமா?
2: கேளுங்க.
1: சரி, ஆசியாவின் பழமையான அருங்காட்சியகம் எங்க இருக்கிறது?
2: சரி,
1: ஆப்ஷன் வேணுமா? இது வந்து இந்தியாவுடைய பழமையான அருங்காட்சியகமும் கூட இந்தியாவில் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ரெண்டு சொல்கிறேன், எது கரெக்டான பதில்னு கண்டுபிடிங்க. ஒன்று கொல்கத்தா, இன்னொன்று புதுடெல்லி.
2: கொல்கத்தா மேடம்.
1: கரெக்டான பதில் சார், கொல்கத்தா தான். நன்றி.
2: நன்றி.
1: கொல்கத்தாவில் தான் இருக்குது ஆசியாவின் பழமையான அருங்காட்சியகம். உலகத்திலேயே பழமையான அருங்காட்சியகங்களில் இதுவும் ஒன்று. 1814 இதை கட்டியிருக்கிறாங்க. ஆசியாவிலேயே முதலாவதாக கட்டப்பட்ட இந்த அருங்காட்சியகம் கற்சிலைகள், பழங்கால பொருட்கள்னு பார்க்க பார்க்கறதுக்கு அவ்வளோ வியக்க வைக்கிற பொருட்கள்லாம் பல இருக்குது தான் இங்கே. இதுலேயும் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளைய பண்டைய எகிப்து மன்னரோட மம்மியும் இங்கே இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் ஒன்று சொன்னேன் இல்லையா, புதுடெல்லின்னு சொல்லி. அது புதுடெல்லியில் என்ன பிரமாதம் அருங்காட்சியகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவிலேயே மிக பெரிய அருங்காட்சியகம் புதுடெல்லியில் தான் இருக்குது. 10:10 ஆகுது. அடுத்த ஜிகே கேள்வியையும் நம்ம கேட்டுடலாம். பூமி கடியில் பல ஆண்டுகளாக மறைந்து இருக்கக்கூடிய ரான்கவு அப்படின்ற கிணறு எங்கே இருக்குது? பூமிக்கு அடியில் பல அடுக்குகளாக அமைஞ்சு இருக்கக்கூடிய படிக்கட்டு கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. ராணி கவு அப்படின்றதான் அந்த படிக்கட்டோட பெயர். அது எங்கே அமைஞ்சு இருக்குது? அதுக்கு முன்னால் நம்ம கேட்டுடலாம் கோ திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரிலே 10:16 நிமிடம் ஆகுது. மனம் மருமதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: 102.6 நெல்லை பண்பலைக்கு நேர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். திருச்சி மாவட்டம் செந்தநேர்புரத்திலிருந்து சையத் இப்ராஹிம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: பண்ணையாரும் பத்மினி படத்திலிருந்து உனக்காக பிறந்தேனே எனது அழகா, இந்த பாடல்.
0: அழகான பாடல், கண்டிப்பா கேட்போம். சரியா
1: கேட்போம் மேடம்.
0: சரி, பொது அறிவு கேள்விக்குள்ளாக நம்ம போயிடலாமா? அடியில பல அடுக்கா அமைஞ்சிருக்குது இந்த படிக்கட்டு கிணறு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உள்ள கிணறு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி
1: கேட்டிருந்தேன்.
0: ரெண்டு இடத்தோட பெயர் சொல்றேன், அதுல எது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஒன்னு குஜராத், இன்னொன்னு ராஜஸ்தான்.

0: குஜராத்.
1: குஜராத் கரெக்டான பதில் தான் சார்.
0: நன்றிங்க மேடம்.
1: நன்றி நன்றி. இதில் வந்து ராஜஸ்தான்லேயும் இந்த பல அடுக்குகளாக அமைஞ்சிருக்கக்கூடிய படிக்கட்டு கிணறு இருக்குது. ஆனால் நான் கேட்டிருந்த ராணி குவாவ் அப்படின்ற அந்த படிக்கட்டு வந்து குஜராத்தில் தான் இருக்குது, பட்டான் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கிணறை வந்து ராணி உதயமதி அவங்களுடைய கணவன் நினைவால் கட்டியிருக்கிறாங்க. 11ஆம் நூற்றாண்டுலேயே இதை கட்டியிருக்கிறாங்க. இது யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலம் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டு இருக்குது. இந்த ராஜஸ்தான் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு 2 மணி நேரம் தூரத்தில் கழித்து நம்ம போனோன்னா அபனேரி அப்படின்ற ஒரு இடம் வருது. இந்த இடத்துல தான் இந்த படிக்கட்டு கிணறு அமைஞ்சிருக்குது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகான படிக்கட்டு கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கட்டுகள் வந்து சுமார் 3500 குறுகிய படிக்கட்டுகளாக இருக்குதாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ நீட்டாக நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க. ரொம்ப அடுக்குகளாக உள்ளே இருக்கும், பூமிக்கு அடியில் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்திய கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் மாளிகைகள், கோவில்கள், கோட்டைகள் இது மட்டும் கிடையாது, தண்ணீரை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிணறுகளை கூட ரொம்ப ரசனையோடு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க. சரி, அடுத்த ஜிகேக்கு போயிடலாமா? சிவப்பு மணல் பாலைவனம் எங்கே இருக்கிறது? சிவப்பு மணல் பாலைவனம் எங்கே இருக்கிறது? இதுக்கு முன்னால் நம்ம வெள்ளை பாலைவனம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பொதுவறிவு கேள்வியெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சிவப்பு மணல் பாலைவனம் எங்கே இருக்கிறது? இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற எண்களுக்கு.

0: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்கப்பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
1: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சு இருக்கிறோம். உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை அள்ளித்தரும் இந்த நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்கு நேர் காத்துட்டு இருக்கிறாங்க. பேசிடலாம். வணக்கம்
4: அனைவருக்கும். இனிய காலை வணக்கம்.
3: காலை வணக்கம் சார். நிகழ்ச்சியில என்ன விருப்ப பாடல் கேட்க போறீங்க?
4: படம் வந்து மயக்கம் என்ன?
3: சூப்பர் சார், பாடல் கேட்போம் சரியா? அதுக்கு முன்னாடி ஜிகே கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிடுவோமா? சிவப்பு மணல் பாலைவனம் அது எங்க இருக்கு? என்ன சார் குறிப்பு வந்து நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடியில தான் இருக்கு. தூத்துக்குடியா? சரி, கரெக்டான பதில் தான். வாழ்த்துக்கள். நம்ம தேரிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய தேரிக்காடு தான் சிவப்பு மணல் பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க. பாலைவனம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ராஜஸ்தான் தான் நினைவுக்கு வரும் இல்லையா? ஆனால் செம்மணலால் ஆன பாலைவனம் நம்ம பகுதியில் இருக்குது, அதுதான் தேரிக்காடு. நாம் சும்மா கொஞ்சம் நடந்து போகிறோம் அப்படின்னாலே 6 அடி அளவுக்கு நம்ம கால் அந்த மணலில் பதிஞ்சிடுமா, அவ்வளோ சாஃப்டான மணல் வந்து அங்கே இருக்குது. ஊர்வன இனங்கள் வந்து இந்த பகுதியில் அதிகமாக உண்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா விசிறி கொண்டை ஓனான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓனான் வந்து இந்த பகுதியில் ரொம்பவே அதிகமாக பார்க்கலாம். இந்த தேரிக்காட்டில் சிங்கம் அப்புறம் தாமிரபரணி இந்த திரைப்படங்களை எல்லாமே ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட சில படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம திருச்செந்தூர் சைடில் இருக்கக்கூடிய இந்த தேரிக்காடு தான் சிவப்பு மணல் பாலைவனம் அப்படின்னு அழைக்கப்படுது. சரி, அடுத்த கேள்வி நம்ம கேட்டுருவோமா? வானில் வானவில் எப்போது தெரியும்? இதெல்லாம் ஒரு ஜிகே கேள்வியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. கரெக்டாக தான் சொல்கிறீங்க. வானத்தில் வானவில் எப்போ தெரியும், அதுதான் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கக்கூடிய அடுத்ததான ஜிகே கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். 0462256 1133 மற்றும் 3 2 அப்படின்ற எண்களுக்கு.

0: நேரிலே 10:32 ஆயாச்சு. மனம் பெருமிதே நிகழ்ச்சி தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில பேச போறது யாரு கேட்டுடலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: எனக்கு அண்ணாத்த படத்துல இருந்து இன்னைக்கு நிறைய திருமணம் பாத்தீங்கன்னா பரதாஜி வச்சு ஒண்ணு சோழிச்சு போனாங்க, அதனால நீ சிவப்பு சிவப்புகிற பாட்டை கொடுத்துருங்க.
0: சரி, நம்ம மருதாணி பாடல கேட்டுருவோம். சரியா? சரி, பொது அறிவு கேள்வி போயிடுமா?
1: சொல்லுங்க.
0: இந்த வானவில் பாத்திருக்கீங்களா?
1: ஆமாங்க.
0: வானத்துல வானவில் எப்ப தெரியும், பகல்லையா இரவுலையா?
1: சாயங்கால நேரம் மழை பெய்யும் போது அருமையா தெரியுங்க.
0: அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, இப்படி சொல்லிருவோன்றீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி இனிப்புல வந்ததுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா, வானவில் பகல்ல தான் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் அடுத்ததா நான் சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வச்சிருக்கேன், இதை கொஞ்சம் கேளுங்க. சூரியனோட ஒளி மழை நீர்ல பட்டு வானவிலா நமக்கு தெரியும். இது எல்லாருக்குமே நமக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இரவுலையும் வானவில் தெரியும், உங்களுக்கு தெரியுமா? இரவுல சூரியனே தெரியாத அப்புறம் எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களோ, கரெக்டு தான். இதை வந்து ரெயின்போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மூன் போ அப்படின்னு சொல்லுவாங்க. மூன் மூன்னா நிலா, சரிங்களா? மூன் போ அப்படின்னு சொல்லுவாங்க. இரவுல நிலா வெளிச்சம் மழை தண்ணி மேலேயோ இல்லை இந்த நீர்வீழ்ச்சி சாரல் அதில் பட்டோ வானவில் வந்து உருவாகுது. இதுவும் வந்து எப்போ வரும்னா ஃபுல் மூனாக இருக்கிறப்போ, அந்த டேயில் தான் தெரிவா தெரியுமா. அதாவது பௌர்ணமி அந்த மாதிரியான நாட்களில் இந்த மூன் பவை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். மனுஷனோட கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த மூன் பவ் தெரியும். ஆனால் நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக அந்த ரெயின்போ கலர் மாதிரியே அப்படியே எல்லாமே இந்த மூன் பவுலையும் தெரியுமா. இந்த விஷயத்தை இன்னைக்கு தானே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சூப்பரில். இதே மாதிரி நிறைய பொது அறிவு கேள்விகள் நம்ம மனம் வரும்பதே நிகழ்ச்சியில் நீங்களும் கேட்கலாம். அடுத்ததாக கேள்வி நம்ம என்ன கேட்க போகிறோம்னா, மூன்று இதயங்களை கொண்ட அக்டோபஸ் உயிரினத்தின் இரத்தம் எந்த கலரில் காணப்படும்? அக்டோபஸ்க்கு மூன்று இதயம் அப்படின்றது இப்போ தான் சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் அடுத்ததாக நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, மூன்று இதயங்களை கொண்ட அக்டோபஸ் உயிரினத்தோட இரத்தம் எந்த கலரில் இருக்கும்? இதுக்கான பதில் தெரியும்னா கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம், அண்ணாத்த திரைப்படத்தில் இருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12 பத்திற்கு ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: மூன்று இதயங்களை கொண்ட அக்டோபஸ் உயிரினத்தின் ரத்தம் எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு நமக்காக பதில் சொல்கிறதுக்காக வராங்க நேயர். யார் கேட்போம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா?
1: மேடம்
0: முத்துக்குட்டி, சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: வெந்து தணிந்ததுலேருந்து மல்லிப்பூ வச்சு வச்சு போடுங்க மேடம்.
0: சரிம்மா, நம்ம பாடல் கேட்டுருவோம். இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா, என்ன கலரில் இருக்கும்?
1: ஆப்ஷன் கொடுங்களேன் மேடம்.
0: ஆப்ஷன் கொடுக்கணுமா? பொதுவாக நீங்கள் என்ன கலரில் இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: பச்சை கலர் இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: பச்சை கலரா? சரி, ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன். ப்ளூவா பச்சையா?
1: பச்சையாக இருக்கும் நினைக்கிறேன்.
0: இல்லை, பச்சை இல்லை, ப்ளூ தான்.
1: சரிங்க மேடம்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில் முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். உங்கள் விருப்ப பாடல் நம்ம கேட்டுடலாம். அதுக்கு முன்னால் அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்லிடலாம். நம்ம ரத்தம் வந்து ரெட் கலரில் இருக்கும். இதுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு நிறமி தான் காரணம். அதுதான் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது, அதனால் ரெட் கலரில் இருக்குது. நம்ம ரத்தத்தில் இரும்பு சத்து, அதை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சத்து தான் அந்த ஹீமோக்ளோபின் அப்படின்றதுல இருக்குது. ஆனால் ஆக்டோபஸ் ரத்தத்தில் காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிர சத்து தான் அதிகமாக இருக்குது. இதை ஹியூமோசைனின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டோபஸை கடல்வாழ் உயிரினங்களில் ரொம்பவே புத்திசாலியான உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதுக்கு மூன்று இதயம் இருக்குது, 9 மூளை பிரெயின் இருக்குது. 3 இதயங்கள் கொண்ட இந்த ஆக்டோபஸ்க்கு 8 கைகளும் இருக்குது. எலும்பே இல்லாத இந்த உயிரினம் திடீர்னு நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது, எதிரிக்கிட்டேருந்து நம்மளை தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிச்சின்னா உடனே அப்படி கலரை சேஞ்ச் பண்ணிவிடுமா. நமக்கு பச்சோந்தி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி டக்கு டக்குன்னு கலரை வந்து இந்த ஆக்டோபஸ் சேஞ்ச் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டோபஸ் உயிரினத்தோட ரத்தம் வந்து நீல கலரில் இருக்கும். நம்ம சூப்பரான பாடலை தான் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் அந்த பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஜிகே கேள்விக்கான கேள்வியை கேட்டுடலாம். துருவ கரடியின் தோல் வந்து என்ன கலரில் இருக்கும்? துருவ கரடியின் தோல் என்ன கலரில் இருக்கும்? அதோட ரோமத்தின் கலர் என்ன? இதுதான் கேள்வி. அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கிறது வந்து ரெண்டு பதில் நமக்கு வரணும். கேள்வியை நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. துருவ கரடி, அதாவது இந்த பனிக்கரடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பனிக்கரடியோட தோல் என்ன கலரில் இருக்கும், அதோட ரோமம் என்ன கலரில் இருக்கும், இதுக்கான பதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரில் 10:47 ஆகுது. மனம் வருமதே நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட பேச இருக்கும் நேயர் யாரு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: கன்னியாகுமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
4: காலை வணக்கம். சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: ஏன்னா மரியாதை படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு இருந்தால் என்ன. இந்த பாடல் வந்து எங்க ஊர்ல கேரளா பார்டர் கன்னியாகுமரி பார்டர்ல எடுத்த, ஈரோடின் ஒரு இடத்துல எடுத்த

0: படம் ஃபுல்லா அங்கதான் எடுத்தாங்க. ரொம்ப
1: நல்லா ஷூட்டிங் அங்கதான் நடந்தது. என்ன கலர்ல இருக்கும் அதோட ரோமம், அந்த முடி வந்து என்ன கலர்ல இருக்கும்?
0: ஒரு பதிவு தெரியும், ஒண்ணு தெரியாது.
1: சரி சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க, இன்னொன்னு நானே சொல்றேன்.
0: முடி மட்டும் ஹேர் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும்.
1: சரி, தோல் வந்து தெரியல.
0: தோல் தோல் தெரியவே இல்ல, இதுவரை பார்த்ததே இல்ல.
1: சரி சார், மகிழ்ச்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்கள் சார். துருவ கரடியோட தோலோட நிறம் என்ன தெரியுமா? கருப்பு கலர்ல இருக்கும். ரோமத்துக்கு வந்து கலரே கிடையாது. அதை நம்ம வெள்ளை கலர்னு சொல்றோம், ஆனா ஆக்சுவலி ரோமம் அந்த முடிக்கு வந்து கலரே கிடையாது. வெள்ளை வெள்ளேன்னு பனியில சுத்திட்டு தெரியற அந்த பனிக்கரடியோட ரோமம் கலரே இல்லாதது. இந்த முடி வந்து ஒளி ஊடுருவ தன்மையில் அது இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தை அது அப்படியே பிரதிபலிக்குது. நம்ம பார்க்குறப்போ அது ஒயிட் கலரில் அப்படி தெரியுது. சரி, முடி வெள்ளை கலரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அது கிடையாது. சரி, அதுக்கு அடுத்ததாக தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் வந்து கருப்பு நிறமாக இருக்குமா? ஏன்னா சூரிய ஒளியோட வெப்பத்தை உறிஞ்சுறதுக்காக இது பயன்படுது. அந்த தோலும் வெள்ளையாக தான் இருக்கும்னு நினச்சோம், அதுவும் இல்லையா கருப்பா அப்படின்னு இப்போ தான் நம்ம புதிய தகவல் தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா. ஆமாம், இந்த பனிக்கரடிகள் வந்து 400-700 கிலோ வெயிட் இருக்குமா. இதுக்கு வந்து மோப்ப சக்தி ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எறையை கூட அழகாக மோப்பம் கண்டுபிடிச்சிருமா, அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது இதோட மோப்ப சக்தி. 300 கிலோமீட்டருக்கும் மேலே சோர்வே இல்லாமல் அழகாக நீந்திக்கிட்டே இருக்குமா, அவ்வளோ ஸ்ட்ராங்கானதான் இந்த பனிக்கரடி. சரி, அடுத்த கேள்விக்குள்ளே போயிடலாமா? ரொம்பவே எளிமையான கேள்வி தான் நிகழ்ச்சியில் அடுத்த பொது அறிவு கேள்வி. என்னென்னா, அதிக அளவு துணைக்கோள்கள் கொண்ட கிரகம் எது? துணைக்கோள்னா நம்மளுடைய நிலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதிக அளவு நிலா இருக்கக்கூடிய கோல் எது? இதுதான் நிகழ்ச்சியோட அடுத்த பொது அறிவு கேள்வி. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், மரியான் துறை படத்திலிருந்து.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है, और हमारे यहां वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज, और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयां।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்ல நம்ம மனம் வரும் நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நிறைவான நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
4: தென்காசி மேலத்துல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: ரம்மி படத்துல இருந்து கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே.
3: கண்டிப்பா கேட்போம். ஜி கே கேள்விக்குள்ள போயிடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான கேள்விதான் இது. அதிக அளவு துணை கோள்கள் கொண்ட கோள் எது?
4: வியாழன்.
3: வியாழன் இல்லை, சனி. சரி, பரவாயில்ல, முயற்சி பண்றதுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆமா, சனியில வந்து 200க்கும் மேற்பட்ட நிலாக்கள்லாம் இருக்குதான். சரி, அதை விடுங்க. நம்ம நிலாவை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? நிலால ஒரு நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பூமியோட 28 நாட்களுக்கு சமம். அப்போ பகல்னா நிலால 14 நாட்கள் இருக்குமா. நீங்க சூரியன் மறைகிறத நிலால இருந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு 14 நாள் வெயிட் பண்ணணும். ஒரு தடவை சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் உதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அதே 14 நாட்கள் ஆகும். நமக்கு வளிமண்டலம் இருக்கிறதுனால அதிகாலை, சாயங்காலம் இந்த நேரத்துலலாம் வானம் அப்படியே சிவப்பு கலரில், ஆரஞ்சு கலரில் இப்படிலாம் மாறும் இல்லையா? ஆனால் நிலாவில் வளிமண்டலம் கிடையாது. அதனால அப்படியெல்லாம் நம்ம வளிமண்டலம் இல்லாததுனால கலர் கலராலாம் பார்க்க முடியாது. அதாவது சிவப்பு கலரில், ஆரஞ்சு கலர்லலாம் நிலாவில் வந்து வானம் மாறாது. சூரியன் மறைய போகுது அப்படின்னா மெதுவாக வானம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதே அங்கே நடக்காது. டக்குன்னு இருட்டிடும். சூரியன் உதிக்க போகுது அப்படின்னா டக்குன்னு வெளிச்சம் வந்துடும். நாம் எல்லாரும் எவ்வளோ அருமையான காட்சியை தினமும் காலையில் சாயங்காலம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? நேரில் நம்ம மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் சூப்பரான ஜி கே கேள்விகள் எல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்டுடலாம். அதனை தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து மணித்திரு நாடும் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. நிகழ்ச்சிகள் அத்தனையும் கேட்டு ரசிங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்த நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் மறு தேர்வு நெருங்கி வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே வரும் 19, 20, 26 மற்றும் 27 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து வரும் 20, 21, 27 மற்றும் 28 தேதிகளில் தாம்பரம் வரை இயக்கப்படும். இதற்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அறிவித்துள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணியன் சுவாமி கோயில்களில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 106.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திரு நாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் ஆர்ஜி ரம்யா. பாலைவன நிலப்பரப்பை கொண்ட ராஜஸ்தான் பல நூற்றாண்டுகளாக பழமையான நாட்டுப்புற இசை மரபுகளின் தாயகமாக இருந்திருக்கு. இந்த ராஜஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு இசை அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்வாதாரமும் கூட. எந்த ஒரு பண்டிகை, சடங்கு, கொண்டாட்டம், துக்க நிகழ்வுக்கு கூட இசை இல்லாமல் அது தொடங்கவே தொடங்காதுங்க. இசை அவங்களுடைய வாழ்விலும் சமூக கட்டமைப்பிலும் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக இருக்குது. அப்படி இந்த பாலைவன பகுதிகளில் பாடக்கூடிய அந்த நாட்டுப்புற இசை, அதில் பயன்படுத்தக்கூடிய இசை கருவிகளை பற்றி தான் இன்றைக்கி நான் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். அதற்கு முன்பாக கேட்கலாம் பாடல். சின்னத்தம்பி திரைப்படத்திலேருந்து இளையராஜா, இசையில் எஸ்பிபி ஸ்வர்ணலதா, குரலில் பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வசந்தன் கோ தான் சரி.
3: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
4: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்குறீங்க மணித்தெரு நாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு பாலைவன நாட்டுப்புற இசை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். இந்த பாலைவன பகுதிகளில் தண்ணீர் சேகரிக்க செல்லும் போது அவங்க பாடக்கூடிய பாடலாக இருந்தாலும் சரி, பக்தி பாடலாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குடும்பத்தில் புதுசாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையை வந்து வரவேற்கக்கூடிய வகையில் பாடக்கூடிய பாடலாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தான் மக்களுக்கு பாடல் அப்படிங்கிறதே ரொம்ப இயல்பாக வெளிப்படுங்க. இசை குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடியே பாட தொடங்கிடுவாங்களாங்க. அப்படி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பிரபலமான பாரம்பரிய நாட்டுப்புற இசை வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து இந்த பாலைவன பகுதிகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதாக இருக்கும். அதனால் ரொம்ப சிரமப்பட்டு தேடி பிடிச்சி தான் போய் தண்ணீர் சேகரிச்சுட்டு வருவாங்க ராஜஸ்தானி பெண்கள். அப்படி தண்ணீர் சேகரிக்கும் போது அவங்க பாடக்கூடிய அந்த பாடலை பாணிஹாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல்களில் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஆறுகளையும் கடல் அலைகளையும் விவரித்து பாடுவாங்களாம். தண்ணீரையும் மழையையும் போற்றி பாடுவாங்களாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு நாட்டுப்புற இசை வகை என்ன அப்படின்னா மாண்டு. இதில் ராஜஸ்தான் வீரர்கள், மன்னர்கள் அவங்களுடைய பெருமையை இசை மூலமாக சொல்லுவாங்க. இதை உணர்ச்சிகரமாக வெளிப்படுத்துறதுக்காக இதில் சாரங்கி அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியையும் பயன்படுத்துவாங்களாம். இன்னொரு நாட்டுப்புற இசை வடிவம் என்ன அப்படின்னா பாபுஜி கி பச், அதாவது போபா சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நாயகனான பாபுஜி அவரை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு இசை வடிவம் தான் பாபுஜி கி பச். இதில் அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க செயல்கள் எல்லாத்தையுமே சொல்லி பாடுவாங்களாம். இந்த மாதிரி வெவ்வேறு இசை வடிவங்கள்லாம் இருக்குது, ஆனால் இதை பாடுறதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட சமூகம்

ஊத்துனர் இருக்கிறாங்களாம், அது யார் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலேருந்து மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரலில் பாடல்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்னைக்கு பாலைவன நாட்டுப்புற இசையை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். மேற்கு ராஜஸ்தான் தார் பாலைவனத்தின் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜெய்சால்மர், பார்மர், ஜோத்பூர், பிகானிர் இந்த மாவட்டங்களில் நிறைய நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் வந்து இருக்கிறாங்க. அதில் பல தலைமுறைகளாக திறமையான இசைக்கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா, லங்காக்கள், மங்கனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய சமூகத்தினர் இசைக்கலைஞர்களாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, பாகிஸ்தானின் சிந்து பகுதியை தோற்றுவித்த ராஜபுத்திரர்களின் வழித்தோன்றர்களாக வந்திருக்கிறாங்க. இவங்க தார் பாலைவனத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து தங்கியிருக்கிறாங்க. இஸ்லாமிய மற்றும் இந்து மரபுகள் இரண்டையும் இணைத்து உருவான இவங்களுடைய இசை வடிவம் அங்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஆட்சியாளர்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. அதனால் அவங்க வந்து இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. தொடக்கத்தில் அந்த மங்கனியர்கள் இசைக்கலைஞர்கள் எல்லாருமே ராஜபுத்திரர்களுக்காக மட்டும்தான் பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமண பாடல்கள், குழந்தைகளுக்கான பாடல்கள், பண்டிகை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடல்களையுமே வந்து இசைக்க ஆரம்பித்தாங்களாம். இந்த நாட்டுப்புற இசையை பாடும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய இசை கருவிகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. கே.எஸ். சித்ரா குரலில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு. இன்றைக்கி பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற இசையை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அதுலேயும் குறிப்பாக நாட்டுப்புற இசையில் அவங்க பயன்படுத்தக்கூடிய, அதை பாலைவன நாட்டுப்புற இசையில் பயன்படுத்தக்கூடிய இசை கருவிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை, முக்கியமாக கம்பி வாத்தியங்கள், நம்ம வீணை வயலின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கம்பி வாத்தியங்களில் இவங்க பயன்படுத்தக்கூடிய இசை கருவிகள் என்னென்ன அப்படின்னா, ஏக்தாரா, அதாவது ஒற்றை நரம்பிசை கருவி, அதில் ஒரே ஒரு நரம்பு தான் இருக்கும், அதை மீட்டி பாடுவாங்களாம். அடுத்து மோர்ச்சாங், நம்ம வாயில் வைத்து இசைக்கக்கூடிய கருவி, மோர்சிங் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம், அது அவங்க ஊரில் மோர்ச்சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக சாரங்கி, ராவன் ஹத்தா, அப்புறம் வந்து கமாயாச்சா, இது வந்து மாமரக்கட்டை, அப்புறம் 14 எக்கு தந்திகள், 3 ஆட்டுக்குடல் தந்திகளால் செய்யப்பட்டக்கூடிய ஒரு பழமையான வாத்திய கருவி. இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்துவாங்க. அப்புறம் தாள வாத்திய கருவிகள், கொட்டு வகைகளில் பார்க்கும்போது நாகராக்கள், தோலக், டமரு, இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்துகிறாங்க. ஊதுகுழல், புல்லாங்குழல் வகையில் இவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த இசைக்கருவிகளுக்கு பேர் என்ன அப்படின்னா, பூங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அல்கோசா, இது வந்து ரெட்டை புல்லாங்குழல், இதை வச்சு மீட்டுவாங்க. அப்புறம் தர்பி.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

2.6 இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. ராஜஸ்தான் பாலைவன பகுதிகளில் நிறைய நாட்டுப்புற இசை வடிவம் இருக்குது, நடனங்களும் இருக்குது. இந்த நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கிறதுக்காக ராஜஸ்தானில் ஆண்டுதோறும் சர்வதேச திருவிழா வந்து நடத்துவாங்களாம். ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூர் மெஹ்ரான்கார் கோட்டையில் இந்த சர்வதேச திருவிழாவை நடத்தி அன்னைக்கு வந்து அந்த நாட்டுப்புற இசை கலைஞர்கள்லாம் அவங்க பாட்டு பாடுவாங்க, அந்த நடன கலைஞர்கள்லாம் நடனம் ஆடுவாங்க. இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இப்போ கூட சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கியிருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா, கஃப்ருதீன் மேவத்தி ஜோகி அப்புறம் தாகாராம் பீல் இங்க ரெண்டு பேருக்கும் கிடச்சிருக்கு. பேசும் முரசு அப்படின்னு சொல்லக்கூடிய பாபாங் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி, இதை வந்து ஆட்டுத்தோல் பொருத்தப்பட்ட பூசணி ஓட்டில் செய்யப்பட்டக்கூடிய ஒரு தாள வாத்திய கருவி. இதை வந்து இயக்கக்கூடிய வல்லவர் வந்து கஃப்ருதீன். அதே மாதிரி அல்கோசா, நான் ஏற்கனவே சொன்ன ரெட்டை புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு புல்லாங்குழல் வந்து வேற ஸ்வரமும் இன்னொரு புல்லாங்குழல் வந்து வேற ஸ்வரமும் வாசிக்குமா, அந்த ரெண்டுத்தையும் வாசிக்கிறது சேர்த்து வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமாக இருக்குமா. இந்த அல்கோசா அந்த ரெட்டை புல்லாங்குழல் வாசிக்கிறதுல ரொம்பவே திறமையானவர் தாகாராம் பீல். இந்த இரண்டு இசை கலைஞர்களுக்குமே இப்போ சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்கு. ஆமாங்க, இதே மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் கலைகளை நாம் எப்பவுமே போற்றி பாதுகாக்கணும் இல்லையா. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சகலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி சைலஜா குழுவினருடைய பாடல்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: எஃப்எம் ரெயின்போ 100

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திரு நாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இனி மணித்திரு நாடு நிகழ்ச்சியில உள்ளூர் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ரியோ.
1: ஆமா, நிகழ்ச்சியில நம்ம கேட்கக்கூடிய முதல் தகவல் என்ன அப்படின்னா, தென்காசியில நாளை மறுநாள் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குது. நம்ம தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பா தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வர வெள்ளிக்கிழமை தென்காசியில இருக்கக்கூடிய குத்துக்கல் வலசை அந்த அலுவலகத்தில் வச்சு நடக்க இருக்குது. காலையில் 10 மணியிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இந்த முகாம் நடக்குது. இங்கே 20க்கும் மேற்பட்ட பல்வேறு தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் கலந்துக்க இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வேலை எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக 0463332179 அப்படின்ற

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: அல்லது 1-4-4-5-4 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: உள்ளூர் தகவல்களோடு கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க மணித்தெரு நாடு.
1: இஎஸ்ஐ திட்டத்தில் பதிவு செஞ்சு காப்பீட்டாளர்கள் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த வருட கல்வியாண்டுக்கான மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இஎஸ்ஐ திட்டம் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதில் வந்து நீங்கள் ஒரு காப்பீட்டாளராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க மருத்துவ படிப்புகளை இந்த இஎஸ்ஐ மருத்துவ கல்லூரியிலேயே படிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது அப்படின்ற விவரங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்ம இஎஸ்ஐ துணை மண்டல அலுவலகத்தை நேரில் அணுகி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்ணாரப்பேட்டையில் இருக்குது. இது பார்த்தினா விண்ணப்பங்கள் வந்து வர 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி ஒரு ஐடியா இருக்குது, அதாவது உங்கள் பிள்ளைங்க வந்து எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்கோ படிக்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா, அதுவும் நீட்டுக்கு எக்ஸாம்க்கெலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க எழுத போகிறீங்க அப்படின்னா அவங்க விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முழு விவரங்களையும் நீங்கள் நேரில் போய் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இணையதள முகவரி சொல்கிறேன், www.esic.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இந்த வெப்சைட்டையும் நோட் பண்ணலாம். முடிந்த அளவு நேரில் வந்து விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
0: அடுத்ததாக பீடி தொழிலாளர்கள் மற்றும் சினிமா தொழிலாளர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து இப்போ வந்து அதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உதவித்தொகை பெறுவதற்கு scholarship.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பீடி தொழிலாளர்களுடைய குழந்தை கல்வி உதவித்தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். புதுசாக சேர்றாங்க அப்படின்னா இந்த என்எஸ்பி போர்ட்டலில் அவங்க ஆதார் எண்ணை கொடுத்து அவங்க லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய மாணவர்களுடைய விவரங்கள், கல்வி நிறுவனங்களுடைய விவரங்கள், பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய விவரங்கள், வங்கி கணக்கு விவரம், இந்த மாதிரி எல்லா விவரங்கள் எல்லாம் கொடுத்து அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதை பொதுவாக அவங்களுடைய கல்வி நிறுவனங்களே எல்லாமே செய்வாங்க. போன வருஷம் நான் உதவித்தொகை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா இந்த வருஷம் அவங்களும் மறுபடியும் அதே இணையதளத்தில் அவங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸை கொடுத்து அவங்க வந்து அப்ளை பண்ணாலே போதும், வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து படிப்பு முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும். மறக்காமல் பீடி தொழிலாளர்கள் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் மாவட்ட அப்புறம் வட்டார பல பயிற்றுநர் பதவிகளுக்கு பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இது வந்து தற்காலிக பணியிடங்கள் தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சமூக கல்வி, சமூக அறிவியல், ஊரக வளர்ச்சி, பெண்கள் கல்வி, இதில் ஏதாவது முதுநிலை பட்டம் பெற்றிருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இது வந்து 2 வருஷத்துக்காக இந்த பணியிடங்கள் இருக்கும், தற்காலிக பணியிடம் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தென்காசி மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் இயங்கக்கூடிய தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் நேரடியாக போய் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைவான தகவல் என்னென்னா, கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியக்கூடிய உபதேசியார்கள் அப்புறம் பணியாளர்கள் அவங்களுடைய நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செஞ்சு நலத்திட்ட உதவிகள்

0: வர்றதுக்கு இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அவங்க உறுப்பினராக பதிவு செய்யணும், அதுக்கப்புறமா உதவித்தொகைகள் கூட வாங்கிறதுக்காக நம்ம விண்ணப்பிக்கலாம். கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. இது பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் இணையதளம் மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாம். இணையதள முகவரி சொல்கிறேன், www.cwp.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் விவரங்களை நேரில் யார்ட்டையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்துக்கு நேரில் போய் கூட விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்றைக்கி நாங்கள் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தோம் நான் ஆர்ஜே ரம்யா,
0: மற்றும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.
1: நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் இதோ.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் நண்பர்கள் 12:01. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். இனி ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள், நிகழ்ச்சி குறிப்புகளாக நிகழ்ச்சி குறிப்புகளோடு நிகழ்ச்சிகளை வழங்க காற்றலைகளில் இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் பாசமலர் மீராராஜன். நேர்களை, இன்று இனி நண்பர்கள் 12:10 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இல்லறம் இனிமையாக பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு தான் தோழிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேச போகிறீங்க. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்கும் திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிற்பகல் 1:10 நலந்தான நிகழ்ச்சியில் தூக்கமின்மையை போக்கும் மூலிகைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கூடவே காலத்தால் அழியாத காவிய காணங்களான பழைய திரைப்பட பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று பிற்பகல் 1:55 நலந்தான நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையறிவு நிகழ்ச்சி, பிற்பகல் 3:02 குக்கோ நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். இன்று பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி. நேர்களை, இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பல் முக மற்றும் முடி சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மருத்துவர் ஜோசிதா சாம் அவர்கள். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 6:30 லீன்ஸ் ஹெடிங்லேயில் நடைபெறும் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2026 நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆனர் ஆப்பில் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். 7 மணிக்கு திரைசை, 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக நேர்கள் கேட்கலாம். நேர்களை, இன்று 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபம் தரும் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் முறை வழங்குபவர் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் ஏ செல்வராணி அவர்கள். 8:05 குக்கு நேர்வரப்பு பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல், நயமும் நகையும் இலக்கியத்தில் நகைச்சுவை அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க. 10 மணிக்கு சுகமான அரங்கல் தொலைபேசி வழியாக நேர்வரப்பு பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய எல்லை 1197 KHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். இன்று இனி ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை நிகழ்ச்சி குறிப்புகளாக கேட்டீர்கள். நீர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: Read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has called on all nations to ensure security of global maritime routes and protect seafarers from conflict-related threats. Addressing an outreach session of G7 summit in Evian, France, Mr. Modi said that conflicts in West Asia have disrupted global trade and caused loss of life, highlighting the growing risks to maritime trade and the human cost of instability in West Asia. The Prime Minister said, "It is our responsibility to ensure the safety of the seafarers who connect all nations through global maritime trade." The French city of Evian remains the epicenter of global diplomacy today as the G7 summit enters its crucial phase. With India participating as a partner country, all eyes are firmly set on a highly anticipated bilateral meeting between Prime Minister Narendra Modi and US President Donald Trump, scheduled for later today on the sidelines of the summit. During today's engagement, they are expected to hold wide-ranging discussions

0: நேர்களை நேரம் நண்பர்கள், 12:10.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
0: அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் நண்பர்கள், 12:11. நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க, இது நங்கையரின் குரல் நச்சென்று ஒலிக்கும் ஸ்நேகிதியே. ஒவ்வொரு நாளும் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில தோழிகள்

0: ஒவ்வொரு தலைப்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இன்றைக்கும் வந்து சூப்பரான ஒரு தலைப்போடு தான் நாங்கள் வந்திருக்கோம். யார் இந்த நாங்கள் அப்படின்னா, நான் உங்கள் மீரா மற்றும்
1: நான் ஆர்ஜே ரம்யா.
0: ரம்யா, ஹாப்பியாக இருக்கீங்களா?
1: ஜாலியாக இருக்கிறேன்.
0: ஆமாம், ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது நம்ம குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு இல்லையா?
1: ஆமாம், நிச்சயமாக.
0: ஆமாம், அந்த குடும்பம் அப்படின்னு வரும்போது இல்லறம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இல்லறம் அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் சொல்லிடக்கூடாது, ஏன்னா நீங்களும் வந்து இல்லறத்துக்குள்ளே எப்படி வந்து வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீ ஃப்யூச்சரில் நிறைய பார்க்க போகிறீங்க இல்லையா? ஓகே, நம்மளும் வந்து நம்ம அம்மா அப்பா அவங்க எப்படி குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளும் பார்த்துருப்போம். இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு தோழிகள் கேட்குறாங்க. அதாவது இல்லறம் இனிமையாக ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் வந்து பின்பற்றலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தோழிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. தோழிகளை நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இல்லறம் இனிமையாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு டிப்ஸ் கொடுக்க நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462251132 மற்றும் ஒரு எண் 0462251133. பேசலாமா முதல் தோழிகிட்ட?
1: பேசலாம். வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
0: வணக்கம் வணக்கம், நான் மட்டும்தான் வணக்கம் சொல்கிறேன். வணக்கம்.
1: ஓகே, திடுதுப்புன்னு லைன் கிடச்சோடனே பதறிட்டாங்க போல.
0: பதறிட்டாங்க, என்ன ஆச்சு, என்ன பேசுறது அப்படின்னு ஒன்றும் புரியல போல இருக்கு. ஓகே, இல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையோட ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம், குடும்பத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிறது. இந்த இல்லறம் இனிமையாகணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பேசுகிற மாதிரி நம்ம ஒரு குடும்பத்தில் வந்து கணவனாகட்டும் மனைவியாகட்டும் எப்படி வாழ வேண்டும், எப்படி விட்டு கொடுக்க வேண்டும், எப்படி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடக்க வேண்டும் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசலாம். நம்ம தோழி வந்து இணைப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க. பேசலாம் தோழி, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. வணக்கம் வணக்கம்.
1: வாமா வாமா, வந்து பேசுறாங்க,
0: லைன் கிடைச்சிருச்சு, ஓடி வாங்க ஓடி வாங்க அப்படின்னு.
1: வாங்கம்மா வாங்க,
0: சீக்கிரம் வாங்க. அடாடாடா, வந்துட்டீங்களா? ஹலோ, இனிப்பில் இருக்கீங்களா? ஃபோனை வச்சுட்டே போயிட்டாங்க போல இருக்கு.
1: இன்னும் வாமா வாமான்னு கூப்பிட்டு,
0: வாமா அப்புறம் சமையல் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க.
1: வாமா மின்னல்,
0: வருவீங்களா வரமாட்டீங்களா? அம்மா,
1: சரி, அவங்க அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரட்டும்.
0: சரி, ஒரு முடிவுக்கு வந்துட்டு அடுத்த லைன் பிடிச்சி வரட்டும். ஓகே, நம்ம ஒரு பாட்டு இப்போ வந்து வேகமாக போய் கேட்டுட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம தோழிகள்கிட்ட பேச போகிறோம். வல்லரசு படத்துல இருந்தால் பாடல் வந்துட்டு இருக்கு, இந்த பாடல் வந்து கேட்டு ரசிக்கலாம். இப்போ வைரமுத்துவின் பாடல் வரிகளில் ஹரிஹரன் சுஜாதா பாடியிருக்காங்க. தேவாவோடைய இசையில தான் பாடல் வருது, கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே தோழி இணைப்பில் வந்தாச்சு, பேசலாமா?
1: பாடலே கேட்டுருவோம், பாடலுக்கான நேரம் தான் இது.
0: ஓகே, கேட்டுடலாம்.

0: கிடையாது. ஏதோ வந்து வேலைக்கு போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், இந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கே தவிர உட்காந்து பிள்ளைங்களோ கணவன் மனைவியோ உட்காந்து பேசுகிற கூட டைம் இல்லை. பேசலாம், அடுத்த தோழி என்ன சொல்ல போகிறாங்க. வணக்கம். வணக்கம்,
1: இணைப்புக்கு வந்துட்டீங்க,
0: பேசுங்க,
1: பயப்படாதீங்க, தைரியமாக பேசுங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டாங்க.
0: பேசுங்கன்னு சொல்லும்போதே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் இனிமையாக பின்பற்ற வேண்டிய வழிகள், வழிமுறைகள் என்ன அப்படின்னா நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். என்னாச்சு தோழிகள், இணைப்பு கிடைத்தும் பேச மாட்டாங்க, எங்களுக்கும் இணைப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தோழிகள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இணைப்பு கிடைத்தும் பேசாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போதே அடுத்த தோழி வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? இந்த
2: புதுப்பட்டியிலிருந்து வசந்தா பேசுறேம்மா.
0: புதுப்பட்டியிலிருந்து வசந்தாமா, சொல்லுங்கம்மா.
2: குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையா போனா ஒற்றுமையா இருக்கும். ஆமா, அவங்க எதிர்த்து நின்னோம்னா அது போராட்டமா தான் இருக்கும்.
0: போராட்டமாயிரும், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒரே வார்த்தையில போராட்டமா தான் இருக்கும்.
2: ஆமா, ஒருத்தருக்கு எதிர்ப்பு பேசினாலே போராட்டம் வந்துடும்.
0: ஆமா, அப்புறம் அங்கே எங்க நிம்மதி இருக்கு போகுது.
2: ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையா போனா இல்லை.
0: சூப்பர்மா, அந்த பொறுமை தானே நமக்கு வரமாட்டேங்குது பல நேரங்கள்ல. அதான் வளர்த்துக்கணும், அதுதான் பக்குவம் இல்லையா? பக்குவப்படுத்திக்கணும். சூப்பர், அருமையா சொன்னீங்கம்மா, நன்றிம்மா. நன்றி, நன்றி. அதாவது வராத விஷயத்தை நம்ம தான் வர வைக்கணும், வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துட்டு, இசை ராஜ்குமாரோட இசையில் பாடல் வரிகள்லையும் இசையிலையும் கண்ணுப்பட போகுதையா படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது. ஹரிஹரனுடைய வாய்ஸில் தான் பாடல் வந்து கேட்கலாம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நண்பர்கள், 12:28 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எல்லாரும் இனிமையாக பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு தான் பேசிகிட்ருக்குறோம். இல்லறம் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு கூடு மாதிரி, ஒரு பறவையோட கூடு வந்து அது எப்படி கஷ்டப்பட்டு கெட்டி வச்சுருக்குதோ அதே போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த வட்டத்தில் இந்த இல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நிறைய விஷயங்களை வச்சு கட்டப்பட்டிருக்கிறது தான் இந்த இல்லறம் அப்படின்னு சொல்லலாம். நேர்களின் நினைவருக்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை நான் சொல்கிறேன். 0444-249-648-6458 அப்படிங்கிற இந்த தொலைபேசி எண்களில் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியும் சொல்கிறேன். agnchn1@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். பேசலாம் தோழிகிட்ட. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். சொல்லியே ஆகணும் என் கருத்து
1: அப்படின்ட்டு
0: முடியல, இது கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஆனா உங்க பேர் ஒரு எங்களுக்கு தெரியும், ஆனா மற்ற நேர்களுக்கு சொல்லிருங்க.
1: அவங்க கூட குறை பேசிட்டோம்னா அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது, சண்டை வந்துட்டே இருக்கும். அப்ப அவங்க மன

0: அருமையா சொன்னீங்க போங்க. நன்றி நன்றி பீபம்மா.
1: தேங்க்யூ
0: பீமாமா. தேங்க்யூ சொல்லும் போது அந்த தேங்க்யூ சொல்லுற ஒரு ஆசையே வருது இல்லையா?
2: ஆமா டீச்சர்,
0: ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. இல்லறம் அப்படிங்கிறது அறத்தோட இருக்கணும். அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க தான் எல்லாம் நமக்கு பண்றாங்க, நமக்கு எல்லாமே அவங்க தானே. அவங்க சொன்னா சரி, நம்ம வந்து காக்கா வந்து வெளியா பறக்குதுன்னு சொன்னா ஆமான்னு சொல்லுவோமே, அதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா?
2: ஆமா,
0: அது மாதிரி சரி சொல்லிட்டு தான் போவோம். அவங்க சந்தோஷமா இருந்தானே, குடும்பம் அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாமே. அவ ரொம்ப அருமையா அந்த விஷயத்தை சொன்னாங்க. பேசலாமா? அடுத்த தோழி யார் பேச போறாங்க, என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
3: வணக்கம். மீராமா பிரியா, ரம்யாமா பிரியங்க.
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். யார் பேசுறீங்க இங்க இருந்து?
3: ஆறுமுகமடியில சாந்தி.
0: சாந்திமா சொல்லுங்க.
3: முதல்ல நான் சொல்ல, நம்ம நிகழ்ச்சி பூரா சூப்பர்.
2: ஓகே.
3: ஆமா, அக்கல 11 மணிக்கு பாட்டு பாட்டு பூரா எல்லாரும் கேட்டாங்க.
0: ஆ, ரம்யா அட்டகாசமா போட்டாங்களே.
3: ஆமா ரம்யாமா சொல்லு.
0: நன்றி நன்றி. சொல்லுங்கமா.
3: நானே சொல்லுவேன், தீபாமா சொன்ன மாதிரி சொல்லுவேன். நம்ம பதிலுக்கு எதுவும் பேசாட்டுன்னா அவங்க சொன்ன மாதிரி பிரச்சனை தான் அது. அதெல்லாம் நாங்களே பதிலுக்கு பேச மாட்டோம். என்ன
0: சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அவங்க. சாந்திமா நன்றி, சூப்பரா சொன்னீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றிமா.
3: நன்றி
0: நன்றி நன்றி. ரம்யா மகிழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தால மீண்டும் தோழிகள் என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தவசி மணி அவங்களுடைய பாடல் வரிகளில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கிருஷ்ணரா சுஜாதா பாடியிருக்காங்க. சிற்பியோட இசையில் மூவேந்தர் படத்துல தான் பாடல் கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
4: ஏசியா ஏசி வாங்க, வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் 12:38 ஆயிட்டுருக்கு. பேசலாம், அடுத்த தோழி என்ன பேச போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சிவகாமி, சேரன் மகாதேவியிலிருந்து.
0: சேரன் மகாதேவியிலிருந்து சிவகாமி, சொல்லுங்கம்மா.
1: மேடம், எல்லாம் முன்னாடி தோழிகள் சொன்னதெல்லாம் அது இல்லாம வந்து கணவர் கொண்டு வர்றது அந்த வருமானத்தை வச்சு நாம சிறப்பா நடத்தினாலும் வெளி நடத்தினாலே போறோம். ரொம்ப ஆசைப்படாம அடுத்தவங்க, இப்போ அவங்க நம்ம நடந்து போனோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை, நம்ம நடந்துதான் போய்கிடணும். அவங்க ஆட்டம் ஊத்தி போறாங்களே, அப்ப நம்மளும் அப்படி போவோமே.
0: அப்படிலாம் யோசிக்க கூடாது.
1: ஒரு இது என்ன, நமக்குள்ள வராம இருக்கணும்.
0: இருக்கிற வரவுக்குள்ள வச்சு செலவு
1: பண்ணிட்டு
0: மனம் இருக்கணும்.
1: நம்ம போகும்போதும் நம்ம வாழ்க்கை நல்லா சிறப்பா அமையும். அடுத்தவங்க மட்டும் பொறாமப்படாம அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வாழ்க்கை சிறப்பா வந்தது வருமானத்துக்குள்ள.
0: சூப்பர்மா, அருமையா சொன்னீங்க. நன்றிமா.
1: தேங்க்யூ.
0: நன்றி, நன்றி. சூப்பராக சொன்னாங்க இல்லையா, அதை வருக வருமானத்துக்குள்ளேயே அந்த வாழ்க்கை நடத்துகிற அந்த அனுபவமே வந்து பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நேரம் ஆயாச்சு, 12:39.
2: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சார்,

0: நம்ம வாழ்க்கை சிறப்பாக வந்தது வருமானத்துக்குள்ள.
1: சூப்பர்மா, அருமையாக சொன்னீங்க, நன்றிம்மா.
0: தேங்க்யூ,
1: நன்றி நன்றி. சூப்பராக சொன்னாங்க இல்லையா, அதை வருங்க வருமானத்துக்குள்ளேயே அந்த வாழ்க்கை நடத்துகிற அந்த அனுபவமே வந்து பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நேரமாயாச்சு, 12:39.
2: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்க இருக்கிறீங்க தமிழில் செய்திகள். தமிழில் செய்திகள் கேட்டு முடித்த பிறகு 12:50 தொடர்ந்து நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இல்லறம் இனிமையாக பின்பற்ற வேண்டிய வழிகள் என்ன அப்படின்னு நேர்களை இனி கேட்கலாம். செய்திகள், தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெர்ட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில் 1,78,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறினாா்.

0: நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளை பொருட்களின் பட்டியலில் 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கோ இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து எங்களுக்கு ஃபீஸிபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
3: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் எடுக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும், புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கணும். அது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலே கூடுதலா கொள்முதல் பண்ணுகிறது.
4: இந்த 2 வருஷமா அங்கதே வர்றோம். விவசாயிகளுக்கு நன்மையா தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க 1 வாரத்துல. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல. அதனால பரவாயில்ல.
0: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும், நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி

இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனாவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாபோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வடமாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் நண்பர்கள், 12:50.
2: பதா ஹே, துனியா கே கை விக்சித் தேஷ் ஏசே பி ஹே ஜஹாம் முஃப்த் இலாஜ் ஏக் சப்னா ஹே ஔர் ஹமாரே யஹாம் வோ ஆம் நாகரிக் கா அதிகார். ஆயுஷ்மான் பாரத் சே 60 crore சே அதிக் லோகோ கோ மில் ரஹா ஹே 5 lakh தக் கா முஃப்த் இலாஜ் ஔர் 19,000 ஜன் ஔஷதி கேந்திரோ பர 90% தக் சஸ்தி தவாயியாம்.
3: கிசி ஏக் வியக்தி கி ஜமீன், கார், கஹனே யா தூஸ்ரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
2: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
9: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹே வோ அபூத்பூர்வ ஹே அகல்பனீய ஹே.
8: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நேர்களை நேரம் நண்பர்கள், 12:52 தொடர்கிறது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இல்லறம் இனிமையாக பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில. ரம்யா, நம்ம தோழிகள் எல்லாம் சூப்பராக சொன்னாங்க இல்லையா, இல்லறம் எப்படி இருக்கணும்னா விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், அவங்க என்னதான் சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போவோம், எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னா பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் வரவுக்குள்ள செலவு செஞ்சு இருக்கிறது போதும் அப்படிங்கிற அந்த மனசு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
1: முக்கியமாக சண்டே சச்சரவுகள் வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களை கல்யாணம் பண்ணதுனால தான் என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லவே கூட
0: கண்டிப்பாக அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும், அவங்க ரொம்ப மனசை காயப்படுத்தக்கூடிய விஷயம்,
1: அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பழைய பிரச்சனைகளை தோண்டி துருவி வந்து சண்டை போடும்போது அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசக்கூடாது.
0: ஆமா, இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, ஓவர் திங்கிங் இருக்கவே கூடாது. பேசலாம் தோழி, என்ன சொல்ல போறாங்க? வணக்கம். வணக்கம்,
1: இணைப்பு
0: வணக்கம், வீட்டுல இருக்கீங்க? நம்ம பேசுறது எக்கோடிக்குது. வணக்கம் தோழி, இணைப்புல இருக்கீங்களா?

0: வணக்கம். ஓகே, நீங்க ரேடியோ விட்டு தள்ளி வந்து நின்று பேசினா தான் தெளிவாக கேட்கும்.
1: வணக்கம். ஓகே, நம்ம பேசுறது தான் நமக்கு கேட்குது. ஓகே, அவங்க பேசுகிற மாதிரி இல்லை, ஏதோ யோசனையில் இருக்கிறாங்க போல இருக்குது. 12:54 ஆயாச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தோழிகள் ஷேர் பண்ணாங்க. நிறைவான தோழி யார் பேச போகிறாங்க? ஓகே, கிடைக்கல. நிறைய பகுதிக்கு வந்தாச்சு ரம்யா. அதான் இல்லறம் இனிமையாகணும் அப்படின்னா நம்ம தோழிகள் சொன்ன எல்லா டிப்ஸையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிறைவான தோழி என்ன சொல்லிடுறாங்க? வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்து?
2: திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன்.
1: திருநெல்வேலியிலிருந்து மகாலட்சுமி.
2: ஆமா மேடம்,
1: சொல்லுங்கம்மா.
2: போதும்,
1: பொறுமையா இருந்தா போதும்.
2: அது மாதிரி
1: கொஞ்சம் நன்றி. அவங்க வந்து அவங்க இணைப்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. சொல்லுங்க.
3: பொதுவாக ஆண்கள் வந்து என்னுடைய சொல்லுவாங்க, என்னுடைய மனைவி என்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம கணவருடைய குறைகளை மட்டுமே பார்க்காம அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயத்த அப்பப்போ பாராட்டணும், புகழ்ந்து சொல்லணும்.
1: ஆமாம், புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது அடாடா அடாடா குழு குழு குழுன்னு அப்படி வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை தான். அந்த இல்லறம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து அவ்வளோ ஈஸியாக இனிமையாக அமைஞ்சிடறதில்ல. ஆனால் இனிமையை மாற்ற வேண்டியது நம்ம இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்களோட கடமைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். மு மேத்தாவுடைய பாடல் வரிகளில் சுஜாதா மோகன், சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் நிலவே முகம் காட்டு இந்த படத்தில் தான் நம்ம பாட்டு கேட்க போகிறோம். நிகழ்ச்சி இதுவரை மகிழ்ச்சியை வழங்கினோம். நான் உங்கள் மீரா மற்றும்
3: நான் ஆர்ஜே ரம்யா.

0: நேர்களே, ஒலித்தது நிலவே முகம் காட்டு திரைப்படத்தில் இருந்த பாடல். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்கும் திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: இணைய வழியில் உணவு மற்றும் பிற பொருட்களை விநியோகம் செய்வது, வாகன போக்குவரத்து சேவைகளை வழங்குவது போன்ற பணிகளில் ஈடுபடும் பணியாளர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பலனடையும் வகையில் ஈஷ்ரம் இணையதளத்தில் முறைப்படி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து ஈஷ்ரம் அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அண்மையில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரையில் இணையவழி சேவைகள் மற்றும் வர்த்தகங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உணவு மற்றும் பிற பொருட்கள் விநியோகம், டாக்ஸி மற்றும் ஆட்டோ சேவை போன்றவற்றில் வேலைவாய்ப்பும் அதிகரித்தே வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் இவை போன்ற வேலைகளில் அதிக அளவு ஈடுபட்டு வருகின்றனர். இந்த துறைகளில் தற்போது 1 கோடிக்கும் அதிகமான பணியாளர்கள் இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. இவ்வேலைகளில் ஈடுபடும் ஊழியர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் ஈஷ்ரம் அட்டையை பெறுமாறு தற்போது மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. ஈஷ்ரம் என்பது இந்தியாவில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களின் விவரங்கள் அடங்கிய தேசிய தரவுதளமாகும். ஸ்ரம் என்ற சொல்லுக்கு தமிழில் தொழில் அல்லது வேலை என்று பொருள். இத்தளம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒன்று. பேன் அட்டை, ஆதார் அட்டை போன்றவை இருப்பது தெரியும். அதென்ன ஈஷ்ரம் அட்டை என்று கேட்கிறீர்களா? நமது இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை தான் இந்த ஈஷ்ரம் அட்டை. தினசரி கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், தெரு வியாபாரிகள், உணவு மற்றும் பொருட்களை இணையவழியில் விநியோகம் செய்பவர்கள் போன்ற அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு முறையான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அடையாளத்தை வழங்குவதற்காக இந்த அட்டை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஈஷ்ரம் அட்டையை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். இது தரும் நன்மைகள் ஏராளம். அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் எளிதில் சென்று சேர்வதற்கு இந்த அட்டை உதவுகிறது. 60 வயது அடைந்த பிறகு அவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கவும் இந்த அட்டை வழிவகை செய்கிறது. வேலையில் நியாயமான ஊதியம், சரியான பணிச்சூழல் மற்றும் சுரண்டலில் இருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதோடு தொழிலாளர் உரிமைகளை நிலைநாட்டவும் இந்த அட்டை உதவி புரியும். ஈஷ்ரம் அட்டையை வைத்திருப்பவர்கள் விபத்தில் மரணமடைந்தாலோ அல்லது முழுவதுமாக உடல் ஊனமுற்றாலோ 2 லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டை பெறுவார்கள். அதுவே தொழிலாளி ஒருவர் பகுதியாக ஊனமுற்றால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். அதேபோல ஈஷ்ரம் அட்டையை வைத்திருக்கும் பயனாளி இறந்துவிட்டால் அவரது துணைக்கு இந்த நன்மைகள் அனைத்தும் வழங்கப்படும். குறிப்பாக இந்தியா முழுவதும் செல்லுபடியாகும்படியான 12 இலக்க யுஏஎன் எண்ணையும் பயணிகள் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் எந்த ஒரு நபரும் ஈஷ்ரம் அட்டைக்கு தகுதியானவராவார். 16 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த அட்டையை பெற விண்ணப்பிக்கலாம். அதற்கு தொழிலாளர்களின் மொபைல் எண் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். முக்கியமாக ஆதார் அட்டை, வங்கி கணக்கு, ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகிய ஆவணங்கள் இந்த அட்டையை பெறுவதற்கு தேவைப்படும். ஈஷ்ரம் அட்டையை பெறுவதற்கான விண்ணப்பத்தை உங்கள் பகுதியில் இருக்கும் பொது சேவை மையத்தில் சமர்ப்பிக்கலாம். அல்லது ஆன்லைன் வழியாகவும் ஈஷ்ரம் இணையதளத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். உங்களால் பொது சேவை மையத்தை கண்டறிய இயலவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள்

சார்ந்துள்ள மாநிலம் மற்றும் வசிக்கும் மாவட்டம் போன்ற தகவல்களை ஈஸ்ரம் இணையதளத்தில் உள்ளிடுவதன் மூலம் நீங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள பொதுச்சேவை மையத்தை எளிதில் கண்டறிந்துவிட முடியும். ஈஸ்ரம் குறித்த மேலும் தகவல்களை https://ishram.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எவரேனும் இருந்தால் அவரையும் இந்த திட்டத்தில் சேர அறிவுறுத்துங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்களுக்கு மீண்டும் இனியதோர் பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 1:11 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க நலம்தான நிகழ்ச்சி. நலம்தான நிகழ்ச்சியில் இன்னைக்கு தூக்கமின்மையை போக்கும் மூலிகைகள் பத்தி தான் பேச போறோம். கூடவே காலத்தால் அழியாத காவிய காணுங்களான பழைய திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. நிகழ்ச்சி வழங்க உங்களோட இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் மீரா. தூக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏன் விலங்குகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இல்லையா. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் மாறி வரக்கூடிய வாழ்வியல் முறைகள், நம்மளுடைய ஒர்க் ப்ரெஷர், மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கிறபோது நிறைய மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த தூக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். மனுஷனுடைய உடலும் மூளையும் வந்து அதை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் டெய்லி வந்து தடையில்லாத தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. ரசாயன மருந்துகள், தூக்க மாத்திரை, தற்காலிக இதெல்லாம் வந்து சாப்பிட்டு தூக்கத்தை வர வச்சா கூட அதெல்லாம் ஒரு தற்காலிகமான தீர்வு தான். அது நிறைய வந்து சைடு எஃபெக்ட்ஸை ஒன்று பண்ணும், நிறைய பக்க விளைவுகள் அதில் இருக்குது. இப்படி இருக்கிற சூழலில் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய இயற்கை மூலிகைகள் நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்காமல் நம்முடைய நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி இயற்கையான முறையில் ஆழ்ந்த தூக்கத்தை வந்து வர வைக்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே நிறைய மூலிகைகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்கங்க. அப்படி தூக்கமின்மை அப்படிங்கிற இந்த பிரச்சனைக்கு வந்து இரண்டு மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம், அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நிகழ்ச்சி முதல்ல ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? வாலியின் பாடல் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக பாடலிட்டோம்.

ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம்

0: குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிர்ப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நலம் தலம் நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கிறீங்க. 1:20 ஆயாச்சு. இன்றைக்கி தூக்கமின்மையை போக்கும் மூலிகைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். முதல் மூலிகை என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அஸ்வகந்தா அப்படிங்கிற மூலிகை தாங்க. அமுக்கரா கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இது நம்ம உடலுக்கூடிய கார்டிசோல் அளவை குறைச்சி நம்ம மனதை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. நம்ம டெய்லி தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த அஸ்வகந்தா பொடியை வெதுவெதுப்பான பாலில் கலந்து குடித்தோம் அப்படின்னா அந்த தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது, நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். அடுத்ததாக ஜாதிக்காய் இருக்குல்ல, இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு சிறந்த இயற்கையான தூக்க மருந்து மாதிரி செயல்படுதுங்க. ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடியை நல்லா சூடான பாலில் கலந்து குடித்தோம் அப்படின்னா நரம்புகள் எல்லாமே நல்லா தளர்வடைந்து ரிலாக்ஸாக நல்லா தூக்கம் வரும். இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது தூக்கம் வரதுக்கு. 1:20 ஆயிட்டுருக்கு. நம்ம மகிழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் குடியிருந்த கோயில் படத்தில் தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நீர்கள் பாடல் கேட்கலாம்.
1: जानते हैं, कुवैत जैसे देश की जीडीपी से करीब 3 गुना पैसा तो हमने सिर्फ अपने देश के छोटे उद्यमियों को दिया है, वो भी गारंटी फ्री 40 लाख करोड़ से भी अधिक के मुद्रा लोन से।
2: करोड़ों छोटे उद्यमियों को मुद्रा योजना से लोन मिला, उन्हें आज महसूस होता है कि डेमोक्रेसी कैन डिलीवर।
1: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
3: NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஏனென்றும் இசையின் இனிய முகவரி நம்ம நல்லை பண்பலை 102.6 தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நலம் தான நிகழ்ச்சி நேரம் ஆயாச்சு 1:29 நிமிடம். தூக்கமின்மையை போக்கும் மூலிகைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோங்க. கொத்தமல்லி சீரகமெல்லாம் இருக்குல்ல, இந்த கொத்தமல்லி சீரகம் கருஞ்சீரகம் இது எல்லாம் வந்து நல்லா வந்து தூக்கத்தை வரவழைக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் வச்சு கஷாயம் அல்லது பொடி செஞ்சு அதை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோன்னா தண்ணீர்லேயும் பால் கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், தூக்கத்திற்கு. அது மட்டும் இல்லாமல் கசகசா இருக்கு இல்லையா, நம்ம வந்து பாரம்பரியமாக நாட்டு மருத்துவத்தில் கசகசா வந்து ஒரு நல்ல தூக்க ஊக்கியாக வந்து பயன்படுத்தப்படுது. இதில் இருக்கக்கூடிய இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் தசை மற்றும் நரம்பு நல்லா தளர்த்தி நமக்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தை வந்து கொடுக்குங்க. வல்லாரை நினைவாற்றலுக்கு தானே சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நினைவாற்றலுக்கு மட்டும் இல்லாமல் மூளையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை சீராக்கி தூக்கமின்மையை சரி செய்யக்கூடிய சூப்பரான ஒரு பவர் இந்த வல்லாரைக்கு இருக்குங்க. இன்னும் என்னென்ன மூலிகைகள் தூக்கமின்மைக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாலியின் பாடல் வரிகளை படகோட்டி படத்தில் இருந்த பாடல் வந்துட்டுருக்கு. டிஎம் சவுந்தரராஜன் சுசீலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் தான் பாட்டு கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாட்டு கேட்டுடுவாங்க.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நேர்களை நேரம் பிற்பகல் 1:35 நலம் தான நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களோட தூக்கமின்மையை போக்கும் மூலிகைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த மூலிகை என்னவாக இருக்கும் அப்படின்னா துளசிங்க. துளசி இலைகள் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனை வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ துளசியை வந்து சேர்த்துக்கும் போது நமக்கு நல்ல தூக்கம் வந்து நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் மணத்தக்காளி கீரை, என்ன மணத்தக்காளி கீரையா, இது நம்ம சாப்பிட தானே செய்வோம் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. நம்ம உடலுக்கு வந்து நிறைய கீரை எல்லாமே சத்துக்களை கொடுத்தாலும் சில கீரைகளில் சில விதமான சிறப்பு குணநலங்கள் இருக்கும் இல்லையா. இந்த மணத்தக்காளி கீரை அப்படிங்கிறது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான சூடு, வயிற்றுப்புண் இதெல்லாம் சரிப்படுத்துது இல்லையா. ஆனால் வயிற்றுப்புண் இருக்கிறதுனாலையோ அல்லது அதிகமாக உடல் உஷ்ணமாக இருக்கிறதுனாலையோ சிலருக்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால மணத்தக்காளி கீரையை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூடு, வயிற்றுப்புண்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதால நமக்கு நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதால மணத்தக்காளி கீரையை நம்ம வந்து உடம்புல சேர்த்துக்கலாம். இது நல்லா உடலை வந்து குளிர்விக்கும். அது மட்டும் இல்லாமல் பித்தத்தை நல்லா தணிக்குங்க. அப்புறம் வில்வம், செம்பருத்தி இந்த ரெண்டுமே வந்து செய்துக்கலாம். உடலில் வந்து நிறைய பித்தம் இருக்கிறதுனால தூக்கம் வராமல் இருக்கலாம். வில்வ மரத்தோட அந்த இலை அப்புறமா செம்பருத்தி பூக்கள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம செய்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சியாக்கி பித்தத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக தணித்து நல்லா வந்து தூக்கத்தை நமக்கு கொடுக்கும். இன்னும் மூலிகைகள் இருக்கா? இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். ராமன் தேடிய சீதை இந்த படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். சிம் சௌந்தரராஜன், பி வசந்தா பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில்.
1: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை நேரம் ஒரு மணி 42 நிமிடம் ஆயாச்சு. இன்னைக்கு நலம் தான நிகழ்ச்சியில் தூக்கமின்மையை போக்கும் மூலிகைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதிமதுரம் இருக்குல்ல, அந்த அதிமதுர பொடியை நல்ல பாலில் கலந்து குடிக்கிறது மூலமாக நம்ம மூளையோட நரம்புகள் தளர்வடைந்து நல்ல ஒரு மன அமைதி ஏற்பட்டு நல்லா வந்து தூக்கம் வரும். மூலிகைகள் இயற்கையானது தான் இருந்தாலும் அதை சரியான அளவில் தான் பயன்படுத்தணும், அளவோடு தான் பயன்படுத்தணும். ஜாதிக்காயை அதிகளவில் எடுத்தால் மயக்கம் அல்லது செரிமான கோளாறுகள் ஏற்படும். அது மாதிரி கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் இவங்கெல்லாம் இந்த அஸ்வகந்தா இந்த மாதிரி மூலிகைகளை மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடாது. அல்லது ஏற்கனவே மன அழுத்தத்துக்கோ அல்லது வேறு நோய்களுக்கோ மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மூலிகைகளை அதோடு சேர்த்து சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். தூக்கம் அப்படிங்கிறது மனித உடலுடைய ஆரோக்கியத்துக்கான ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயற்கையான எந்த விஷயமும் வந்து தற்காலிக தீர்வு தான். நம்ம உடலை வந்து நல்லா சரி பண்ணி இயற்கையான மூலிகைகள் மூலமாகவே நம்ம உடம்பை சீராக்கி சமநிலைப்படுத்தி இயற்கையாக தூக்கம் வரவழைக்கிற மூலிகைகள் நிறைய இருக்குது. அதை தான் நிகழ்ச்சியில் இதுவரை பேசணும். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் இப்போ வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்காக தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுயசார்பு நிலையுடன், புதுமை தொழில்நுட்பங்கள், படைப்பாற்றல் திறன், உள்நாட்டு உற்பத்தி திறனுடன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வான், நிலம், கடல் மார்க்கங்களிலும் நம் நாட்டின் ராணுவ திறனின் செயல்பாட்டை சமூக வலைதள பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட உயர் தொழில்நுட்பங்களுடன் தேச பாதுகாப்பிற்கும் சுயசார்பிற்கும் ஒரு வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய திறன்மிகு நிலைப்பாடுகளால் நாட்டின் பாதுகாப்புத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். பரஸ்பர நலம் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். G7 நாடுகளின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி செயல்திட்ட அமர்வுகளிலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் வாண்டர்லேயனுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளையும், ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிச் மெர்சுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி, துல்லிய தாக்குதலின் ஆற்றல், வான்வழி தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாத தாக்குதல், நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைந்தது, வடகிழக்கு மாவட்டங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தியது உள்ளிட்டவை தேச பாதுகாப்பில் முன்னோடி நாடாக இந்தியாவை நிலைநாட்டியதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு உற்பத்தி சென்ற நிதியாண்டில் சாதனை அளவாக 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கப்பூர்வமான 15.6% வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் என்றும் அவர் கூறினார். 2013-14 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உள்நாட்டு தளவாட உற்பத்தியும் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா மொனாக்கோ நாடுகள் இடையேயான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உயரங்களை எட்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ நாட்டு இளவரசருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அமைச்சர், நிலையான வளர்ச்சி, நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், புதிய தொழில்நுட்பங்களில் அந்நாட்டுடனான நட்புறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் எடுத்துரைத்தார். இயற்கை வளங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதோடு எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கு வழிகோலும் வகையில் நலிவடைந்த நிலங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச பாலைவன தடுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 26 மில்லியன் ஹெக்டேர் பயன்பாடற்ற நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் கூறினார். வெள்ளம் உள்ளிட்ட பேரிடரை கையாள்வதில் ஈரநிலங்கள் முக்கிய பங்காற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் செயலாற்றி வரும் நிலையில் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து முன்னெடுத்து சென்றது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கலாச்சார பெருமையையும் மக்களின் நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் கலைத்திறனையும் பறைசாற்றும் வகையில் அயோத்தி ராமர் கோவிலில் 2024 ஜனவரி மாதம் ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டையை பிரதமர் பிரம்மாண்டமாக நிகழ்த்தியது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. 2021 மக்களுக்காக திறக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் வழித்தட

0: திட்டத்தின் மூலம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் கங்கை ஆறும் இணைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரையும் ஈர்த்துள்ள சிறந்த ஆன்மீக தளமாக இது உருவெடுத்தது. காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று திருச்சி கட்டிடவியல் பொறியாளர் திரு லோகநாதன் கூறுகிறார்.
1: கடந்த 12 வருடங்களில் நமது பாரதத்தை உன்னத தேசமாக மட்டுமில்லாமல் நமது பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தையும் உலகில் உள்ள அனைவருக்கும் நமது பாரத பிரதமர் தெரியப்படுத்தியுள்ளார். காசியையும் ராமேஸ்வரத்தையும் இணைத்து காசி தமிழ் சங்கமம் கடந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இது இருவேறுபட்ட கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாகவும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாகவும் நமது பாரத பிரதமர் மேற்கொண்டு வருகிறார்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நியமித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது உள்ளிட்டவை குறித்து இக்குழு முடிவெடுக்கும். தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசு அனுமதித்த அளவுக்குள்ளேயே தமிழக அரசின் கடனளவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த அரசாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க முடியாது என்றார். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தகுதி நீக்க கோரிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிராக அஇஅதிமுக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் ஆலோசனை மையம் செயல்பட்டு வருவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கேட்டுக்கொண்டார்.
3: 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் வழிகாட்டுதல் வழங்கப்படும்.
2: நாகை மாவட்ட ஆதி திராவிடர், பழங்குடியின இளைஞர்கள் தாட்கோ மூலம் அளிக்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து பழங்குடியின இளைஞர்களுக்கான இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
2: லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறுவடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளது.

திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம்தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
2: நார்மலாக நம்ம சுவாசிக்கிற காற்று மூக்கு வழியாக போகுது, மூக்கு வழியாக வருது. ஸோ அந்த காற்று தான் அந்த சைனஸ்க்கு போய் அந்த சைனஸை வந்து நல்லா வென்டிலேட் பண்ணி ப்ராப்பராக இது ஃபங்க்ஷன் ஆக்குது. ஸோ அந்த போகிற காற்று எப்போ தடைபடுதோ அப்போ வந்து அந்த சைனசைட்டிஸ்னு நம்ம சொல்லுவோம், சைனஸ் பிரச்சனை. ஸோ அதில் வந்து அந்த சைனஸ் அந்த இதில் காற்று தான் இருக்கணும். அது காற்றுக்கு பதிலாக எப்போ நீர் தேங்குதோ, ஸோ நீர் தேங்கணும் இல்லைன்னா அதை சுற்றி இருக்கிற அந்த வீக்கம் வரும், வீக்கம் வந்து அது கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் நாள் கணக்காக இருக்கிற அலர்ஜிலையுமே அது என்ன ஆகும்னா அது கட்டி மாதிரி பாலிப்புன்னு சொல்லுவோம், நீர் கட்டின்னு சொல்லுவோம், அதனாலே வரலாம். இல்லைன்னா இன்ஃபெக்ஷன், சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சில இன்ஃபெக்ஷன் ஆனும் மொத்தமாக மேக்ஸிலரின்னு சொல்லுவோம், இது மாதிரி ஃப்ரான்டல் ஸ்பீனான்னு நாலு குரூப் ஆஃப் சைனசஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த குரூப்னாலும் இன்வால்வ் ஆகலாம், இந்த குரூப்னாலும் பாதிக்கப்படலாம், சேர்ந்துமே பாதிக்கப்படலாம், எல்லாம் சேர்ந்துமே பாதிக்கப்படலாம். ஒரு சைடு மட்டும் பாதிக்கப்படலாம், ரெண்டு சைடும் சேர்த்துமே பாதிக்கப்படலாம். அவங்களுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா மூக்கடப்பு இருக்கும், தலை பாரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, இந்த முகத்தில் வலி இருக்கும். டிப்பிக்கலாக சொல்ல போனால் அந்த எல்லாருக்கும் இருக்கிற தலைவலி மாதிரி இல்லாமல் முகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வலி இருக்கும். ஸோ இங்கே இந்த பல்லுக்கு மேல் தாடையில் அந்த பல்லுக்கு பக்கத்தில் தொட்டு பார்த்தா வலிக்கும், இந்த கண்ணுக்கு பக்கத்தில் ரெண்டு கண்ணுக்கும் அந்த பக்கத்தில் தொட்டு பார்த்தா வலி இருக்கும், புருவங்களுக்கு மேலே தொட்டு பார்த்தா வலி இருக்கும். ஸோ சில சைனசைட்டிஸில் வந்து அதிகாலையில் வலி இருக்கும், எந்திரிச்சோடனே அதிகாலையில் வலி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எண்டோஸ்கோபி போட்டு பார்க்கலாம். ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கணும். அது அக்யூட்டு க்ரானிக் அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம். ஸோ அக்யூட்னா ஒரு மூணு வாரத்துக்குள்ளே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மருந்து மாத்திரையிலே குணப்படுத்திடலாம். மருந்து மாத்திரை இல்லைன்னா சில மூக்கு சொட்டு மருந்து இல்லைன்னா ஸ்ப்ரே ஸ்டீராய்ட் ஸ்ப்ரே சொல்லுவோம், ஸோ அதில் குணப்படுத்திடலாம். நம்ம ஆவி பிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஆவி பிடிக்கும் போது என்னென்னா சில நிறைய பேர் பண்ணுற தப்பு மூக்கால் இழுத்து வாயால் விடுவாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது. ஏன்னா சைனஸ்க்கு வந்து எப்போ காற்று போகுதுன்னா நம்ம சுவாசிக்கிற காற்றை வெளியே விடும்போது, மூக்கு வழியாக வெளியே விடும்போது தான் சைனஸ்க்கு வந்து காற்று போவோம். ஸோ ஆவி பிடிச்சாலும் மூக்கு வழியாக இழுத்து மூக்கு வழியாகவே விடணும். ஸோ சிம்பிளாக ஹோம் மேடில் வீட்டில் பண்ணக்கூடிய வைத்தியம். இன்னொன்று நேசல் டவுச்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குன்னு சலைன் நேசல் வாஷ்னு கிடைக்கும் மெடிக்கல்ஸ்லாம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா அது கொரோனா பீரியடில் நிறைய பேர் பண்ணாங்க. அது அட்வைசபிள் தான் நம்ம சைனஸ்க்கு. நம்ம தலையை சாய்ச்சிக்கிட்டு ஒரு மூக்கில் அடித்து வாயை திறந்துட்டு சொல்லிகிட்டே அடித்தோம்னா இந்த மூக்கில் அடித்து இந்த மூக்கில் வெளியே வரும். அதே மாதிரி இடது மூக்கில் அடித்து அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இது எல்லாமே இந்த அக்யூட் சைனசைட்டிஸ்க்கு இதெல்லாம் வீட்டு வைத்தியங்கள் நம்ம பண்ணலாம். க்ரானிக்னு சொல்லுவோம் எப்படின்னா அந்த நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து சைனஸ்க்கு போகணும், அந்த பாதை தடைபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆவி பிடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, வாஷ் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, ஸ்ப்ரே பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, அப்போ வந்து அந்த நீரால் வெளியே வர முடியாது. அப்போ வந்து நம்ம சர்ஜரி தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து க்ரானிக்கில் மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபெஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எல்லாமே எண்டோஸ்கோபிக் சர்ஜரி, இஎன்டி சர்ஜரிஸை பொறுத்தளவில் எல்லாமே நம்ம அந்த நேச்சுரல் அந்த துவாரங்கள் வழியாகவே பண்ணுறது, அந்த பின்ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு கீரலோ எந்த ஒரு தையலோ இல்லாமல் நம்ம அந்த நார்மல் மூக்கு துவாரம் வழியாகவே நம்ம போய் எண்டோஸ்கோப் வழியாகவே வச்சு அந்த சைனஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணி விட்டோம்னா அது அந்த க்ரானிக்காக சைனசைட்டு சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது ஒரு நல்லது, க்ரானிக்காக இருக்கவங்களுக்கு அதுதான் தீர்வு, சர்ஜரி தான் பண்ணுவோம்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
3: நேர்களினும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 2:15 திரையறிவு நிகழ்ச்சி நேர்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது திரையருவி. திரையருவி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றில் உங்களோட இணைஞ்சிருக்கிறேன் நான், ஆர்ஜி ரம்யா. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் ரசனை மிகுந்த பாடல்களை தந்த பாடலாசிரியர் இசையமைப்பாளர் கூட்டணியில் வந்த பாடல்களை தான் நான் கேள்வி பாடல்களாக கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் கேட்டு என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு திரையறிவி நிகழ்ச்சியில் இணைகிறாங்க. நேயர் வணக்கம். நான் நல்லா இருக்கிறேன் சார். நீங்க நிறைய பழைய பாடல்கள்லாம் கேட்டிருக்கீங்களா? ஓகே சார், இப்போ உங்களுக்கான பாடல் இதோ, நீங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க.
6: சரி மேடம்.

0: கேட்டிங்களா என்ன பாட்டுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அது அண்ணன் தங்கை பாசத்துக்கு உதாரணமா நம்ம இந்த படத்தை சொல்லுவோம். பார்த்தது இல்லையா? இவங்க ஜெமினி கணேசன், சாவித்ரி, சிவாஜி சாவித்ரி எல்லாம் நடிச்சிருப்பாங்க.
1: சிவாஜி
0: அண்ணன் தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க. முயற்சி பண்ணுங்க. இந்த படம் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்களே. அண்ணன் தங்கச்சி பாசம்னா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு
1: சொல்லுவாங்களே.
0: நானே சொல்லிடுறேன், அது வந்து பாச மலர் படம். பாச மலர் படத்துல வந்து மலர்ந்தும் மலராத பாடல், அதோடைய சோக பாட்டு கொடுத்துருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இந்த பழைய பாடலில் கேட்கும்போதே நம்ம மனசுக்கு வந்து அப்படி தோணும் இல்லையா? அவ்வளோ அற்புதமான நிறைய பழைய பாடல்கள். இந்த மாதிரி பாடல் கூட்டணியெல்லாம் யார் இசையில் வந்திருக்கு அப்படின்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசன் இவங்க கூட்டணியில் தான் வந்திருக்கு. அப்படி கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாடல்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க முதல்லே வந்து பாட்டு எழுதி கொடுத்துருவாங்களாம். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மெட்டு போடுவாங்களாம். இவங்க கூட்டணியில் வந்த ஒரு சில பாடல்கள் என்ன அப்படின்னா, அச்சம் என்பது மடமையடா, போனால் போகட்டும் போடா, மயக்கமா கலக்கமா, அந்த பாடல்கள், அப்புறம் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டணியில் ரொம்பவே நிறைய பாடல்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொன்னோன்னா கர்ணா திரைப்படத்தில் உள்ளத்தில் நல்ல, கர்ணன் திரைப்படத்தில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது இந்த பாடலை சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம்.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-249-64-585-8, 0444-9864-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6, இது திரை எருவி நிகழ்ச்சியில் நேராங்க நேயர். வணக்கம். வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? பேர் ஒருக்க தெளிவாக சொல்லுங்க. சின்னதுரை குமரேசன், குமரேசன் காலாத்தி மடத்துல இருந்து. ஓகே சார், இப்போ உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: சொல்லுங்க பாப்போம். வளத்து மின் விளக்கு. சரி, படம் சின்ன தம்பி தான். அருமையாக கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ சூப்பராக கண்டுபிடிச்சாங்க குமரேசன். இந்த பாடலை யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னா கவிஞர் வாலி அவங்க தான். காலத்துக்கேற்ப ட்ரெண்டான வார்த்தைகளை பாடல் வரிகளில் கொடுக்கக்கூடியதில் வாலி மிஞ்ச ஆளே கிடையாது. இவர் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலே கவிஞர் கண்ணதாசனுக்கு இணையாகவே நிறைய பாடல்கள் எல்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அவங்க பேர் சொல்லியிருங்க. மகாலட்சுமி. ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ. உங்களுக்கு வந்து இசை தான் கொடுக்க போறேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும் என்ன பாட்டுன்னு. சரிங்களா?
1: ஓகே,
0: முயற்சி பண்ணி பாருங்க.

0: இல்ல இதுல கமல்ஹாசன் வருவாங்க. அவங்க குகைக்குள்ள வச்சு பாடுவாங்களே, குகைக்குள்ள வச்சு பாடுவாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் குழம்புறமா இருந்தாலும் அழகா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள் மகாலட்சுமி, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இளையராஜா இசையில வாளி எழுதின அந்த பாடல் தான் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. இதே மாதிரி நிறைய அழகழகான பாடல்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஜனனி ஜனனி ஜெகம் நீ ஏகம் நீ, தளபதி படத்துல சின்ன தாயவள், தந்தராசாவே. அப்புறம் வைதேகி காத்திருந்தாலேருந்து, ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு, இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் இளையராஜா வாலி கூட்டணியில் நமக்காக தந்திருக்கிறாங்க. இப்போ குணா திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல், இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனால் கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
1: அதான்.
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து நிகழ்ச்சி நேரங்க. நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். பேர் சொல்லிருங்க.
4: எவ்வளவு நாள் ஆச்சு பேசி.
3: ஆமா ஆமா ஆமா ஆமா.
4: அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம்.
3: மதிய வணக்கம். நான் காலை வணக்கம்னு சொல்லிருவீங்களோன்னு நினைச்சேன்.
4: ஐயோ இல்ல இல்ல, உசாரா தான் இருந்தேன்.
3: ஓகே ஓகே. ஆ சரி, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
4: சிவகாசிலிருந்து தேவிஸ்ரீ பேசுறேன்.
3: ஓகே தேவிஸ்ரீ, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க. ஒரு 10 செகண்ட்க்குள்ள போல அதுக்குள்ள பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி சரி.
4: வைரமுத்து வரி, இளையராஜா இசை.
3: படம் பேர்,
4: இவர் அவர் பேரு ராபர்ட் ராஜசேகர் நடிச்சது.
3: சரி.
4: நிழல் ரவி, ரவி வந்து நிழல் ரவி இதுலதான் அறிமுகம்.
3: ஆமா. அப்ப உடம்பேரு
4: நிழல்கள்.
3: நிழல்கள் அதேதான். சூப்பர் சூப்பர், அருமையா கண்டு.

0: பிடிச்சிங்க. நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில்
1: நன்றி, உங்களை
0: இணைந்ததற்கு.
1: பேசி ரொம்ப மகிழ்ச்சி. உங்க குரல் எங்க சித்தி குரல் மாதிரியே இருக்கு.
0: ஓ அப்படியா?
1: உங்க தூத்துக்குடிக்காரங்க.
0: ஓ சரி சரி சரி சரி சரி ஓகே. நாங்கள் பக்கத்தில் திருநெல்வேலி, அதனால ஒரே மாதிரி
1: ஒரே
0: பாஷை
1: மாதிரி
0: இருக்குங்கிறதுனால
1: இருக்கும்.
0: இருக்கும்னு
1: ஓகே
0: நினைக்கிறேன்.
1: ஓகே,
0: ஓகே மேடம், நன்றி நிகழ்ச்சியில்
1: நன்றி பேச,
0: இணைந்ததற்கு.
1: ரொம்ப
0: நன்றி,
1: மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி. சிவகாசி தேவிஸ்ரீ அருமையாக கண்டுபிடிச்சாங்க. இளையராஜா இசையில் வைரமுத்து எழுதின முதல் பாடல் இதுதான். சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் வைரமுத்து அவர்கள் எழுதின முதல் பாடல் இந்த இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படிங்கிற பாடல் தான். நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? சுப்பிரமணியன். நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.
3: என் உள்ளம் தாங்கல மெத்த வாங்குறேன்.
0: ஆமா, முதல் மரியாதை தான். படம் சொல்லுங்க, பாட்டு சொல்லிருங்க பாப்போம்.

தேச பாட்டு படிச்சேன் நானே. சரி நீங்க கஷ்டப்படவே வேண்டாம், நானே சொல்லிடுறேன். பூங்காத்து திரும்புமா, நீங்க அழகா படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் சார். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ சூப்பரா சுப்பிரமணியன் வந்து பாட்டு படம் என்ன அப்படிங்கறது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நிச்சயமா முதல் மரியாதை வந்த அந்த படத்துல வந்த பாடல்கள் வந்து எல்லாருக்குமே அவ்வளவு பிரபலம் இல்லையா. எளிய மனிதர்களோட உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிற மாதிரியான ஹிட்டான நிறைய பாடல்களை இளையராஜா வைரமுத்து கூட்டணி தந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த முதல் மரியாதை படத்தில் வர எல்லா பாடல்களுமே சொல்லலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இளையராஜா இசையில் வைரமுத்து அவர்கள் எழுதின இந்த பாடல்களுக்காகவே, முதல் மரியாதை படத்தில் வந்த பாடல்களுக்காகவே அவருக்கு தேசிய விருதும் கிடைச்சது. இதுதான் வைரமுத்து அவர்களுடைய முதல் தேசிய விருதும் கூட. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து.

0: 2.6 திரையறிவி நிகழ்ச்சியில் இணையிறாங்க நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேங்கம்மா. உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: பூ பூக்கும் ஓசை, அந்த பாட்டு தானே மேடம்?
0: அந்த பாட்டே தான். என்ன படம், படம் பேர் தெரியுமா?
1: படம் தெரியலையே மேடம்.
0: படம் பேர் வந்து மின்சார கனவு. நீங்கள் பாடல் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள் அமுதா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்பு நமக்கு கிடைக்கல. கேட்ட பாடல் ஏஆர் ரஹ்மான் வைரமுத்து கூட்டணியில் வந்த பாடல். ஏஆர் ரஹ்மான் தமிழ் சினிமாவில் இசையமைச்ச முதல் படம் 1992 வெளிவந்த ரோஜா. இந்த படத்துக்கு வைரமுத்து அவர்கள் பாடல் எழுதி கொடுத்துருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து இவங்க ரெண்டு பேரும் இணைந்த இந்த முதல் படத்தில் ரெண்டு பேருக்குமே தேசிய விருது கிடச்சிருக்கு. இப்போ ஏஆர் ரஹ்மான் வைரமுத்து கூட்டணியில் வந்த பாடலை கண்டுபிடிக்கிறாங்களா நேயர்கள் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: திருமணத்திலிருந்து கோமு.
0: கோமு. ஓகே சார், உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டுட்டு?
1: மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே அந்த
0: சூப்பர்.
1: பாட்டு மேடம்.
0: ஓகே, என்ன படம்?
1: அது படம் தெரியல மேடம்.
0: இப்போ வந்து என்ன மாதம் தெரிய சொல்லுங்க. இப்போ இப்போ வந்து இங்கிலீஷுக்கு இங்கிலீஷுக்கு என்ன மாதம்?
1: ஜூலை.
0: ஜூனு. ஜூனுக்கு முன்னாடி என்ன மாதம்?
1: ஜூலை. ஜூலை
0: இல்லை இல்லை.
1: மே.
0: படம் பேர் மே மாதம். ஓகே, சூப்பராக கண்டுபிடிச்சிங்க பாடல. நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. ஏஆர் ரஹ்மான் தர மெட்டுக்கு தகுந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றா சொல்கிறது, ஒவ்வொன்றா வைரமுத்து அவர்கள் சொல்லுவாங்களாம். அது இதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் கேட்டு, இது வேணாம் இது வேணாம் இது ஓகே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளாக அவங்க போட்டு வந்து நல்ல பாடல், சூப்பரான பாடல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சின்ன சின்ன ஆசை, கண்ணாளனே, வெண்ணிலவே வெண்ணிலவே, சந்தன தென்றலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் இப்போ ஒன்னி மேனன் குரலில் பாடல் கேட்க போகிறோம், புதிய முகம் திரைப்படத்திலிருந்து.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है, और हमारे यहां वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज, और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयां।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-ல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. கேட்டுட்ருக்கிறீங்க திரையருவி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்றைக்கி ரசனை மிகுந்த பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர் கூட்டணியில் வந்த பாடல்களை தான் கேட்டுட்ருக்குறோம். பாடலாசிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பெண் பாடலாசிரியர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது தாமரை தான். அவங்க எழுதின பாடலை தான் அடுத்த நம்ம நீங்கள் கேள்வியாக கொடுக்க போகிறோம். வணக்கம்.
4: வணக்கம் அம்மா.
3: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: கோயில்பட்டி வட்டம் பாண்டமங்கலம் மு. கோவிந்தராஜன்.
3: கோவிந்தராஜன் ஐயா, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: என்ன பாடல் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அதேதான் அதேதான். என்ன படம்?
1: படம் தாமரை
0: எழுதியிருக்காங்க.
1: தாமரை அம்மா எழுதியிருப்பாங்க.
0: ஆமா ஆமா ஆமா.
1: படம் ஞாபகம் வரலையே.
0: படம் வந்து மழை பெஞ்சா இடி இடிச்சா கூட வரும். என்ன வரும்? மழை பெஞ்சா இடி இடிச்சா என்ன வரும்? அதேதான். படம் பேர் மின்னலே. ஓகே சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு. ஸோ சூப்பராக பாடலை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் தமிழில் இசையமைத்த முதல் படம் மின்னலே. அந்த மின்னலே படத்தில் வசீஹரா அப்படிங்கிற பாடலை தாமரை எழுதியிருந்தாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் தாமரை கூட்டணியில் நிறைய பாடல்கள்லாம் ஹிட்டான பாடல்கள்லாம் இருக்குது. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, அனல் மேலே பனித்துளி, அப்புறம் கஜினியில் வந்து ஒரு மாலை இளவெயில் நேரம் அப்படின்னு பாடல்கள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு பாடலாசிரியர்கள் அவங்க ரெண்டு பேரும் அந்த கூட்டணி சேரும்போது அந்த பாட்டு அப்படிங்கிறது ரொம்பவே ஹிட்டாக இருக்கும். நம்ம திரையருவி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி திரையருவி நிகழ்ச்சியில் ரசனை மிகுந்த பாடல் ஆசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் கூட்டணி தந்த பாடல்களை தான் நம்ம கேட்டோம். நீர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறைவான பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் தாமரை கூட்டணியில் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நெல்லை அடுத்ததாக 3-2 குக்கோ நிகழ்ச்சி இருக்கு. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு பெறலாம். அதற்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 12 ஆண்டுகளில் 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.

மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் தகுதி பெற்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 21 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேயர்களுக்கு மகிழ்ச்சியான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 3:03, இது கொக்கோ நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நேரம். கொக்கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், மறக்காமல் உங்கள் பேர் ஊரு குறிப்பிட்டு 9443360794 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நமக்கு நிகழ்ச்சியை நம்ம மகிழ்ச்சியை வழங்க வந்துட்டு நான் உங்க மீரா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பாட்டு யாருக்காக வரப்போகுது? ராஜேஷ் நெல்லையில இருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கோபுர தீபம். இந்த படத்துல இருந்து உள்ளமே உனக்கு தான், உசிரே உனக்கு தான், இந்த பாடல் தான் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கேட்டலாம் அந்த பாடல். எல்லா நேர்களுக்காகவும் 3:04 வந்துட்டே இருக்கேன்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 3:10 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னா, வானர்முட்டையிலேருந்து நம்பிராஜ் சாருக்காக தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு. தங்கமான ராசா திரைப்படத்தில் இருந்த தென்மதுரை பாடல் தான் கேட்டிருக்காங்க எல்லா நேர்களுக்காகவும். அந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம் பாடல்.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

தங்கமான ராசா திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்டு முடிச்சிருக்கீங்க. 3:15 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு வச்சுட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் யாருக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னா, உடையாம்புலியிலேருந்து அருள்ராஜ், அபிஷேக், அனீஷ் இவங்க பாடல் கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற பாட்டு அந்த திரைப்படத்துலேருந்து கிழக்காலை அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. அருண்மொழி தேவி குரல்களில் 3:16 நிமிடத்தில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 3:21 ஆயிட்டு இருக்கு. நம்ம குக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்காக? கரகாட்டுக்காரன் திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்டிருக்காங்க. இந்த மான் சொந்தமான அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. யார்

அப்படின்னா முக்கோடலேருந்து தனலக்ஷ்மி, மதிஷா, வீரவனூர்லேருந்து ஜெயராணி, மதிவதனி, அவங்களுக்காக மட்டும் இல்லை எல்லா நேர்களுக்காகவும் வந்துட்டுருக்கு. 3:22 மணியத்தில்.

பாலசுப்ரமணியன், உடையாம்புலி ஆகாஷ், ஆரியகாவு ஜானகி, கனக சபாபதி, சரஸ்வதி, இந்திரா பாக்யலட்சுமி, விகேபுரம் முகமது காசிம், ஆழ்வார் ஸ்ரீதேவி பரமசிவானந்தம், ஆனந்தபுரம் பிந்து சைலஜா, தென்காசி இலக்கியா, தோட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, கடங்கநேரி கண்ணன் சுமதி, சிவநாடானூர் மாரி, இவங்க எல்லாருமே பாடல் கேட்டிருக்காங்க. நேரம் போதலை அப்படிங்கிறதுனால நமக்கு பாடல் கொடுக்க முடியல. நிகழ்ச்சியில் பாடல் கேட்டால் எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நிறைவான பாடல் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் குரலில்.

பிற்பகல் 3:26 ஞாயிற்றுக்கு கொக்கு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலிருந்து. இதயம் திரைப்படத்திலிருந்து பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. இன்னும் நம்ம நிகழ்ச்சிக்காக நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. முன்னீர்பள்ளத்திலேருந்து பிரதீக்ஷா பேபி, தேனியிலேருந்து கார்மிக கண்ணன் விஜயா ரவி, தென்காசியிலேருந்து குத்தாலிங்கம், தூத்துக்குடியிலேருந்து சீதா லட்சுமி.

நேர்களை ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது குக்கு நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேர்கள் கேட்டீர்கள் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரிசெய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.

என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கில் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 33.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 274 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அன்பனேர்களுக்கு ஸ்வீட்டான க்யூட்டான ஹாப்பியான மாலை வணக்கங்கள். நேரம் மாலை 4:02 ஆயிட்டு நேர்களே, நேரில் அணிஞ்சிருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. அட்டகாசமா கேட்டு ரசிக்க போறீங்க. இது பொதிகை தும்பி. வழக்கம் போல பொதிகை தும்பி நிகழ்ச்சியில நம்ம தாய முரட்டி தான் விளையாட போறோம். இன்னைக்கு தாய முரட்டி விளையாட நிகழ்ச்சி வழங்க வந்துட்டோம் நான் உங்கள் மீரா மற்றும்
1: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
0: சித்ரா மேம் எப்படி இருக்கீங்க?
1: நாளமா இருக்கிறோம். மீரா எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம புதிய தமிழ் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் விளையாட வரப்போகிறாங்க. தாயம் உருட்டி விளையாட போகிறோம். வழக்கு போல நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம நேர்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடணும் இல்லையா?
1: ஆமாம். 1, 3, 5 விழுந்துச்சுன்னா
0: டாஸ்க் வந்து நம்ம வந்து நேர்களுக்கு கொடுப்போம். 2, 4, 6 அப்படின்னு இரட்டைப்படை எண்களில் தாயம் விழுந்துச்சு அப்படின்னா டாஸ்க் நேர்கள் நமக்கு கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும், உங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் சரி எங்களுக்காகவும் சரி, கால அவகாசம் அப்படிங்கிறது 40 செகண்ட் தான். ஆமாம், 40 செகண்ட்குள்ளே நீங்கள் டாஸ்க்கை முடிச்சிட்டீங்க அல்லது நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னா 1 மார்க் நமக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் விளையாட போகிற முதல் நீங்கள் யார், எங்கேருந்து பேசிடலாமா?
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: திருநெல்வேலி மாவட்டம் சுப்பையாபுரம்.
1: சுப்பையாபுரம்.
0: ராஜாஜி சார்.
1: ராஜாஜி
0: ராசாத்தியமா உங்களுக்கு நல்லமா இருக்கிறோம்.
1: ராசாத்தியமாக்கு எடுத்த உடனே 4 விழுந்திருக்கு.
0: 4 விழுந்திருக்கு. டாஸ்க் யாருக்கு? எனக்கா?
1: ஆமாம், மேரா தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க.
0: ஓகே ராசாத்தியம்மா, நீங்கள் தான் எனக்கு டாஸ்க் கொடுக்கணும்.
2: சரி, ஒரு பாட்டு சொல்லுவேன், அதை நீங்கள் என்ன பாட்டுன்னு
0: சொல்லுங்க. ஆ சரி, சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன்.
1: அதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுவாப்ல. பின்னாடியே ரேடியோவோட சத்தமும் சேர்த்து கேட்கறதுனால சரியா கேட்க
0: மாட்டேங்க.
1: என்ன பாடுறீங்க அப்படிங்கறத எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என்ன பாடுனீங்க அப்படிங்கறத எங்களால புரிஞ்சுக்க முடியல. தெளிவா கேட்கல.
0: திரும்ப பாடுறீங்களா?
1: இல்ல, நீங்க அந்த பாடின பாட்டை திரும்ப பாடினீங்கன்னா மேரா அதை வந்து என்ன பாடல் அப்படின்னு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நீங்க வானொலியை மட்டும் கொஞ்சம் தூர தூக்கி வச்சுட்டு அப்படியே பேசுறீங்களா நம்ம மேரா கூட? இந்த பாட்டை பாடி காமிங்க. மேரா வந்து எப்படி பாட்டை பாடுறதுக்கும் அதுக்கு என்ன பதில் சொல்றதுக்கும் தான் ரொம்ப தயாரா எனக்கு முன்னாடி அப்படியே ரொம்ப ஆவலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ஓ இந்த பாட்டு தேவனே இந்த பூ

0: கொடின்னு பாடுறாங்க.
1: இந்த பாட்டு என்ன படம் கண்டுபிடிக்க சொல்றீங்களா, இல்ல பாட்டு என்ன பாட்டுன்னு திருப்பி பாட சொல்றீங்களா? நம்ம மேராவை
0: பழைய பாட்டு அவங்களுக்கு தெரியாதா?
2: கொஞ்சம் புதுப்பாட்டு,
0: கொஞ்சம் புதுப்பாட்டு, அது இப்ப ட்ரெண்ட்ல இருக்க
2: பாட்டு பாடுமா?
3: சரி, இப்ப நான் ஒரு கதை சொல்லுவேன் மேடம்.
2: சரி,
3: அதையாவது சொல்லுங்க.
0: சொல்ற கதைய திருப்பி சொல்ல முடியுமா?
2: நீங்க கதை கதை விடுகதை மாதிரி கேக்குறீங்களா?
3: நான் ஒரு விடுகதை மாதிரி சொல்லுது, அது சொல்லுங்க.
2: சரி சரி சரி,
0: கேளுங்க கேளுங்க, அவங்க என்ன கேட்டாலும் தயாரா இருக்காங்க.
3: நெத்த துறக்க அழகான முத்து பிறக்க,
0: நெத்த துறக்க அழகான முத்து பிறக்கும்.
3: அதே முத்து தான் வரணும் அழுக்கையிலையும்.
2: விடையிலயும் முத்துன்னு வரணுமா?
3: நீங்க அழுக்கையிலே முத்துன்னு வரணும்.
0: அழுக்கையிலையும் முத்துன்னு வரணும்.
2: நெட்டை திறந்தால் அழகான முத்து,
3: நெத்தை திறக்க ஒரு அழகான முத்து பிறக்க,
0: நெத்தை திறந்து ஒரு அழகான முத்து பிறக்கணும் இல்லையா?
3: நெத்தை திறக்க ஒரு அழகான முத்து பிறக்க.
2: சிப்பியா? சிப்பி முத்து,
3: அது என்ன முத்து? முத்து தான் வரணும்.
2: ஒப்துன்னு தான் வரணுமா? பதில்
0: தான் வருமா?
2: என்ன இருக்கும்? சிப்பி முத்து இல்லைன்ட்டீங்க. ஆணி முத்து
3: இல்ல,
0: அதுவும் இல்லையா?
2: வேற என்ன முத்து?
0: ஏ, முத்துல எத்தனை முத்து பாருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச முத்து முத்து முத்து. அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது.
2: உங்க நேரமே முடிஞ்சு போச்சு ராசாத்தியமா. சொல்லுங்க என்ன பதில் இது?
3: சொல்லணுமா?
2: சொல்லிருங்க.
3: குன்னி முத்து.
0: பாத்தீங்களா,
2: இவ்வளவோ டிஸ்ட் கொடுத்து இப்படி கஷ்டமா கேட்டாலும் எப்படி ஒரு மார்க் வாங்குவேன்?
0: சரி, அடுத்த நேயராவது கொஞ்சம் ஈஸியா கேட்கட்டும்.
2: நேயர்களே, கொஞ்சம் ஈஸியா க்வெஸ்சன் கேளுங்க. வந்துட்டாங்க, அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம், இருவருக்கும்.
2: இருவருக்கும் வணக்கம் சொல்றது.
4: இருக்கிறதா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க யாரு?
4: பேசுகிறேன்
0: சுபைதா.
2: சுபைதாம்மா,
0: நாங்களும் தயாராக இருக்கிறோம். இதோ உங்களுக்காக உருட்டி கொண்டே இருக்கிறோம். பாருங்க எவ்வளவு சத்தமா வருது, உருட்டுற சத்தமே. மூன்று விழுந்திருக்குது. சரி, நாங்க தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். சரியா? ஆமா, ஈஸியா, ரொம்ப ரொம்ப ஈஸியா கேட்டுருவோம். நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமால எந்த கேள்வியுமே கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவோட வரப்பவே வந்துட்டேன். சரியா? இந்த எர்த்க்வேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிலநடுக்கம் சொல்லுவாங்கல்ல, நிலநடுக்கம், நிலநடுக்கம், பூகம்பம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்தா வந்து வீடெல்லாம் என்ன ஆகும்? மேலும் கீழ்வாக போகும். இப்ப வந்து அதே நேரத்துல நம்ம வீட்டுல பால் இருக்கு, அந்த பால் என்ன ஆகும்? வீடெல்லாம் மேலும் கீழும் போகும், தரையெல்லாம் பழக்கும், பால் என்ன ஆகும்?
2: உங்களுக்கான கால அவகாசம் இதோ.
0: ரொம்ப ஈஸியா கேட்டிருக்கேன், ரொம்ப எல்லாம் யோசிக்கிற மாதிரி எல்லாம் நான் கேக்கல. ரொம்ப ஈஸியா ஈஸியா
4: கேட்டுட்டேன்.
0: நிலநடுக்க நேரத்துல என்ன ஆகும் அங்க பாருங்க, மேல அப்படி யோசிக்காங்க. ஒன்னு ரெண்டு மூணு, இது அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா என்ன ஆகும்?
4: அப்படி
0: வீடாக கொட்டி விடுவா?
2: என்ன
0: செய்யும்?
2: சுனைதாமா, உங்களுக்கு கால அவகாசம் புடிச்சு போச்சு, என்ன பண்றது?
0: சரி, நிலநடுக்கம் ஏற்படுறப்போ என்ன ஆகும்? வீடுகள்ல அப்படி ஷேக் ஆகும்ல, அப்ப பால் என்ன ஆகும்? மில்க் ஷேக் ஆகும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா சொன்னேன், மில்க் ஷேக் ஆயிடும்.
2: அம்மா கேக்குறீங்களா?
0: கேக்குறீங்களா? மில்க், மில்க் ஷேக் ஆயிடும்.
2: ஷேக் ஆகும்ல, அப்ப மில்க் வந்து மில்க் ஷேக் ஆயிடும்.
0: அவ்வளவுதான்,
4: மில்க் ஷேக் ஆயிடும்.

0: நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி
1: சித்ரா மேம். ஒரு மார்க் வாங்கியிருக்கீங்க.
0: வந்தவுடனே ஒரு மார்க் கிடைச்சிருக்கு, அப்படி காலரை தூக்கி விட்டுக்க வேண்டியதான்.
1: சூப்பர் சூப்பர். அப்படியே அந்த சந்தோஷத்தோட ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடும்.
0: கண்டிப்பா.
1: அடுத்து எந்த நேர்கள் வரப்போறாங்க, எப்படி இந்த விளையாட்டு சுவாரஸ்யமா போக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நேர்களை பாடல் வந்துட்டு இருக்கிறவங்களுக்காகவே அனிருத் ரவிச்சந்தருடைய இசையிலும் குரலிலும் விக்னேஷ் சிவனுடைய பாடல் வரிகளில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். கேட்கலாம் பாடல். இதோ

0: நேரமாகச்சு 4:15 பொதுகை தும்பி நிகழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. தாயை முரட்டி விளையாடி இருக்கிறோம் சித்ரா மேம். அடுத்து நம்ம தாயை முரட்டிடலாமா?
1: முரட்டிடலாம்ப்பா.
0: யாருக்காக அப்படின்னு பேசிடுவோம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?

0: ஓடிபன் சார், என்னாச்சு? உங்க இணைப்பு ரொம்ப எங்கேயோ இருந்து பேசுற மாதிரி கேக்குதே.
1: பின்னாடி எதெல்லாமோ சற்ற சத்தம்லாம் கேக்குது எனக்கு.
0: தரிசெட்ல நிப்பாங்க சார். கொஞ்சம் வெளியே வந்துருங்க சார்.
1: கொஞ்சம் வெளியில வந்து டவர் கிடைக்கிற இடத்துல நின்று பேசுனீங்கன்னா தான், சிக்னல் கிடைக்கிற இடத்துல நின்று பேசுனீங்கன்னா தான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
0: ஓகே கோட்டையப்பன் சார், தாய் ஓட்டிடலாமா?
2: எப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கு, சரி ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு சவுண்ட் ஒரு மாதிரி இருந்திருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா,
2: வெளியே வந்துட்டேன்.
0: ஓகே ஓகே, தாய் மட்டும் இல்லாமா உங்களுக்காக?
2: ம், போடுங்கம்மா போடுங்க
0: போடுங்க. இன்ன வந்திருக்கு,
1: நான்கு விழுந்திருக்கு. நீங்க தான் நம்ம மேரா கிட்ட கேள்வி கேட்கணும.
0: கோட்டிப்பன் சார், ஒரு மார்க் எனக்கு வரணும். கோட்டிப்பன் சார்,
1: கொஞ்சம் ஈஸியா கேட்டுருங்க அவங்களுக்கு, அவ்வளவுதானே. என்ன
2: அதாவதுமா, ஏற்கனவே கேட்ட கேள்விதான்.
0: சரி,
2: இந்த தாத்தான்னு சொல்லலாம் தான், அதே மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் தாத்தா.
0: நான் சொல்றேன், பாப்பா
1: நிகழ்ச்சியில
0: வந்து நிறைய நேர்கள் பாடல்கள் கேக்குறீங்க. அரை மணி நேரம் தான் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால நாங்க முடிந்தவரை எந்த பாடல்கள் போட முடியுமோ அதான் போட முடியும். நிறைய நேர்கள் வந்து பாடல்கள் கேட்டுதான் இருக்கீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல வந்து பாடல்கள் கேளுங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நேரம் இல்லாத காரணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம்.
1: எந்த நேர்களையும் விளக்கணும் அப்படிங்கிற காரணம் எல்லாம் நமக்கு கிடையாது. நம்மளை பொறுத்தவரையில எல்லா நேர்களும் சமம் தான். எல்லா நேர்களுக்கும் சரியான வாய்ப்பு, சம வாய்ப்பு எப்போதுமே வழங்கப்படும். ஆகாஷவாணியை பொறுத்தவரை
0: அதுக்காக தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நேர்கள் கலந்துக்கோங்க அப்படின்ற ரூல்ஸை கொண்டு வந்திருக்கோம். எல்லா நேர்களுக்கும் வழிவிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, பேசலாமா அடுத்த நேர்கிட்ட?
1: ஹலோ, வணக்கம்.
0: ஓகே, இனிப்பு என்னாச்சு தெரியல, கட் ஆயிடுச்சு. 4:19 ஆயிட்டு இருக்கு. சித்ரா மேம்,
1: சொல்லுங்கம்மா,
0: எப்படி போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி?
1: நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா தூளா போயிட்டு இருக்கு.
0: தூளா போயிட்டு இருக்கும் போதே அடுத்த நேர் தூளா வந்துட்டாங்க. பேசலாம், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
0: நாங்க தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்.
1: சந்திராக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டுடலாம்.
0: என்ன கேட்க போறீங்க?
1: தண்ணீர் வராத அருவி எது? அவங்க சத்திரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் குத்தால இருக்கு. இப்போ தண்ணீர் வராத அருவி எது அப்படின்னு கேட்டுருவோம். சரியா?
3: தண்ணீர் வராத
0: சந்திரா, உங்களுக்கான கால அவகாசம் 40 செகண்ட். இதோ
3: தண்ணி வராத அறிவு, நம்ம அறிவு மூலதான் அறிவு.
1: அறிவு இல்ல, அருவி
0: அருவி
1: அருவி அருவி அருவி
3: அருவி
1: தண்ணி வராத அருவி. நீங்க எல்லாம் நீண்ட நாள் வானொலி நேயர் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கேன்.
0: க்ளூ கேக்குறாங்க.
1: நீங்க நீண்ட நாள் வானொலி நேயர் சொல்லிட்டேன்ல, அதுல இருந்தே க்ளூ இருக்கு. அதுல ஒரு க்ளூ இருக்கு, நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அங்க பாருங்க, கண்ணை இதை உருட்டி உருட்டி மேரா, என்ன இந்த இவங்க இப்படி கேள்வி கேக்குறாங்களே, என்ன அறிவு பதிலு அப்படி சொல்லி
0: இருக்கும்.
1: எந்த அருவியா இருக்கும் அது? என்ன அருவியா?
3: திருநெல்வேலியா?
0: திருநெல்வேலியா அருவிமா?
1: அருவி அருவி அருவி.
0: 40 செகண்ட் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு.
1: தண்ணி வராத அருவி
0: கேட்டலாமா சந்திரா?
1: ஒரு அருவி தான் கேட்டேன், நான் ரெண்டு அருவி சொல்லிடுவா உங்களுக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போச்சு இல்ல இங்க நம்மளுடைய வானொலியில?
0: ஆமா,
1: அது பேர் என்ன? திரை அருவி.

0: நன்றி நன்றி எப்படி யோசிச்சிருக்கீங்க இன்னொரு அருவி
1: ஆஹா சார், இசை அருவி திரை அருவின்னு சொல்லி தண்ணீர் தராத இரண்டு அருவிகளை சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது. பேசலாமா அடுத்த நேர்கிட்ட?
0: பேசலாம்.
1: வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க? மாலை வணக்கம். ஓகே, இனிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஓகே, நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
0: சரி
1: நேர்களே, சூப்பரான ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். கென் கருணாஸ் அவங்களுடைய பாடல் வரிகள்லையும் குரல்லையும் ஜிவி பிரகாஷ்குமாரோடைய இசையில் வந்துட்டுருக்கு பாடல். யூத் படத்துக்காக தான் பாடல் வருது.
0: சார், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பாடல் இல்லையா?
1: ஆமாம். கலக்கிருமா?
0: கலக்கிடலாம்.
1: சாதா கலக்கில்ல,
0: அது முட்டை கலக்கி.

0: ஹாப்பியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 4:25 இது பொதிகை தும்பி. நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டே பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம் இளையா சித்ரா மேம்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்
0: ஆமாம். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியில் அடுத்து பேச போகிறது யாரு?
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், நான் பழவூர்லேருந்து கணபதி பேசுகிறேன்.
1: பழங்குடியிலேருந்து கணபதியா? முழு பேர் கணபதி அம்மாள். கணபதி அம்மாள் நலமா
2: இருக்கிறீங்களான்னு
1: கேட்டேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க தாயம் உருட்டிடலாம் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து 5 விழுந்திருக்கு. நம்ம மேரா வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க அப்படி ரெடி ஆயிட்டாங்க.

0: உடனே கேள்வி கேட்கலாமா, டாஸ்க் கொடுக்கலாமா? ம்,
1: கேளுங்க.
0: கேட்டுருவோம். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வேணுமா கொஞ்சம் கஷ்டமாக வேணுமா?
1: ஈஸியான கேள்வி கேளுங்க.
0: ஈஸியான
2: கேள்வியான கேள்வியை கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணுமா?
0: சரியா? சரி. காஃபி டீ இருக்குல்ல?
1: ஆமாம்.
0: காஃபி டீ இந்த ரெண்டில் எது சிறந்தது உங்களுக்கான கால அவகாசம் இதோ.
2: இப்படிலாம் போட்டுக்கொண்டு
0: ஏன் எப்படி?
2: எதுனால
0: சொல்லிட்டு சிறந்தது ஏன்னு கேளுங்க. ஏன்னா காஃபில ரெண்டு ஈ இருக்குது, டீல ஒரு ஈ தான் இருக்கு. அது சரி, அது ரியாக்ஷன் பாத்தீங்களா? அது சரி.
2: இப்படி எல்லாம் யோசிக்கவே இல்லை. என்னமா கணபதி அம்மா,
0: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
2: நிகழ்ச்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இனி போற அடுத்த நிகர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: பின்னணி இசையோட வர்றாங்க யாரோ.
3: வணக்கம்மா.
2: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: திருநெல்வேலி அழகிய நம்பி.
2: திருநெல்வேலி
3: அழகிய நம்பி.
0: அழகிய நம்பி சார்.
3: ஆமா சொல்லுங்கம்மா.
2: என்ன உங்களுக்கு தாயம் முருட்டிடலாமா அழகிய நம்பி சார்?
3: ஒரு
2: கேள்வி கேட்கலாமா?
3: உங்களுக்கு
2: எப்படி கணிதம் கணக்கு அப்படி வேணுமா, இல்லை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்போதும் போல ஒரு ஜோக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்டால் போருமா? கடினமாக கணக்கு அந்த மாதிரி சொல்றதா கேள்வி கேட்கணுமா? சரி. ஒரு முட்டை வியாபாரி இருந்தாராம். இது கொஞ்சம் கஷ்டமான கணக்கு தான், நீங்க என்னை தப்பா நினைக்க கூடாது. அங்க அவங்க கேள்வி கேட்கலையே மேரா வந்து தலைய தலைய ஆட்டுறாங்க. இப்படி எல்லாம் நீங்க கேள்வி கேட்காதீங்கன்னு
3: சொல்ல முடியாத அளவுக்கு
2: சொல்ல முடியாத
0: எதிர்பார்க்கறாங்க.
2: சரி, இது வந்து ஒரு சின்ன கணக்கு தான். இது அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் ஈஸியா பண்ணுவாங்களா இந்த மாதிரி கணக்குகளை? அதனால நான் ஒரு புக்ல படிச்சதுதான் உங்களுக்கு, அதனால அந்த கேள்வியை கேக்குறேன். ஒரு வந்து முட்டை விக்கிற ஒரு அம்மா இருந்தாங்களாம்.
0: சரி.
2: அவங்க ஒரு கூட நிறைய முட்டையை தூக்கிட்டு போனாங்களாம். அந்த முட்டையை தூக்கிட்டு போறப்ப முட்டை ஒரு இடத்துல விழுந்து உடஞ்சிடுச்சு. அந்த கூடையில இருந்த முட்டையெல்லாம் விழுந்து உடஞ்சிடுச்சு. ஆனா கூடையில எத்தனை முட்டை எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற கணக்கு அந்த அம்மாவுக்கு தெரியாது. அப்போ ஒருத்தர் வந்து அந்த அம்மா கிட்ட, ஏமா எத்தனை முட்டை எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த அம்மா வந்து ஒரு ஒன்று சொன்னாங்களாம், அதாவது என்னுடைய கூடையில இருந்த முட்டையை நான் ரெண்டு ரெண்டா அடுக்கி வச்சேன், அப்போ மிச்சம் ஒரு முட்டை இருந்துச்சு. அதே மாதிரி மூணு மூணாக அடுக்கி வச்சேன், மிச்சம் ஒரு முட்டை இருந்துச்சு. நாலு நாளாக அடுக்கி வச்சேன், அப்போவும் மிச்சம் ஒரு முட்டை இருந்துச்சு. அஞ்சஞ்சா அடுக்கி வச்சேன், அப்போவும் மிச்சம் ஒரு முட்டை இருந்துச்சு. ஆறு ஆறாக அடுக்கி வச்சேன், அப்போவும் மிச்சம் ஒரு முட்டை இருந்துச்சு. ஆனால் ஏழு ஏழாக அடுக்கி வைக்கிறப்போ முட்டை மிச்சமே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா வந்து எத்தனை முட்டை கொண்டு வந்திருப்பாங்க அவங்களுடைய கூடையில்? இதை வந்து ஒருத்தர் உடனே ஈஸியாக சொல்லிட்டாராம் அங்கே கூட இருந்தவங்க. இந்த மாதிரி மனக்கணக்குகள் அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருக்கு இல்லையா? சரி, நீங்க அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்டீங்க. மேரா அப்படியே அப்படி உட்கார்ந்துட்டாங்க.
0: நான் டயர்ட் ஆயிட்டேன்.
3: 21 முட்டை இருந்துச்சு.
2: 21 முட்டை அப்படின்னு எப்படி சொல்றீங்க? ஆறால ஆறு ஆறா எடுத்து வச்சா மிச்சம் மூணு முட்டையில இருக்கும்.
3: ஓஹோ.
2: இது கூட நிறைய முட்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப 21 முட்டைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு கூட நிறைய கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு அளவு, ஒரு 100 தாண்டின ஒரு அளவு. உங்களுக்கு அப்படி ஒரு க்ளூ சொல்லிட்டேன்.
0: க்ளூ கொடுத்தாச்சு. 100க்கு மேல.
2: 100க்கு மேல தான்.
3: ஓஹோ அப்படியா.
2: நீங்க இப்படி கேள்வி கேட்க சொன்னதுனால தான் கேட்டேன். அப்படி என்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க மேரா இப்படி.

0: எல்லாம் கேள்வி கேட்பீங்களா நீங்க பொதிய தும்பில வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா சார்?
0: கொஞ்சம் ஏழு ஏழா வைக்கிறப்போ அது முட்டை மிச்சமே
2: இல்லை.
1: இப்ப நேரமும் இல்லை,
0: அதுக்கு நேரமும் இல்லையா?
1: நேரமும் முடிஞ்சு போச்சு, இப்ப 40 செகண்ட் முடிஞ்சிருச்சு. சரி கேட்டுடலாமா சார்? மேடத்திட்டே கேட்டுருமா? மேடத்துக்கிட்டே கேட்டுருவோம் பதில.
2: 112
0: இல்லை.
1: சித்ரா மேம், வழக்கத்துக்கு மாறாக 2 மதிப்பெண் வாங்கிருக்கீங்க.
0: சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஒரு ட்ரீட் நீங்க ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கொடுத்துடணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா வாங்கலாம்.
1: இப்ப நேயர்களுக்கு ஒரு பாட்டு ட்ரீட் நம்ம கொடுத்துடலாமா?
0: கண்டிப்பா.
1: மோகன்ராஜன் அவங்களுடைய பாடல் வரிகளில் கபில் கபிலன் பாடியிருக்காங்க. சாம் சிஎஸ் அவருடைய பாடல் இசையில தான் பாடல் கேட்க போறோம்.
0: என்ன பாடல்?
1: காளிதாஸ் 2 தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
0: யோசிச்சுட்டே இருக்கட்டும், நேயர்கள் பாட்டை கேட்போம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் மாலை 4:36 ஆயிட்டிருக்க பொதிய துமை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேர்களை நினைவிற்கு இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி நேர்கள் கேட்க போறீங்க. இன்று

0: ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பல் முகம் மற்றும் முடி சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கிறாங்க மருத்துவர் ஜோசிதா சாம் அவர்கள். நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கு, ஆலோசனை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கால் பண்ணலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நீங்களும் கால் பண்ணி டாக்டர் கிட்ட உங்ககிட்ட உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு அப்படின்றத கேட்டு தெளிவு பெறலாம். ஓகே சித்ரா மேம்,
1: என்னம்மா சொல்லுங்க,
0: அடுத்து விளையாடிடலாமா?
1: விளையாடலாம், ரெடியா இருக்கிறோம்.
0: நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: பேச மாட்டீங்களா? என்னாச்சு? ஓகே, இதுவும் இனிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசலாம். அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா? உங்களுக்கு வந்து இரண்டு விழுந்திருக்கு. இரண்டா? மூன்று விழுந்திருக்கு.
0: மூன்று
1: விழுந்திருக்கு. மூன்று விழுந்திருக்கு.
0: நான் தான் உங்களுக்கு கேள்வி கேட்பேன்.
1: இப்ப மேரா அவங்க தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க.
0: கேக்கட்டுமா? சரி,
1: கேக்குறதுல என்ன ஆனந்தம்.
0: ஆமா, ரொம்ப ஈஸியா நீங்க டக்குன்னு பதில் சொல்லிடுறீங்க. ஓகேவா? வெற்றிலையுடன் சேராத பாக்கு எது?
1: வெற்றிலையோட சேராத பாக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: உங்களுக்கான கால அவகாசம் 40 செகண்ட். இதோ
1: ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க.
0: இது விடுகதல்ல,
1: கடி ஜோக் அப்படி மொக்க ஜோக் தான் அது.
0: வெற்றிலையுடன் சேராத பாக்கு, கேள்வியிலே பதில் இருக்கு, பாதி வார்த்தை இருக்கு.
1: வெற்று இலையோட சேராத பாக்கு.
0: வெத்தலை இருக்குல்லமா, வெத்தலையோட சேராத பாக்கு. எந்த பாக்கு? அது ஒரு கிலோ கொடுக்கட்டுமா? அது ஒரு ஸ்வீட்
1: டெய்லி. அது ஒரு ஊரோட பேர்ல வந்த ஸ்வீட் இன்னொரு சொல்லியிருந்தேன்,
0: ஆனா டைம் முடிஞ்சு போச்சு.
1: நான் இவ்வளவு சொல்லியாச்சு,
0: யோசிக்க முடியல.
1: கர்நாடகால உள்ள ஒரு ஊரு.
0: ஆமா, அது மைசூரு.
1: மைசூரு அந்த பாக்கு.
0: மைசூர் பாக்கு.
1: எப்படிலாம் நம்ம மேலே யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. எனக்கு புல்லரிச்சு போதுப்பா.
0: நன்றிமா, நன்றி. ஒரு மார்க் கொடுத்ததுக்காக நன்றி. எப்படியாக்கா, ஒரு மார்க் நம்ம கையில கிடைச்சிருச்சு,
1: அதுக்கே என்ன சந்தோஷம். காலர தூக்கி விட்டு.
0: ஆமா, ரொம்ப பெருமையா இருக்கு. பேசலாம் அடுத்த நேர்கிட்ட.
1: கண்டிப்பா.
0: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: வீரவனூர்ல இருந்து இந்திரா பேசுகிறேன்.
1: வீரவனூர்ல இருந்து இந்திரா. இந்திரா, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
0: ஆமா, நாள் ஆச்சு. நான் வந்துட்டு லைன் பிடிச்ச இன்னைக்கு வாழ்த்துக்கள். தாய ஓட்டீங்களா?
1: இந்திரா, உங்களுக்கு சரியா வீடு கட்டுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகும்
0: கேள்வியா?
1: நிறைய யூஸ் ஆகும், கல், சிமெண்ட், இதெல்லாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா. வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகாத ஒரு கல் எது? ஒரே ஒரு கல் சொல்லுங்க.
0: யூஸ் ஆகாத கல்.
1: ஆமா, வீடு கட்ட முடியாத கல் எது? இந்திரா சொல்லுங்க.
0: இந்திராமா, உங்களுக்காக 40 செகண்ட் இதோ.
3: நான் இருக்கேன் சொல்றேன்.
1: சொல்லுங்க.
3: உதவாத கல்.
1: வீடு கட்ட உதவாத கல். ரொம்ப ரொம்ப ஈஸி தான்மா. நான் ரொம்ப எல்லாம் யோசிச்சுலாம் சொல்லல. நம்ம மேரா சொன்னதோட ரொம்ப மொக்கையா சொல்லிருக்கேன்.
3: கல்லுன்னா எப்படி, கல்லுமா சொல்லணுமா இல்ல ஜோக்?
1: நீங்க சிலர் வந்து அத வந்து என்ன சொல்லுவீங்க? ரெண்டு பேரும், நானும் மேராவும் பேசல, ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பேசுறோம் சொல்லுவீங்க? அதுதான்
0: முடிஞ்சு போச்சு.
1: வாங்க போங்க கல்லுன்னு சொல்லுவோம்.
0: வாங்கல் பொங்கல் அத சொல்றாங்க.
1: எப்படி யோசிக்கிறீங்க? நம்ம நேர்களை வித்தியாசம் வித்தியாசமா யோசிக்கிறீங்க. வீடு கட்ட முடியாத கல், நக்கல். அவ்வளவுதாங்க, வேற ஒரு விஷயமும் இல்ல. இவ்வளவு நேரம் உங்களை கடிஜோக் போட்டு அறுத்துட்டு இருக்கோம் இல்லையா?

0: அக்கல் அப்படி சொன்னோம்.
1: இந்திரா மேடம் குடுத்துடலாமா? சித்ரா மேடத்துக்கு ஒரு மார்க்க நீங்களே வச்சுக்கீங்களா? ஏன் இவ்வளவு கோபமா சொல்றீங்க?
0: நீங்களே வச்சுக்கோங்க போங்க அப்படின்றாங்க. நன்றிமா, நன்றி
2: நன்றி.
0: எப்படியே இன்னைக்கு வந்து மார்க் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் மொக்க சொக்க சொல்லிக்கிட்டு. அதுதான் ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு நம்ம கேட்டுட்டு வந்துடலாமா? சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. விவேக்கின் பாடல் வரிகள் அனிருத் ரவிச்சந்தர், பிரியா மாலி பாடியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்தரோட இசையில தான் பாடல் வந்துட்டு இருக்கு ஜவான் படத்துக்காக.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரமாகச்சு மாலை 4:45 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் மொழிபரப்பில் அட்டகாசமான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க புதிகை தம்பி. பாடல்கள் மட்டும் இல்லை, கேமும் ரொம்ப வந்து ஃபயராக போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் விளையாட போகிற அடுத்த நேயர் யார், இங்கேருந்து பேச போகிறாங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: என்னது
0: இது? விடுகதையா?

0: விட்டுக்கதை விட்டுக்கதை விட்டுக்கதை,
1: கொக்கு
0: சும்மா கிளச்சி
1: கொக்கு
0: விட்டுக்கே வைக்கா.
2: கொக்கு
1: கொக்கு நிக்க நிக்க குளம் வத்த வத்த. இது இது ஒரு பொருளா?
0: ஆ பொருள்.
2: அப்படியா, என்ன பொருள்?
1: கொக்கு நிக்க நிக்க குளம் வத்த வத்த. கொக்கு நிக்கும் ஆனா குளம் வத்தும், ரெண்டுத்தையும் எதுக்காக காத்துட்டு இருக்குங்கிறீங்களா? ஒரு க்ளூ குடுங்கல நம்ம மேராக்காக.
2: பத்து செகண்ட் இருக்குதே.
1: வீட்டுல எப்போது இருக்கக்கூடியதா?
2: சாப்பிடுற பொருளா?
0: வீட்டுலதான் இருக்கும், சாப்பிடுற பொருள் கிடையாது.
2: யோசிக்கிறீங்க எப்படியோ யோசிக்கிறீங்க.
1: அம்மா சொல்லி கொடுத்தது, பாட்டி சொல்லி கொடுத்தது, அப்படி ஏதாவது இருக்கா இதுக்கு? அம்மா சொல்லி கொடுத்தது, பாட்டி சொல்லி கொடுத்தது, இப்படி ஏதாவது அதுக்கு கதை இருக்கா?
0: அம்மா பழைய காலத்து கதை தான் என்ன நிறைய இருக்கும், எங்க அப்பா சொல்லி கொடுத்த கதை தான் இருக்கும்.
2: பின்னாடி இந்த விடுகதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு.
1: வரலாறு இல்லாம எதுவுமே கிடையாது.
0: 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த கதை.
2: ஆடாடாடா, இப்பவும் கண்டுபிடிக்க முடியல பாருங்க.
1: மம்சாபுரத்திலிருந்து ரொம்ப இது ஒரு மொக்கதான், ஆனா வந்து நீங்க வந்து அதை இது பண்ண கூடாது. இப்போ அடிச்சா வலிக்குமா வலிக்காதா? அடிச்சா வலிக்கும், ஆனா யார் அடிச்சா வலிக்காது? எப்படி ஒரு கேள்வி
2: உங்களுக்கான 40 செகண்ட் இதோ.
1: ஆமா, நான் ரொம்ப ஈஸியா தான் கேள்வி
3: கேட்டிருக்கேன்.
1: யார் அடிச்சா வலிக்காது, எது அடிச்சா வலிக்காது அப்படி
3: வச்சுக்கோங்களேன்.
1: என்ன அழகா சொல்லிட்டீங்க, காத்து அடிச்சா
2: அடிச்சா வலிக்காது.
1: எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர நீங்க ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க.
2: காத்து அடிச்சா வலிக்காது. அப்ப அவருக்குதான் ஒரு சூறாவளி காத்து அடிச்சா வலிக்காதா?
1: எந்த காத்து அடிச்சாலும் வலிக்காது, நம்ம அடிச்சா வலிக்கும், காத்து அடிச்சா வலிக்காது.
2: ஓகே அன்பு சார், ஒரு மார்க் கொடுத்துருவோமா நம்ம?
1: ஒரு மார்க் கண்டிப்பா அன்பு சார் உங்களுக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க, அது மொக்க ஜோக்கா இருந்தாலும் நீங்க கரெக்டா சொல்லுவீங்க.
2: நன்றி அன்பு சார், நன்றி. புதிய துமி நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஃபயராக போயிட்டுருக்கு. 4:50 ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம குயிக்காக போய்ட்டு ஒரு பாட்டு வந்து கேட்டுட்டு வந்துடலாம். நேர்களை பாடல் வந்துட்டுருக்கு. ஜெயிலர் படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம், கேட்டுட்டு வாங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: சித்ரா மேம், டைம் பார்த்தீங்கன்னா எப்படி குடுக்கூடு ஓடி போயிச்சு பார்த்தீங்களா?
2: அடமடன்னு கழிஞ்சிச்சுட்டா.
1: 4:53 ஆயாச்சு. புதிய தமிழ் நிகழ்ச்சினாலும் அப்படிதான், அப்படி பேச ஆரம்பிச்சுனா அப்படி டகார் 5 ஆயிடும்,
2: நேரம் போறதே தெரியல.
1: ஆமா, நம்ம நிகழ்ச்சியில இப்ப நம்ம பேச போற நேர் தான் நிறைவான நேர். பேசிடலாமா?
2: பேசிடலாமே.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஆவடையானூர்ல இருந்து ராமர் பேசுறேன்.
2: ஆவடையானூர்ல இருந்து ராமர்.
1: ராமர் சார், தாயம் ஊட்டி இல்லாமா?
2: ரெடியா இருக்கிறீங்க நீங்க? சரியா, 6 விழுந்திருக்கு. நீங்க தான் கேள்வி கேட்கணும் நம்ம மேரா கிட்ட.
3: ரஜினிகாந்த்
2: எம் ஆர் ராதாவும் நடிச்சதுல ஒரே ஒரு படம்.
1: ராதாவா? ராதா ரவியில எம் ஆர் ராதா?
3: எம் ஆர் ராதா கடிஜோக் மாதிரி.
2: கடிஜோக் மாதிரியா? ரஜினிகாந்த் எம் ஆர் ராதாவும் நடிச்ச ஒரே ஒரு படம் கடிஜோக்குங்கிறாரு. இதுக்கு ரொம்ப எல்லாம் யோசிக்கணும் போலுக்கு.
1: ரஜினிகாந்த் எம் ஆர்
3: ஒரு படம் சொல்லுங்க.
2: ஒரு படம் தான் கேட்கிறாரு.
1: இது நிஜமா அந்த படம் தானா இல்ல ஒரு கடி மாதிரி தான் சொல்றீங்களா?
2: கடிஜோக் தானா?
1: ரஜினி எம் ஆர் ராதா?
2: ரஜினி எம் ஆர் ராதா?
1: எம் ஆர் ராதா?
2: எம் ஆர் ராதா? ரஜினிகாந்த் எம் ஆர் ராதா?
1: ராதா
3: ஒன்னா நடிச்ச படம் கேக்கு.
2: ஒன்னா நடிச்ச படம் நிறைய படம் இருக்கே.
3: இல்லையே.
2: இருக்கே. சொல்லுங்க சொல்லுங்க. இருங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்கு.
1: ராஜாதி ராஜாவா?
2: இல்லையா?
1: சொல்லிருக்க, நீங்களே சொல்லுங்க.
2: ரஜினிகாந்த் எம் ஆர் ராதா தானே?
1: வச்சுக்கோங்க. சித்ரா மேம், நம்ம நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இருந்தாலும் இப்படி ஒரு மார்க்கை நான் இழப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல.
2: கடைசியில வந்து இப்படி இருக்கும் நம்ம யோசிக்க கூட இல்லை, இல்லையா?
1: ஆமா,
2: இன்னைக்கு வந்து நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அருமையா பங்கு பெற்றாங்க நிகழ்ச்சியில. அதை வந்து நம்மளால ஒரு வாயில ஒரு வார்த்தையை வச்சுலாம் பாராட்டவே முடியல மேரா.
1: ஆமா, நிறைய சூப்பரா இன்னைக்கு நிகழ்ச்சியில. கஷ்டமா கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வந்தாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சுபயபுரத்துல இருந்து ராசாத்தி வந்து வின் பண்ணிருக்கிறாங்க, வெய்காளிப்பட்டி ரேணுகா தேவி, மம்சாபுரத்துல இருந்து அன்பு சார், அப்புறமா ஆவுடையானூர்ல இருந்து ராமர் சார். ராம சார், நீங்க வந்து இப்படி ஒரு மொக்க போட்டிருக்க கூடாது, இப்படி ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்க கூடாது.
2: இருந்தாலும் இதை மறக்கவே முடியாது,
1: மறக்கவே முடியாது இதை. ஓகே, நம்மளும் வந்து மார்க்காங்க.

0: சித்ரா மேடம் வந்து 4 மார்க் வாங்கியிருக்காங்க, நான் வந்து 3 மார்க் வாங்கியிருக்கேன். சரி ஓகே, எல்லாரும் மார்க் வாங்கிக்கிறோம், செமையா ஹாப்பியாக. இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப ஜாலியாக போச்சு இல்லையா? இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். நன்றி மீண்டும் ஒருமுறை. சித்ரா மேம், நம்ம கிளம்புமா?
1: கிளம்பலாம், கிளம்பலாம்.
0: ஆமாம், நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். விவேகாவுடைய பாடல் வரிகளில் வேலைக்காரன் படத்துக்காக, அனிருத் ரவிச்சந்திரோட இசையிலும் குரலிலும் பாடல் கேட்க போகிறோம். இதுவரை நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கினோம் நான் உங்கள் மீரா மற்றும்
1: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
2: ஹலோ.

நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தாவேக்கா அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 44 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 369 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா

ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புநேர்களுக்கு மீண்டும் இனிமையான மாலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் மாலை 5:03. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பல்முகம் மற்றும் முடி சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கிறாங்க மருத்துவர் ஜோசிதா சாம் அவர்கள். நிகழ்ச்சியில் நேர்கள் பல் முகம் மற்றும் முடி சீரமைப்பு குறித்த உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கூட நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கேட்கலாம். 0462-256-1132 மற்றும் முறையின் 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு

0: நேர்லி நேரம் மாலை 5:10 ஆயிற்றுக்கு நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. நேர்களை இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பல்முகம் மற்றும் முடி சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க மருத்துவர் ஜோஷிதா சாம் அவர்கள். மேம் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் டாக்டர். இன்றைக்கி வந்து அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? தோற்றம் அப்படிங்கிறது தான் எடுத்தவொடனே ஒருத்தங்களை பார்த்தா அவங்களோட ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸே பெஸ்ட் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ எல்லாருக்குமே முகம் ஃபஸ்ட்டு, முகம், பல், முடி எல்லாமே வந்து மெயினான விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து அழகாக இருக்கணும், அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து எல்லாருமே எடுத்துகிட்ருக்குறோம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பல், முகம், முடி சீரமைப்பு அப்படின்னா என்ன, அது என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நேயர்களுக்கு ஒரு முகவுரையாக சொல்லிடுங்களேன்.
1: கண்டிப்பாக. பல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேசுகிறதுக்காக மட்டும் இல்லை, உங்களோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இஸ் த பெஸ்ட் அப்பியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் தோற்றத்தையும் அழகுபடுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சைடில் வந்து பல்ல ரொம்ப வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை.

0: என்னை வந்தால் தான் பல் டாக்டரை பார்க்கணுன்ற ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது ஆக்சுவலி. அப்படி இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் பல்லை க்ளீன் பண்ணுறது, பல்லில் சின்னதாக எதுவும் பிரச்சனை இருக்கான்னு உங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டைம் வரைக்கும் உங்கள் பல்லை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் முகத்துக்கு முடிக்குன்னு வரும்போது இப்போ தெரியும், வேர்ல்டு ஃபுல்லாகவே காஸ்மெட்டாலஜிக்குள்ளே போயாச்சு. அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது உலகத்தில், அண்டு எல்லாருமே தங்களை ரொம்ப அழகாக காமிக்கிறதுல இப்போ ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சரியான தேர்வில் சரியான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி கரெக்டாக உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ஆனாலும் யூ ஏஜ் லைக் அ ஃபைன் வைன் ஒரு ப்ராவர்ப் உண்டுல்ல, அது மாதிரி நீங்கள் அழகாக ஏஜ் ஆகலாம். அண்ட் முடி சொல்லவே வேண்டாம், பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் எல்லா ஏஜுக்குமே முடி ஒரு அழகை வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். ஸோ அந்த முடியை பாதுகாக்கிறது ஸ்பெஷலி இப்போ உள்ள சாப்பாட்டு சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைல் இதில் எல்லாருமே ரொம்ப யங் ஏஜ்லேயே முடி கொட்டுறது பிரச்சனையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதையும் பாதுகாத்தா நீங்கள் கண்டிப்பாக 40s 50s 20s 30s லுக்காக கொடுக்கலாம்.
1: ஆஹா, சொல்லும் போது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம முக அழகை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பூசி குளித்த காலமெல்லாம் போய் இப்போ நிறைய நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போது வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அழகாக காட்டுறதெல்லாம் தாண்டி மருத்துவ ரீதியாக ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறது, அது முக சீரமைப்பு அப்படின்ற லெவலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் இல்லையா, இதில் எதுவும் அபாயங்கள் இருக்குதா, இது எல்லாருமே பண்ணிக்கலாமா?
0: ஆக்சுவலி அபாயம்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டான ஹேண்ட்ஸை சூஸ் பண்ணணும், கரெக்டான பிளேஸ் டாக்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் சர்ஜரின்றது லாஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. ஏன்னா சில ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம், அதனால் பண்ண வேண்டிய அவசியங்கள் வருது. அதை பார்த்துட்டு மக்கள் எல்லோரும் நம்மளும் அதை பண்ணால் தான் அழகாக இருப்போன்ற ஒரு தப்பான தாட்ஸ் இருக்குது, பட் அப்படி இல்லை. ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர்னு சொல்கிறோம்ல, நம்ம ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் சருமத்தை ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாலே நீங்கள் அழகாக உங்களை காமிச்சிக்கலாம். எக்ஸ்பென்சிவானது சர்ஜரி வரைக்கும் போகணுன்ற அவசியம் எல்லாருக்குமே கிடையாது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ஸ்கார் ஆகிட்டு என் முகத்தில் மாற்றங்கள் வந்துட்டு அந்த மாதிரியான ஆட்களுக்கு சர்ஜரி இஸ் த ஃபர்ஸ்ட் லைன், எல்லாருக்கும் அது அவசியம் இல்லை.
1: ஓகே, அப்போது இப்படி நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி சீரமைப்புகள் அப்படிங்கிறது வந்து யாருக்கு ரொம்ப அவசியமாக தேவை, எந்த வயசில் பண்ணிக்கலாம்?
0: இது ரொம்ப கரெக்டான க்வெஸ்சன். ஏன்னா இப்போது இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்து சின்ன வயசுலே பிள்ளைங்க அவங்க ஸ்கின்னுக்கு மீறின ப்ராடக்ட்ஸை நிறைய பொருட்களை யூஸ் பண்ணி நல்லா இருக்கிற சருமத்தை கெடுத்துக்கிறாங்க. அதனால் ஒரு வயசு வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். எங்களை கேட்டிங்கன்னா டீனேஜர்ஸை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ட் ஸ்கின் கேர் ருட்டீனுக்கு வரலாம். அது வரைக்கும் மினிமலான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணாலே போதும். ஸோ ஒரு 18 to 20s வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் பாடியில் உள்ள சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்போது ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபிக்ஸ்டான பொசிஷனுக்கு உங்கள் ஸ்கின் வந்துடும், நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம்.
1: ஓகே, சூப்பராக சொல்லிட்டுருக்கீங்க டாக்டர். எனக்கு நிறைய கேள்விகள் டவுட்ஸ் வந்துட்டுருக்கு. நேர்களே, உங்களுக்கும் கேள்விகள் நிறைய இருக்குது அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462256132 மற்றும் முறையின் 0462256133 அப்படிங்கிற நம்ம நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் டாக்டர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். டாக்டர், இப்போ எனக்கு அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, வயது அதிகமாகும்போது நம்ம உடல்ல பொதுவாகவே நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் வரும். நீங்கள் குறிப்பாக நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த பல், முகம், முடி, இந்த மூன்று விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் வந்து உருவாகும்?
0: பல்லை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஆக ஆக உங்கள் கம்ஸ் வந்து வீக்காகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட மூமெண்ட், மேல் தாடையில் உள்ள பல்லு சிலவங்க சொல்லுவாங்க, மேம் எனக்கு நல்லா உள்ளே தான் இருந்தது, இப்போ 2 வருஷமாக தான் வெளியில் இருக்குது. அவங்க ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 45 இயர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஏஜ் ஆகும்போது உங்கள் பல்லோட மூமெண்ட் இருக்கும், உங்கள் ஈறு வீக் ஆகும். அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஏர்லி ஸ்டேஜஸ் 20s நீங்கள் பராமரிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது, ப்ரெஷ்ஷஸை ரெகுலராக நீங்கள் மாற்றுறது, மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணுறது, உங்கள் டென்டிஸ்ட்டை பார்க்குறது, ஏதாவது பல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்து அதை திருப்பி நீங்கள் வைக்காமல் விட்டுருந்தீங்கன்னா அந்த இடைவெளியிலனாலும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்

0: முகத்தில் பெரிய சேஞ்சஸ் வராது. ஸோ
1: ஓகே.
0: முகம்னு பார்க்கும்போது ஏஜ் ஆகும்போது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், ஸ்பெஷலி லேடிஸ்க்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்ட் வருஷக்கணக்கான சன் எக்ஸ்போஷர், ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ரீசன்ஸ்னால எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரும். பட் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு 20ஸ்லேயாவது நீங்கள் ஸ்கின் கேர் அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். ஆனால் உங்களுக்கு எனக்கு 30 வயசு மேலே ஆயிடுச்சு, 40 வயசு மேலே ஆயிடுச்சு, எனக்கு வயசாகிடுச்சு, என் ஹார்மோனல் சேஞ்சஸ் இப்படி, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நினச்சாலும் நீங்கள் எந்த வயசில் ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்கள் சருமத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும்.
1: ஓகே ஓகே. இப்போ ஹேர் பொறுத்த வரைக்கும் எப்படி மேம்?
0: ஹேர் வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே. ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ், உங்களுக்கு ஜெனட்டிக்கல் ஹேர் ஃபால்ஸ் இருக்குது வீட்டில், அப்பா தாத்தா அம்மா சைட்லலாம் வந்து எனக்கு ஏர்லி பால்னஸ் இருக்குது, அவங்களுக்குலாம் வழுக்க ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் உங்கள் 20 வயசு ஆரம்பிக்கும் போது நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை ஹெல்த்தியான சாப்பாடு, அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, ஆயிலி ஃபுட்ஸ், ஜங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறது, அண்ட் டூ மச் ஆஃப் இப்போ ஜிம்மிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் எல்லாம் போகும்போது அதிக வேர்வை இருக்கும். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்ட் இப்போ எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே நாங்கள் ஜென்ரலாக பார்க்குற கம்ப்ளைண்ட் டேண்ட்ரஃப். ஸோ டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்க்குறது, ஹெல்தி லைஃப் ஸ்டைல், இதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் 20ஸில் உங்கள் ஹேர் மெயின்டெனன்ஸை உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் கண்டிப்பாக கேட்டு ஒரு ஹேர் சீரம்ஸோ சப்ளிமெண்ட்ஸோ, ஏதாவது வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருந்ததுன்னா பிளட் டெஸ்ட் பார்த்து அதுவும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹேரை ஜெனட்டிக்கல் பால்னஸ்லேருந்து ஸ்டாப் பண்ண யாராலையும் முடியாது, ஆனால் டிலே பண்ணலாம். 25 வயசில் எனக்கு வழுக்க வரப்போகுதுன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 5 to 10 இயர்ஸ் நீங்கள் அதை டிலே பண்ணலாம், விச் இஸ் அ வெரி குட் ஸ்பேன் ஆஃப் டைம்.
1: சூப்பராக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வந்து கொஞ்சமாவது அந்த நிகழ்வு தள்ளி போட முடியுது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். சூப்பராக சொன்னீங்க டாக்டர். எனக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பற்கள்னு பார்க்கும்போது பல் முதல்ல வந்து நார்மலாக இருந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் ஃபேக்டர்னாலேயோ இதனாலேயோ பல் இடைவெளி அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு காமனான பிரச்சனையாக இருக்குல்ல, அது அது சரி செய்ய முடியுமா? அதுக்கு என்னென்ன சீரமைப்பு சிகிச்சைகள் இருக்குது?
0: அதிக காலம் தள்ளி போடாமல் எனக்கு இடைவெளி தொடங்குதுன்னு ஃபீல் பண்ண உடனே நீங்கள் டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது, அதாவது காம்போசிட்னு சொல்லுவோம், வினீரிங்னு சொல்லுவோம், க்ரௌன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. விச் மீன்ஸ் உங்களுக்கு ஃபில்லிங் பண்ணியிருக்கிறோம் இல்லைன்னா க்ரௌன்ஸ் வினீர்ஸ் கொடுத்துருக்கோம், டிஃப்ரென்ஸே தெரியாது பார்த்தா. அண்ட் ஆடட் அட்வான்டேஜ், உங்களோட பல் இடைவெளி க்ளோஸ் ஆயிரும் அண்ட் லுக்ஸ் வைஸ் உங்களை ரொம்ப எங்கராக கூட காணிக்கும். அந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது ஆக்சுவலி பல்ல இடைவெளியை இது பண்ணுறதுக்கு. பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்டே நோட்டீஸ் பண்ணி உங்கள் டென்டிஸ்ட் கிட்டே போகணும்.
1: இந்த பற்கள் சிகிச்சையில் வந்து அந்த பிரேசஸ் அலைனர்லாம் சொல்கிறீங்களே, அது அது என்ன, அது என்ன சிகிச்சை?
0: பிரேசஸ்னால் பல்லு தெத்துப்பல்லாக இருக்குது இல்லைன்னா எனக்கு ஒரு பல் மேலே கீழே இருக்குது, பற்களுக்கு இடையில் அதிக இடைவெளி இருக்குது அப்படின்னா, முன்னால காலத்தில் கம்பி போடுவோம், கிளிப் போடுவோம் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ மெட்டலில் மட்டுமே ஒவ்வொரு பல்லில் ஃபிக்ஸ் பண்ணி பிரேசஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 1-1.5 வருஷம் போடுவோம், 12 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே அந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்போம். இது வந்து ட்ரெடிஷ்னல் பிரேசஸ்.
1: ஓகே.
0: அதுக்கு ஒரு ஸ்டெப் அஹேடாக வந்தது செராமிக் பிரேசஸ்ன்னு சொல்லுவோம்.
1: ஓகே.
0: பார்க்குறதுக்கு மெட்டலாக தெரியாது, உங்கள் பல் கலர்லேயே இருக்கும், அதை ஒரு ஒரு பல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியாது, ரொம்ப பக்கத்தில் வரும்போது தான் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு.
1: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம், நேர் இணைப்பில் வராங்க, பேசிடலாமா?
0: யா.
1: ஓகே, அவங்க இணைப்பு கட் ஆகிடுச்சு, நம்ம தொடர்ந்து பேசலாம், கண்டிப்பாக பண்ணுங்க.
0: ஸோ அதனோட அட்வான்ஸ்னு பார்க்கும்போது தான் அலைனஸ் அலைனஸ்ன்றது. ஓகே
1: ஓகே, பேசும்போதே வந்துட்டாங்க, நேர் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா
1: மேடம்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் தாமஸ் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கேன் மேடம்.
1: ஓகே, நம்ம டாக்டர் இருக்கிறாங்க, பேசலாம்
2: மேடம். அதான் நீங்க அந்த ரூட் கேனல், நான் கூட ரெண்டு கடவாப்பல், 4 கடவாப்பல் பண்ணிருக்கேன், கிரவுன் எல்லாம் வச்சிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி. இப்ப நான் என்ன கேட்க வந்தேன்னா, முன்னால இருக்கிற வெட்டுப்பல் இருக்கு பாத்தீங்களா, மேல 2 கீழே 2,
0: ஆமா,
2: அதுக்கு இத மாதிரி ரூட் கனல் ஆப்ஷன் உண்டா? ஏன்னா அதுதானே, அது எனக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி பல்லுக்கு அப்படி பண்ண முடியுமா?
0: சார், எல்லா பல்லுக்குமே ஆக்சுவலி ரூட் கேனல் பண்ண முடியும், ஆனால் உங்கள் டாக்டரை நீங்கள் பார்த்து நாங்கள் எக்ஸ்ரேன்னு ஒன்று எடுப்போம். உங்கள் பல்லோடதுல ஒரு 30-40% பல்ல இருக்கணும், பல்லோட பகுதி 30-40% எனக்கு பல்லோட பகுதி இருக்குது அண்ட் பல் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆடல்.

0: ஓ, நான் லேசா ஆடுது,
1: ஆ.
0: கீழ் வெட்டுப்பல் ரெண்டும்.
1: ஸோ ஆடுற பல்லை வந்து நம்ம எல்லா பல்லையும் வேசிகிச்சை செய்ய முடியாது. சில ஒரு மைல்டாக தான் ஆடுதுன்னா உங்கள் டாக்டர்
0: இன்னொரு மேடம் வெட்டு, அந்த க்ரௌன் அந்த ரூட் கனல் பண்ணாலும் அந்த அளவுக்கு 100% அதை யூஸ் பண்ண முடியல, ஒரு 60% தான் யூஸ் பண்ண முடியுது.
1: அப்படி கண்டிப்பா இருக்காது சார், பிகாஸ் ரூட் கேனல்
0: 70 கூட ரொம்ப இப்ப அழுத்தி, இப்ப கடலை எல்லாம் கத்து சவைச்சு திங்க முடியலையா அதுல?
1: இல்ல, ரூட் கேனல் பண்ணி க்ரௌன் போட்டோம் அப்படின்னா அந்த பல்ல எலும்பு கடிச்சு சாப்பிட்ற பேஷண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க, யூஸ்வலி அந்த மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு அதனால அந்த பக்கத்து பல்லையோ மேல் பல்லையோ சைட்லேயோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த ரூட் கேனல் பண்ண பல்ல 100% யூஸ் பண்ண முடியாது. அதர்வைஸ் நீங்கள் ரூட் கேனல் பண்ணி கிராப் கேப் பண்ணீங்க அப்படின்னா அதை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
0: சரி மேடம், தேங்க்யூ, நல்லா சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்கு உங்களுக்கும் எஃப்எம்க்கும் நன்றி.
1: தேங்க்யூ சார்.
2: நன்றி தாமஸ் சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்து.
0: நன்றி, நன்றி.
2: டாக்டர், நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில்.

0: செய்வார் வக்கீலையா.
1: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 1-4-4-5-4 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை நேரம் மாலை 5:23 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில பல் முகம் மற்றும் முடி சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவர் ஜோசிதா சாம் அவர்கள். மேம், நம்ம தொடர்ந்து பேச போறோம். டாக்டர், நம்ம நேர் இணைப்புல இருக்காங்க, என்ன கேள்வியோட காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ மேம், வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: மகேஸ்வரி
0: பேசுறேன், முக்கோடல இருந்து. மகேஸ்வரி, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாமா? சொல்லுங்க மகேஸ்வரி.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மகேஸ்வரி. புரியல புரியல மகேஸ்வரி, நீங்க பேசுறது ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்களேன். மகேஸ்வரி, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே வந்து பேசுறீங்களா? நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல மேல் நாடின் மட்டும் தான் கேக்குது, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எங்களுக்கு தெளிவா விளங்கல.
1: பல் வந்து
2: அவசியம் இல்ல, சொத்த பல் எல்லாமே நிறைய பல்ல பாதுகாக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை சேவ் பண்ணதான் செய்யணும். பிகாஸ் உங்க சொந்த பல் மாதிரி எந்த பல்லுமே இருக்காது. அதனால உங்க டாக்டர் வந்து சில பல்ல நம்ம வந்து ரூட் கேனல் பண்ணலாம், கேப் பண்ணலாம், இல்லைன்னா அடைச்சிக்கலாம்னு சொன்னால் அந்த பல்லை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இந்த பல்லை காப்பாற்றவே முடியாது, இதை கண்டிப்பாக எடுக்க தான் வேணும் அப்படின்னா மேல் நாடியாக இருந்தாலும் சரி கீழ்த்தாடியாக இருந்தாலும் சரி நீங்கள் பயப்படாமல் அதை எடுத்துட்டு அந்த புண்ணு ஆற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்கள் ஈரெல்லாம் ஆறி மூடி வர்றதுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகும், ஒரு 20-40 நாள் வரைக்கும் டைம் பீரியட் ஆகும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டாக்டர் ஆப்ஷன் படி பல் கெட்டுறதுல நிறைய சாய்ஸஸ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பல் கெட்டிக்கலாம்.
1: ஓகே மேம், தேங்க்யூ.
0: தேங்க்யூ, நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். எனக்கு அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒருக்கையாக இந்த பற்கள் எல்லாம் சுத்தம் பண்ணணும், டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பற்களை சுத்தம் செய்கிறதுக்கு ஸ்கேலிங் அப்படின்ற விஷயம் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து அடிக்கடி செய்யலாமா?
2: ஆக்சுவலி வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ஸ்கேலிங் பண்ணலான்றதை விட கண்டிப்பாக பண்ணணுன்றது தான் சரியான விஷயம். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு உங்கள் பல்லு மேலே உள்ள அழுக்கு இதை வந்து க்ளீன் பண்ணும் ஓரளவு, பட் உங்கள் பல்லுக்கும் ஈருக்கும் இடையில உள்ள ஃபுட் பார்ட்டிகல்ஸ்

0: இதெல்லாம் உங்களோட டூத் பிரஷ், உங்களோட ரெகுலர் பிரஷிங்கால கிளீன் பண்ண முடியாது.
1: ஓகே மேம், ஸ்கேலிங் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். மேயர் இனிப்பில் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கும் சார். யார் பேசுறீங்க? பாப்பான்குளத்துல இருந்து முத்து சார். கேளுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
0: சொல்லுங்க சார்.
1: சார், ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே வந்து பேசுறீங்களா? நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. ரேடியோவே இல்ல, ஆனா உங்க இங்க பேசுறது தெளிவாவே எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. கேளுங்க.
0: சொல்லுங்க சார்.
1: முடி
0: சார், கொஞ்சம் வேற இடத்துல வந்து பேசுறீங்களா? ஒண்ணும் கேட்கல சார்.
1: முடி உதிருது.
2: ஆமா.
1: ஓகே, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு கேக்குறீங்களா?
2: ஆமா மேடம்.
1: ஓகே ஓகே ஓகே
0: சார், முடி உதிருறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வயசு ஒரு பிரச்சனை சார். அதுக்கப்புறமே இல்லை, வீட்டில் உங்க அம்மா அப்பாவுக்கு முடி எப்படி இருந்தது, அவங்களோட ஹெல்த் எப்படி இருந்தது, அது முக்கியம். சொல்லுங்க சார். அவங்களுக்கு கொஞ்சம் கலக்கமாக தான் இருந்தது. உங்களுக்கு உங்களோட சாப்பாடு, உங்களோட லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 70% அதுதான் சார் முக்கியம். அண்ட் நீங்கள் 41 வயசுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பிளட் செக்கப் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு விட்டமின்ஸ், சில பிளட்டில் நாங்கள் சில செக்கப் பண்ணுவோம். ஐஎன், வைட்டமின் B12, இதெல்லாம் டெஃபிஷியன்சியாக இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம் சார். இல்லைனா உங்களோட முடியை நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்கேல்ப்பு, அதாவது உங்கள் டேண்ட்ரஃப் எல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சார் நிறைய ட்ரீட்மெண்ட் சாய்ஸஸ் கொடுப்போம். நீங்கள் கிளினிக்கில் வந்து சொல்லுங்கள் சார். சுகர் இருக்கா சார் உங்களுக்கு? சுகர் எப்போ கடைசியாக செக் பண்ணீங்க? பேசிக்காக இருந்துச்சா? ஏன்னா 40 வயசு ஆனதுனால நீங்கள் உங்கள் சுகரை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஈறு வீக் ஆகுது அப்படின்னா முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் சுகர் தான். நிறைய பேருக்கு அவங்களுக்கு சுகர் இருக்குன்னே தெரியாது, நாங்கள் ஈரை பார்த்து கண்டுபிடிப்போம். உங்களுக்கு சுகர் இல்லாத பட்சத்தில் சார் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை பார்த்து க்ளீன் பண்ணணும். பல்ல நிறைய பல் அழுக்கு இருந்ததுன்னா பல் ஆடிரும். க்ளீனிங்கு நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. அவங்க இணைப்பு தெளிவாக இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க கேள்விகள் என்ன அப்படிங்கிறது நமக்கும் விளங்க மாட்டேங்குது. ஓகே நேர்களே, நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். பல் முகம் மற்றும் முடி சீரமைப்பு குறித்த உங்களுடைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே லைனுக்கு வாங்க. வந்துட்டாங்க, அடுத்த நேயர் பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க? ராசாத்தியம்மா, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்.
3: மேடம், எனக்கு வந்து வயசு 63.
1: ஓகே மேடம்.
3: மேடம் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். கேளுங்க கேளுங்க, உங்க டவுட்ஸ் கேளுங்க.
3: 63 வயசு. இது வரைக்கும் இல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு.
1: ரொம்ப நல்ல விஷயம்.
3: இப்போ நான் வந்து பல்பொடி வச்சே தான் தேர்த்தேன். இப்போ இடையில வச்சு சேர்த்து ரொம்ப பல்லு இருக்கு மேடம்.
1: பல் கூச்சம். ஒரு வயசு
3: பல்ல சொட்டையா எதுவுமே கிடையாது. ஆனா அந்த பொடி இருக்கு பாருங்க, அது வந்து அந்த கோல்கட்டோட அதையும் வச்சு சேர்த்து

0: அப்படி இருந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருந்து இப்ப பயங்கரமா பல்லு குடிச்சோம்.
1: பல் கூச்சத்துக்கு முக்கியமான காரணம் உங்கள் பல்லோட தேய்மானம் தான். நீங்கள் பல்பொடி வச்சு தேய்க்கிறேன்னு சொல்கிறீங்க, எந்த மாதிரி பல்பொடி என்னன்னு தெரியலை, அதனோட பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலை. நீங்கள் உங்கள் பல்பொடியை வச்சு தேய்க்கிறது முதல்ல நிப்பாட்டணும், அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அப்புறம் அப்புறம் ப்ரஷ் வச்சு தேய்க்கிறீங்களா? சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்களா? நீங்க கடையில மிருதுவான், அதாவது சாஃப்ட் ப்ரஷ் கேளுங்க. அதுக்கப்புறமே பல்ல போட்டு ரொம்ப அதிகமா தேய்க்க சாஃப்ட் ப்ரஷ் கேளுங்க. என்னமா கேட்டுட்டு பல்ல ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தேய்க்க கூடாது, 3 to 5 நிமிஷம் ஜென்டலா நீங்க தேய்ங்க. அது ஒன் ஆஃப் த ரீசன் உங்களோட பல்லோட மேல் பகுதி தேயாம பாதுகாத்துக்கொள்ளும். இன்னொன்று, வயசுமா உங்களுக்கு 63 வயசு ஆச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு செக்கப் பண்ணணும் டாக்டர்கிட்ட. ஏன்னா ஈறு பிரச்சனை இருக்குதா, பல்லு பிரச்சனை இருக்குதா, எதனால் தேய்மானோன்னு கண்டுபிடிக்கணும். சிலவங்க நைட்டு
0: இது வரைக்கும் ஒரு ஊசி போட்டதே கிடையாது. நான்
1: வெரி குட், தேங்க் காட்.
0: ஆஸ்பத்திரிக்கு போனாச்சும் ஊசி போட்டுருவாங்கல்ல?
1: பல் டாக்டர் தான், டாக்டர் தானம்மா நாங்கள், கடவுள் இல்லைல்ல.
0: பயமா இருக்கு,
1: மேஜிக் பண்ணி எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது. டாக்டர்கிட்ட போனால் ஊசி தேவைப்பட்டால் போட்டால் தான் சரியாகும்.
0: ஊசி போட்டாலே பிடிக்கல எனக்கு.
1: எல்லா பல்லு வலிக்கும் ஊசி போட மாட்டாங்கம்மா, பயப்படாதீங்க சரிங்களா. நீங்கள் பயந்து வச்சிட்டு இருக்கிறது சின்னதாக இருக்கிறத ட்ரீட் பண்ணாமல் பெருசாக நீங்கள் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. பயப்படாதீங்க, பல் கூச்சன்றது ஒரு சாதாரண விஷயந்தான். நிறைய பேருக்கு பேஸ்ட் கொடுத்தாலே சரியாயிரும், சில பேருக்கு ஒரு சின்ன கிளீனிங்கோ இல்லைன்னா அந்த பர்டிகுலர் ஒரே ஒரு பல்லில் பிரச்சனைனா அதை மட்டும் அடைச்சாலே சரியாயிரும். அதனால நீங்கள் பயப்படாதீங்க, டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டுருவாங்களோ.
0: அடைக்கிறது மாதிரி எதுவும் சொத்தகத்தை எதுவும் இல்லை மேடம்.
1: அது வந்து சில நேரம் உங்களுக்கு தெரியாதுமா, சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க கரெக்டாக என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் நல்ல ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் அந்த பல்லை காமிங்க. நீங்கள் சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க. என்னம்மா,
2: நன்றி ராசாத்தியம்மா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. டாக்டர், நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நம்ம பேச போறோம். நிறைய இன்னும் சந்தேகங்கள் எனக்கு இருக்கு.
3: கண்டிப்பா பதா ஹை, துனியா கே கை விக்சித் தேஷ் ஐசே பி ஹை ஜஹாம் முஃப்த் இலாஜ் ஏக் சப்னா ஹை ஔர் ஹமாரே யஹாம் வோ ஆம் நாகரிக் கா அதிகார். ஆயுஷ்மான் பாரத் சே 60 கரோட் சே அதிக் லோகோ கோ மில் ரஹா ஹை 5 லாக் தக் கா முஃப்த் இலாஜ் ஔர் 19,000 ஜன் ஔஷதி கேந்திரோ பர் 90% தக் சஸ்தி தவாயியாம்.
4: கிசி ஏக் வியக்தி கி ஜமீன், கார், கஹனே யா தூஸ்ரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே பிக்னே சே பச்சா ஹை, கிர்வி ரக்னே சே பச்சா ஹை, தோ யே ஆயுஷ்மான் பாரத் கி பஹுத் படி சஃலதா ஹை.
3: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை நேரம் மாலை 5:36 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பல்முகம் மற்றும் முடி சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்கிட்டிருக்கிறாங்க மருத்துவர் ஜோசிட்டா சாம் அவர்கள். டாக்டர், நம்ம வந்து அடுத்த நேர் வந்தாச்சு டவுட் கேட்குறதுக்கு பேசிடுவோமா? வணக்கம். ஓகே, அவங்க லைன் கட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து பற்கள்னு பேசிகிட்ருக்கோம், இப்போ நான் நிறையா வந்து பற்களை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஒரு முடிவாக இந்த பற்கள்னால் இப்படி தான் பராமரிக்கணும், இந்தந்த விஷயங்கள் தான் இருக்குது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி நம்ம அடுத்து பேச போகிறோம். நேர்கிட்ட பேசிட்டு வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேடம், குற்றாலத்திலிருந்து பேசுகிறேன். மேடம், குமார்.
0: குற்றாலத்திலேருந்து குமார் சார், பேசலாமா டாக்டர் கிட்டே?
1: ஆ, பேசலாம் மேடம்.
0: பேசுங்க, உங்கள் டவுட்ஸ் கேளுங்க.
1: வணக்கம் டாக்டர்.
2: சொல்லுங்க குமார் சார்.
1: சொல்லுமா, எனக்கு இந்த பல்லுக்கு மேல உள்ள தாட்டம், அது பல்லுக்கு மேல உள்ள இடத்துல பூரா கேப் இருக்குமா?

0: பல்லுக்கும் ஈருக்கும் இடையில சொல்றீங்களா?
1: ஈருக்கும் இடையில கேப் ஃப்ரெஷ்ஷா வச்சாலே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே கூச்சம்
0: மாதிரி
1: போட்டாங்க.
0: இடையில இருக்கிறது கழுத்து பகுதின்னு சொல்லுவோம், அந்த பகுதியில கூச்சம் வர்றதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க தப்பா பல் வந்து விளக்குறீங்க. டெக்னிக் மேலே கீழே தான் எப்போவுமே ஒரு சர்க்குலர் மோஷனில் தான் ப்ரெஷ் பண்ணணும். நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கழுத்து பகுதி, அது ரொம்ப முக்கியமான பகுதி, உங்களோட பல்லையும் வேரையும் கரெக்ட் கனெக்ட் பண்ணுற பகுதி, அது வீக் ஆயிரும் சார். இன்னொன்று, ரொம்ப நேரம் ப்ரெஷ் பண்ணாலும் அது நடக்கும், அது பண்ணக்கூடாது. ரொம்ப ஹார்டாகவும் பண்ணக்கூடாது, அதிக நேரமும் பண்ணக்கூடாது, ஹார்ட் டூத் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணக்கூடாது. இதனால தான் அந்த கழுத்து பகுதி தேயுது. அப்புறம் சில உங்களுக்கு அல்சர்ஸ் இருக்கும், ஸோ வயிறில் வந்து கொஞ்சம் அதிகமான ஆசிட் உற்பத்தி ஆகும், அது வயிறு வழியாக உங்கள் தொண்டை வழியாக வாய்க்கு, நம்ம வாய் மூடி வச்சுருக்கும் போது தூங்கும் போதெல்லாம் அதிகமாக உங்கள் வாய்ப்பகுதிக்கு வரும். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஈர்ப்பு அந்த கழுத்து பகுதி தேய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தேய்ஞ்சிருந்ததுன்னா அதிகமான கூச்சம் வரும், ஏன்னா கழுத்து பகுதியில் இனாமல்னு சொல்கிறது ரொம்ப தின்னாக இருக்கும், அது தேய்ஞ்சிரும். ஸோ அந்த கூச்சத்துக்கு நீங்கள் உங்கள் டாக்டரை மீட் பண்ணிங்கன்னா அந்த இதை நீங்கள் அவங்க வந்து அடைச்சி கொடுப்பாங்க. அப்படி அடைச்சதுன்னா உங்களுக்கு 100% ரிலீஃப் இருக்கும் சார் அந்த கழுத்து பகுதி. பின்பல் தேய்மானன்றதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே ரொம்ப நேரம் பல் தேய்ப்பீங்கன்னு, அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். பல்லோட மேல் பகுதி தேஞ்சு போயிருந்திருக்கலாம், அதனால் வந்திருக்கலாம். இல்லைனா நான் அடிக்கடி லெமன் ஜூஸ் குடிப்பேன், மாங்காய் நிறையா சாப்பிடுவேன், அந்த மாதிரி இருக்க ஆரஞ்சு நிறையா சாப்பிடுவேன், அந்த மாதிரியானவங்களுக்கும் அதிகப்படியான ஆசிட் ஊடுற இது பழங்களாக இருக்கிறதுனால அது சாப்பிடும்போது கூச்சம் வரும். அந்த சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டு அந்த கூச்சம் போயிடும். சிலவங்களுக்கு ஹாட் வாட்டர் குடிக்கும்போது வரும், சிலவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது. ஸோ நீங்கள் எப்போ அந்த கூச்சம் வருதுன்னு கண்டுபிடிச்சி ஏதாவது இந்த மாதிரியான காரியங்கள் அந்த கூச்சத்தை உண்டு பண்ணுதுன்னா நீங்கள் அந்த சாப்பாட்டை கொஞ்சம் தவிர்க்கணும். இல்லை எனக்கு இது எப்போவுமே கூச்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை பார்க்கணும் சார்.
2: எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இன்னும் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஸ்கேலிங் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அடுத்த நீ பேச வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மீராமா, எப்படி இருக்கீங்க? டாக்டர்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் ரெண்டு பேரும். யார் பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
3: ஆர்வமட்டிலிருந்து சாந்தி பேசுறேன்.
2: சாந்தியம்மா, உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம் டாக்டர் கிட்ட, பேசுங்க.
0: சொல்லுங்கம்மா.
3: டாக்டர்மா, என் மகன் வந்து ஒரு மாசம் தான்டா, அவனுக்கு வந்து 25 வயசு ஆகுது. இந்த பல்லு வலி வந்துதான் ஒரே அழுவே அழுகுதா மாட்டுங்க. பல்லு பூரா முன்ன பூரா ஒரு மாதிரி கருப்பா
2: கருப்பா இருக்கா?
3: ஆமா,
0: முன்ன கருப்பா இருந்தது அப்படின்னா அது பல் சொத்தையா இருக்குதா, இல்லனா அந்த பல் முளைக்கும் போதுல இருந்தே கருப்பா இருக்குதா?
3: இல்ல, பல்லு அழகா முத்து மாதிரி வெள்ளை வெளியே முத்து மாதிரி இருக்கும் பல்லு. அவன் பல்லு சுத்தம்னா அப்படி அழகா இருக்கும், இப்பதான் அப்படி இருக்குது.
0: ஆனா அவங்க பல்லு வழியில அழுறாங்கன்னு சொன்னீங்களே, நீங்க பல் டாக்டர் ஏதாவது பாத்துருக்கீங்களா யாரையாவது?
3: இவனை வந்து கூட்டிட்டு தாங்க ஒரு தடவை கார் கூட்டிட்டு போனோம். அவங்க ஆனா பல்லு புடுங்க முடியாது.
0: நீங்க பல் நீங்கள் முன்பல்லாக இருந்ததுன்னா நீங்கள் பிடுங்க வேண்டாம். நீங்கள் அதை அடைச்சி காப்பாற்றுறதுக்கு கவர் போடுறதுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குதுமா. 25 வயசு
3: இவனுக்கு வந்து இந்த கூட்டிட்டு போனாலும் இவன் வந்து பார்க்க விடமுடியான்டான், அவங்கள பார்க்க விடமுடியான்டான். அழுவும் தான் அவங்கள பிடிச்சி டாக்டரை பிடிச்சி பிச்சு பிடிச்சி விட்டாங்க. யார் பாப்பா
0: பேஷண்டோட கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம் இல்லமா?
3: ஸ்பெஷல் இவன் இப்போ இப்போ ரொம்ப
0: இப்போ
3: இந்த கடுவாப்பல்லாம்
0: பல் டாக்டர்கிட்ட வந்தால் வாயை பேஷண்ட் திறந்தாதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அப்போ பேஷண்ட் கோஆப்ரேட் பண்ணாதான் பண்ண முடியும். நீங்கள் அவங்கள்ட்ட வீட்டில் இருக்கும்போது பேசுங்க, பல் அவங்க வலிக்காமல் பண்ணுவாங்க, பயப்படாத, உனக்கு 25 வயசு தான் ஆகுது, முன்பல் ரொம்ப முக்கியம் அழகுக்கு பேசுகிறதுக்கெல்லாம், நம்ம அதை சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட வீட்டில் பேசுங்க. உங்கள் பல் டாக்டர்கிட்ட போங்க, அவங்க பொறுமையாக பார்ப்பாங்க.
3: அது பல்லு விளக்கமா நல்லா நல்லா பல் பொடினா நல்லா பல்லு விளக்கு பல்லு நல்லா நல்லா விளக்கி பல்லு எல்லாம் நல்லா தான் செய்யுது. ஆனா பல் வலி விடவே மாட்டாங்க.
0: பல் பொடி யூஸ் பண்ண கூடாதுமா?
3: ரெண்டு நாளைக்கு பல் வலிச்சு அது மாதிரி
0: பேஸ்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். நீங்க சொல்றத பார்த்தா அவங்களுக்கு நிறைய பல்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா நீங்க பல் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விசிட்லயே அவங்க பெயின் ரிலீவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. உங்க பையனுக்கு வலி இருக்காது, வலி

0: இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக பயப்படாமல் பல் டாக்டர்கிட்ட வருவாங்க. முன்பல்ல கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றலாம், காப்பாற்றி தான் ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பையனை கன்வின்ஸ் பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. என்னம்மா?
1: நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. டாக்டர், இப்போ வந்து பற்கள் பராமரிப்பு பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நீங்கள் வந்து நிறைவாக சொல்லிடுங்க இந்த பற்களுக்கு என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட், பல்ல ஃப்ரெண்டாக பாருங்கள், எனிமியாக பார்க்காதீங்க. பிகாஸ் நம்ம பண்ணுற நிறைய தப்புகள், தப்பான சாப்பாடு, தப்பான பேஸ்ட்டு, தப்பான ப்ரெஷிங் டெக்னிக் அண்ட் ப்ரெஷ்ஷை ரெகுலராக மாற்றாதது, அதுக்கப்புறமேல் சின்ன விஷயம் தானே, பல் கூச்சம் தானே, நான் அசால்ட்டை விடுறது, இன்றைக்கி பல் வளர்க்கலாம்னா என்ன நாளைக்கு வளர்க்கிக்கலாம் அந்த மாதிரி பார்க்குறது. ஸோ எக்ஸ்ட்ரீம் கோல்டாக எப்போவுமே குடிக்கிறது, சிகரெட் ஸ்மோக்கிங், லிக்கர் ட்ரிங்கிங், இது எல்லாமே வந்து உங்கள் பல்ல கெடுக்கும். ஒரு அழகான ப்ரோவர்ப் உண்டு, ஓரல் கேவிட்டி இஸ் த மிரர் ஆஃப் யுவர் பாடி. அப்படின்னா நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை போய் வாயை திறக்கும் போது, நாங்கள் தான் நிறையா பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற

0: சிகரெட் ஸ்மோக்கிங், லிக்கர் ட்ரிங்கிங், இது எல்லாமே வந்து உங்கள் பல்லை கெடுக்கும். ஒரு அழகான ப்ரோவர்ப் உண்டு, ஓரல் கேவிட்டி இஸ் த மிரர் ஆஃப் யுவர் பாடி. அப்படின்னா நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை போய் வாயை திறக்கும் போது, நாங்கள் தான் நிறையா பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது, இது எல்லாமே வந்து டென்டிஸ்ட் கேன் ரிலேட். ஹார்ட்டுக்கும் என்ன பல்லுக்கும் என்ன சம்மந்தம், உங்கள் பல்லில் உள்ள இன்ஃபெக்ஷன் உங்கள் ஹார்ட்டில் உள்ள இதில் பிளட்டில் ட்ரெயின் ஆகும். அண்ட் நீங்கள் டயபெட்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஈரை பாதுகாக்கலைன்னா உங்கள் சுகர் லெவல் குறையாது. அண்டு பல் சொத்துன்றது ஒரு பாக்டீரியானால் வர்றது. ஸோ வாயில் கெட்ட பாக்டீரியா இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் நீங்கள் உங்கள் வயிற்றுக்குள்ளே அப்படியே போகுது. ஸோ நீங்கள் பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியாவை உள்ளே கொண்டு போகிறீங்க, தேவையில்லாத இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் கொண்டு வர்றீங்க. ஸோ கரெக்ட் ப்ரஷிங், ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் உங்கள் டாக்டரை பார்க்குறது, அண்டு சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்குரிய பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு பல்லில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சென்சிட்டிவிட்டி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சைடில் அது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அண்டு எனக்கு ஒரு பல்லில் தான் சொத்த இருக்குது டாக்டர், வலி வரல, கிடையவே கிடையாது. உங்கள் பல்லில் வலி வந்ததுன்னா அது லாஸ்ட் ஸ்டேஜ். ஒரு சொத்தை உங்கள் பல்லில் வலி உண்டாக்குறதுக்கு 1.5-2 வருஷம் ஆகும். அதனால தான் சொல்கிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும்போது அதை நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம். உங்களுக்கு அது எந்த கஷ்டமும் இருக்காது, தொந்தரவும் இருக்காது, அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லைன்னு நினைப்பீங்க. பட் எங்களுக்கு தெரியும் சின்னதாக இருக்கிறத கண்டுபிடிச்சி ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க. உங்களோட ஓரல் கேவிட்டி, உங்களோட பல்லு அழகுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. இன்னையிலேருந்து அந்த பற்கள் மேலே நாங்கள் இன்னும் இம்பார்ட்டன்ட் எடுக்க போகிறோம், முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம முகத்துக்கு வரலாம். முக சீரமைப்பு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தேவை, இது இவங்களுக்கு தான் தேவை, எல்லாருமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா?
0: கண்டிப்பாக இல்லை. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நான் சொல்லுவேன், உங்களை கான்ஃபிடென்ட்டாக காணிக்கிறதுக்கு நீங்கள், நான் ஒரு இடத்துக்கு கான்ஃபிடென்ட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களை அழகாக ப்ரெசன்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் தன்னால் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்காக செலவு பண்ணணும்னு இல்லை, கண்டிப்பாக நான் ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஃபஸ்ட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஹாப்பியான ஒரு லைஃபு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஸ்லீப்பு, நல்ல சாப்பாடு, வீட்டு சாப்பாடு, நல்ல பழங்கள்மா நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே உங்களுக்கு ஃபேஸ் நல்லாயிருக்கும். அண்ட் ஆடட் டு தட், இப்போ நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் ஊர்லேயே நிறைய காஸ்மெட்டாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்து உங்களுக்கு செட்டாக ஒரு இதை பண்ணிவிட்டு, அப்புறமேல் எனக்கு சில நேரம் இங்கே கருப்பாக இருக்குது, எனக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது, எனக்கு வந்து ப்ரொசீஜர் தேவைன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ப்ரொசீஜரும் சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் லைக் யூனோ 2 லட்டு சாப்பிட்ட மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் அண்ட் உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலும் கூடியிருக்கும்.
1: ஓகே, இப்போ முகத்தில் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு தழும்புகள்லாம் இருக்குது, இது வந்து இந்த ஸ்கேர் எல்லாம் எங்களுக்கு மறையுமா அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமல் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்ருப்போம். உண்மையிலே இந்த தழும்புகளை மறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை சரி பண்ண முடியுமா?
0: அதாவது தழும்புகளில் நிறைய வகை இருக்குது மேம். தழும்பு வர்றதுக்கு 90% நம்ம தான் காரணம். சும்மா ஒரு ஆக்னே வந்துட்டு அது அது பாட்டுக்கு போகும், ஆனால் நம்ம அதை பிச்சு விடுறது, நோன்றது, இந்த மாதிரிலாம் பண்ணி அதை தழும்பாக்கிடுறோம். தழும்புகளில் நிறைய வகைகள் இருக்குது. ஆக்னேஸ் காஸில் ஐஸ் பிக், ரோலிங், பாக்ஸ் காஸ், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜினால் நல்ல லேசர் மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான லேசர்ஸ் இருக்குது, மைக்ரோ நீட்லிங்ஸ் இருக்குது, த்ரெட்டிங்ஸ் இருக்குது, சப்ஸ்ட்ரிஷன் இருக்குது. உங்கள் தழும்பு 70-80% சரி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இப்போ நிறைய இருக்குது. அதை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தழும்பு மறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ தழும்புன்றது உங்களை 10 இயர்ஸ் ஓல்டராக காணிக்கும் மேம். ஃபேஸில் உள்ள தழும்புங்க, அந்த ஆக்னேமாக வந்து குழி குழியாக இருக்கும்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை ட்ரீட் பண்ணினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 5-10 இயர்ஸ் எங்கராக இருப்பீங்க. அண்டு மெயினாக அந்த ஆக்சிடென்ட்ஸ் காஸ்லாம் இருக்கலாம் மேம், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை க்ரியேட் பண்ணும், ஸ்பெஷலி ஃபேஸில் இருக்கும்போது. இதெல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க பேஷண்ட்ஸ். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து 60-70% ஹீல் பண்ணலாம். சில மைல்ட் காஸ் எல்லாம் மேம் ஈவன் 100% கூட நம்ம சரி பண்ணலாம். அது பேஷண்ட்ஸுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் ஆக்சுவலி.
1: இப்போ வந்து முகம் அப்படின்னாலே அந்த டோன், எனக்கு கலர் வேணும், நான் வந்து கலராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது செஞ்சு கலர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த சரும நிறத்தை மேம்படுத்துறதுக்கான சிகிச்சைகள் இருக்குது இல்லையா, அந்த சிகிச்சைகள் எடுக்கலாமா, அது பாதுகாப்பானதா, அது எப்படி, அதை பற்றி சொல்லுங்க.
0: ஆக்சுவலி கலர் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா யூ வில் நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட், ஐ டெல் யூ மேம். வென் யூ கெட் 20% பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஸ்கின் டோன், நீங்கள் 40% எதிர்பார்ப்பீங்க, 60% நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டீங்க. ஸோ எனக்கு வந்து ஐ

0: ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் கான்ஃபிடென்ட் ஹெல்தி க்ளோயிங் ஸ்கின். அதாவது ஒரு மேக்கப் இல்லாமல் ஒரு சன்ஸ்க்ரீனோட நான் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டெப் அவுட் பண்ணணும், பீப்புளை ஃபேஸ் பண்ணணும். ஒரு ஆக்னே இருக்கக்கூடாது, கரும்புள் இருக்கக்கூடாது, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும்போது நான் எல்லாரையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் தான் நான் என் கிளினிக்கில் ஃபாலோ பண்ணுறேன். பட் அஃப்கோர்ஸ் மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பீப்புள் ஆர் அப்சஸ்ட் வித் ஒயிட்னிங். மார்க்கெட்டில் வர சோஷியல் மீடியாவில் வர க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்து போட்டு பேக் ஃபயர் ஆகி நம்மக்கிட்ட வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிற வேர்டு என்ன தெரியுமா மேம்? என் பொண்ணு நல்லா தான் இருந்தா டாக்டர், சும்மா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபேர்னஸ் வேணும்னு போட்டு உள்ளதையும் கெடுத்துட்டான். ஸோ அந்த மாதிரியான ராங் ஃபாலில் ப்ளீஸ் டோன்ட் ஃபால் ஃபார் தட் ஹேக் ஆக்சுவலி. அண்ட் ஒயிட்னிங் இல்லை உங்கள் கான்ஃபிடென்ஸ் தர்றது. நீங்கள் நல்ல ஒரு ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் ஓன் ஸ்கின்னோட ஷேடு அந்த பிக்மெண்டேஷனுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கும், அதை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். அதை கொண்டு வரும்போது ஆப்வியஸ்லி ஒரு ஷேட் ரெண்டு ஷேட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பி ஹாப்பி வித் தட். டோன்ட் ரன் பிஹைண்ட் ஒயிட்னிங்ஸ். அண்டு நிறையா ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்லரில் பண்ணுறது, ப்ளீச்சிங் பண்ணுறது, நிறைய இடங்களில் பண்ணுறது சேஃபாக இல்லை ஆக்சுவலி. ஸோ எப்போவுமே சேஃப் ஹேண்ட்ஸில் மெடிக்கலி அப்ரூவ்டு ப்ராடக்ட்ஸ், சர்டிஃபைட் டாக்டர்ஸை மீட் பண்ணி உங்கள் ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள்.
1: இப்போ நீங்கள் பற்கள் பராமரிப்புக்கு இதெல்லாம் செய்யலாம்னு சொன்னீங்களே, அது மாதிரி முக பராமரிப்புக்கு வீட்டிலேயே எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
0: முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய தண்ணி குடிங்க, அதில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. டெஃபினட்டாக 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க வீட்டில் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சன் எக்ஸ்போஷரை கண்டிப்பாக குறைக்கணும். ஏன்னா இப்போ உள்ள சன் எக்ஸ்போஷர் இஸ் ரியலி ஹார்ம்ஃபுல். தட் யூவிஏபி ரேஸ் எல்லாமே இட்ஸ் டேமேஜிங் த ஸ்கின் ஃபார் ஷுர். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வெளியில் போனாலும் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்கீங்கன்னா SPF 30+ உள்ள சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். வெளியில் போகிறேன்னா SPF 50+ சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளிகேஷனும் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறது, ரொம்ப வெயிலில் பீச் வெக்கேஷன்ஸ் பண்ணால் ஹேட் யூஸ் பண்ணுறது, அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷால்ஸ் எல்லாம் வச்சு பிள்ளைங்க துப்பட்டா வச்சு க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஃபேஸை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மினிமலாக ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப பெட்டராக இருக்கும். டூ மெனி ஹேண்ட்ஸ் ஸ்பாயில் த க்ரோத்.
1: ரொம்ப அழகாக சொல்லிட்டுருக்கிறீங்க. இப்போ ஏஜ் அதிகமாகிட்டு இருக்கும்போது இந்த முகத்தில் சுருக்கங்கள் வருது இல்லையா, இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து பராமரிச்சுக்கிறது, என்ன பண்ணலாம், அதை நம்ம தடுக்க முடியாது, எப்படி கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம், அது என்ன பராமரிப்பு நம்ம செய்ய வேண்டியிருக்கும்?
0: ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சன்ஸ்க்ரீன் தான் மேம். ஸோ ஏஜ் ஃபேக்டர் கூட கூட உங்களோட ஸ்கின் வந்து அதனோட கொலாஜனை இட் லூஸ் பண்ணுது. கொலாஜன் லூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி இதெல்லாமே வந்து வீக்னிங் ஆகிடும். ஸோ முதல்ல சாப்பாடு தான், நல்ல சாப்பாடு. உங்களோட ஒவ்வொரு பிளேட்டுமே கலர்ஃபுல்லாக இருக்கணும். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் எல்லாத்துலேயுமே காப்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், ஃபைபர்ஸ் இருக்கணும், ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கணும், இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். அண்டு நம்ம ஃபோன் எக்ஸ்போஷர், ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர்ஸை கொஞ்சம் குறைக்கணும். அண்டு மெயினாக ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு காரணம் தூக்கம் இல்லாதது தான் மேம். இப்போ சொல்லவே முடியாது யாரையுமே, பட் ஏர்லி டின்னர்ஸ், ஒரு 7 மணிக்கு டின்னரை முடிக்கிறோமா, ஒரு 9:30-10 நம்ம தூங்க போயிடணும். ஸோ அப்படிலாம் இருந்ததுன்னா உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கும். இல்லைனா இந்த ஏர்லி ரிங்கிள்ஸ், அதுக்கப்புறமே 30+ நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வைட்டமின் சி க்ரீம்ஸ், ரெட்டினால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், பட் ஒன்லி அண்டர் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன். அதில் நிறைய ஆன்டி ஏஜிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது மேம், அதெல்லாம் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ தட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஸ்கின். பட் ரொம்ப ஹையாக எனக்கு ரிங்கிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா தர் ஆர் பொட்டாக்ஸ் எல்லாமே இப்போ பண்ணுறாங்க, சேஃபாக தான் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம்.
1: ஓகே மேம், இப்போ முகத்தையும் தாண்டி முடிக்கு வரலாம். இப்போ முடி பிரச்சனை, முடி கொட்டுறது, வழுக்கை அப்படிங்கிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வழுக்கை ஆகிருக்கு, எனக்கு ஹேர் வேணும்னு சொல்லிட்டு முடி மாற்று சிகிச்சை பண்ணுறாங்க இல்லையா, செயற்கையாக, அது வந்து சரியாக செய்யலாமா, அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அபாயங்கள் இருக்குதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஆக்சுவலி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் அ வெரி வெரி குட் சாய்ஸ் மேம் ஆக்சுவலி. ஏன்னா அது நிறையா பேருக்கு லாஸ்ட் லைன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் தான், பட் நிறையா பேருக்கு அவங்களோட லாஸ்ட் கான்ஃபிடென்ஸ் இது எல்லாத்தையுமே கெயின் பண்ணிட்டு வந்திருக்கு. பட் கரெக்ட் டைமில் பண்ணணும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம், மொத்தமாக முடி போனதுக்கப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலான்னு யோசி. நோ நோ நோ, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்கள் சொந்த முடியை பின்னால் உள்ள முடியை எடுத்து முன்னால் வைப்பாங்க, எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வைப்பாங்க. அதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் முடி உங்களுக்கு இருந்தால் தான் மீதி இடத்துல வைக்க முடியும். கம்ப்ளீட்டாக பால்ட் ஆனதுக்கப்புறம் அதை பண்ண முடியாது. அண்ட் ஒரு 70% ஹேர் லாஸ் ஆனால் கூட பண்ண முடியாது. அப்போவும் வச்சு அங்கங்கே வைப்பாங்க, டென்சிட்டி உங்களுக்கு இருக்காது. ஸோ ரைட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர்லைன் கொஞ்சம் ரிசிட் ஆகுது, எனக்கு அங்கங்கே ஸ்பேஸ் ஆகுது, அண்ட் என்னோடய டாக்டர்ஸ்

0: என்னோடய பிளட் டெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு நார்மலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இஃப் யூ ஆர் அ ரைட் கேண்டிடேட், டூ இட் அண்டர் த ரைட் ஹேண்ட்ஸ். உங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் இருப்பாங்க, அண்ட் அனஸ்தெட்டிஸ்ட் இருப்பாங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, இவங்க கைடன்ஸில் மட்டும்தான் பண்ணும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி மேம், இட்ஸ் லைக் ஒரு 7 to 11 hours சர்ஜரி, டிபெண்ட்ஸ் ஆன் த போர்ஷன். சிலவங்களுக்குலாம் கொஞ்சம் பேட்ச் மாதிரி இருக்கும், அங்கே பண்ணுவோம், கொஞ்சம் 1 or 2 hours முடிஞ்சிருக்கும். சிலவங்களுக்கு நிறையா பண்ணும்போது, அண்ட் ஸ்டெராயில் என்விரான்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம நிறையா நியூஸ் பார்க்குறோம், அன்ஆத்தரைஸ் பீப்புள் பண்ணி இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜஸில், இப்போ நான் 20s ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற நிறைய பாய்ஸை நான் பார்க்குறேன், த ரிசல்ட்ஸ் ஆர் ரியலி குட். பட் ஒன்ஸ் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம், இனி அது அப்படி தான் இருக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளர் பண்ணதுக்கப்புறம் அவங்க நேச்சுரல் ஹேர் மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணும், அது வளரும், கொட்டும், எல்லாமே இருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் இஸ் லைஃப் டைம். ஒரு பிஎம்டபிள்யூ காரை வாங்கி பொத்தி பொத்தி எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணி பார்த்துப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். மந்த்லி நீங்கள் அவங்க சொல்கிற ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர் அண்ட் அ ரைட் ஹேண்ட்ஸ்.
1: ஓகே, இப்போ வந்து முடி பராமரிப்பு எப்போ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது?
0: நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன், நம்ம சவுத் இண்டியன் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவப்படுவீங்க. தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு, பேர பேத்திகளுக்கு எண்ணெயை தூக்கி வாரி வலித்து வைக்காதீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். தலையில் எண்ணெய் இல்லைன்னா தாத்தா பாட்டி நம்மளை திட்டுறது நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், எண்ணெய் வைக்காததுனால தான் முடி போயிட்டுன்னு சொல்லுவீங்க. தட் இஸ் ஐடியலி ராங். நீங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஒரு ஆயிலை வச்சு வைக்கும்போது உங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் அப்படி மூச்சு முட்டி திணறிட்டு இருக்குங்க அதுக்குள்ளே, அதனால் உங்கள் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ஃபஸ்ட்டு தின் ஆகும், அப்புறம் வீக் ஆகும், அப்புறம் ஃபால் ஆகிடும். ஸோ எப்போ எண்ணெய் வைக்கிறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னா, வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நல்ல ஸ்கேல்பில் ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 30 to 45 minutes வச்சுட்டு நல்ல ஒரு ஷாம்பு பாத் பண்ணிவிடுங்க. குளிச்சுட்டு தலை ஸ்கேல்பில் எண்ணெய் வைக்கிறதோ இல்லைனா ஓவர் நைட் ஆயில் வைக்கிறதோ பண்ணாதீங்க, அது உங்கள் டேண்ட்ரஃப் பிரச்சனையை கூட்டிடும். உங்கள் ஸ்கேல்பில் ஏதாவது அழுக்கு இருந்தது அப்படின்னா அதை அதிலே செடிமெண்ட் ஆக விட்டுரும். ஸோ அந்த தப்பை ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க. செகண்ட் திங், ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸாக இருந்ததுன்னா நிறையா ஸ்கூல்ஸில் கண்டிப்பாக பிளேட்ஸ் போடணும், டைட்டாக பின்னி ரிபன் வச்சு கெட்டணும். ஸோ நிறையா பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, எனக்கு ஸ்கூல் டேஸில் முடி ரொம்ப நல்லா இருந்தது, இப்போ தான் எல்லாம் போயிடுச்சு. அந்த இப்போ போகிறதுக்கு அந்த ஸ்கூல் டேஸோட டபுள் பிரைட்ஸ் தான் காரணம். பிகாஸ் நீங்கள் இழுத்து பிடிச்சி இருக்கும்போது உங்களோட ஹேர் ஃபாலிக்கலில் ஒரு ட்ராக்ஷன், ஒரு ப்ரெஷர் வரும். அது ஃபுல் டே நீங்கள் இழுத்து வைக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த இடத்துல வீக் ஆகி ஃப்யூச்சரில் அந்த முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு, ஃப்ரண்ட் ஹேர்லைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. இல்லை எனக்கு ஸ்கூலில் இதுதான் ரூல்ஸ்னால் கொஞ்சம் லூஸ் பிரைட்ஸ் போடுங்க. இல்லை வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு அன்டை பண்ணிவிட்டு ஹேர் டிப்ஸை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் ஃப்ரீயாக ஒரு பன்னோ ஒரு புட்டப்போ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள், தின் ஹேராக இருந்தது அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸாவது ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு கேர்லி ஹேர் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 1 in 3 days ஹேர் வாஷ் இஸ் மஸ்ட். அண்ட் டேண்ட்ரஃப் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஒருத்தர் யூஸ் பண்ணுற டேண்ட்ரஃப் கோம்பு, ஒருத்தர் யூஸ் பண்ணுற டவல்ஸ், பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர்ஸ், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் டெய்லி நைட் படுக்க போகும்போது உங்கள் ஃபிங்கர் டிப்ஸை வச்சு ஒரு 5 minutes ஒரு ஜென்டில் மசாஜ் ஆல் ஓவர் த ஸ்கேல்ப் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் எ லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ், பட் உங்கள் ஹேர் நல்லாயிருக்கும்.
1: சூப்பர் சூப்பர், நிறைய யூஸ்ஃபுல்லான நேர்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி பல்முகம் மற்றும் முடி சீரமைப்பு பற்றி நிறைய ஆலோசனைகள் நம்ம நேர்களும் தொலைபேசியில் பேசினாங்க. நிறைய நேர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஆலோசனைகள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: நன்றி நேரில். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில், இதுவரை ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் ஆலோசனை வழங்கினாங்க, பல்முகம் மற்றும் முடி சீரமைப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்கினாங்க மருத்துவர் ஜோசிதா சாம் அவர்கள். நம்ம நிகழ்ச்சி நிறைவாக இப்போ பாடல் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து நீர்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள்:

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேயர்களினை கேட்கலாம் நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலையில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை நிகழ்ச்சி, 6:30 லீட்ஸ் ஹெடிங்லியில் நடைபெறும் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கிடையேயான ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026 நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். தொடர்ந்து நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பில் கேட்டு ரசிக்கலாம். 7:00 திரை இசை, 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார். 7:25 நம்மை சுற்றி, 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம், 7:32 உலவர் உலகம் நிகழ்ச்சி, லாபம் தரும் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் உரை வழங்குவோர் கோயில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் இணைப்பேராசிரியர் முனைவர் செல்வராணி அவர்கள், 8:25 குக்கு நேர்வு பாடல்கள்,

9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கியச்சாரல், நகையும் நயமும் இலக்கியத்தில் நகைச்சுவை, 10:15 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர்வு பாடல்கள், 10:00 நிகழ்கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: இனி நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குவோர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவோர் ஆழ்வார்குறிச்சி ஆயில் என் என்ற மாடசாமி அவர்கள், 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகரன் அவர்கள், 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தமிழை அமுதை உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள், தொடர்ந்து 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிரல் நிகழ்ச்சி பங்கேற்பவரை முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரையிசை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரைசை, 9:02 ஆனந்த பூங்காற்று, உறவுகளிடம் எதிர்பார்ப்பது சரியா தவறா, 10:02 மனம் விரும்புதே, முற்பகல் 11:02 மணித்திறனாடு ராணி லட்சுமி பாய், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10-12:50 சிநேகிதியே சமையல் அறையில் நேரத்தை மிச்சப்படுத்தும் சில வழிகள், 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தூய்மை பாரதம் திட்டம் கட்டம் 2, 1:10 நலம் தானா கொடுக்காய் புள்ளியில் கொட்டி கிடக்கும் பயன்கள், 1:55 காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் வினோதன் அவர்கள், 2:15 அன்பின் வரிகள், 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4:00 பொதுகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 2000 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதிய விசி ரகுராஜா, 7:30 ஆசை அஞ்சல், 8:50 குக்கு நேர்ப்பு பாடல்கள், 9:30 இலக்கிய சாரல், நீதிநெறி விளக்கம், குமரகுருபுர தரும் வாழ்வியல் பாடங்கள், 10:00 சுகமான ரகங்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Naresh Magu. Prime Minister Narendra Modi today addressed a crucial working session themed promoting balanced, inclusive and sustainable economic growth for the benefit of all at the ongoing G7 summit in Avion, France. Our correspondent covering the Prime Minister's visit has filed this report.
2: In his address at the session, the Prime Minister underscored the need for international financial institutions to develop mechanisms that impart economic resilience to developing countries. He also proposed connectivity projects linking Africa, Latin America, and the Pacific Island countries. He also suggested the creation of international mobilization partnership for accelerating connectivity and trade, in which G7 capital, India's talent, and Global South's ownership could be combined. During the session, Mr. Modi also highlighted that tangible growth leads to inclusion and well-being of the people. And spoke about India's growth story underpinned by Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas, Sabka Prayas. Ankit Kumar, Akashwani News, Avion, France.
1: The high-level session was attended by G7 member nations, partner countries and key representatives from the International Monetary Fund and the OECD. Mr. Modi also participated in a working lunch focused on ensuring safe, rapid and effective deployment of artificial intelligence. This meeting brought together G7 member countries, partner nations, and the CEOs of leading AI companies to discuss the future of digital innovation. Prime Minister Modi and German Chancellor Friedrich Merz exchanged views on regional and global developments, including the situation in West Asia and the Russia-Ukraine conflict. The two leaders also reviewed the progress in bilateral engagements and expressed satisfaction at the renewed momentum in the India-Germany strategic partnership, with the successful visit of Mr. Merz to India and the conclusion of the India-EU FTA negotiations earlier this year. Mr. Merz invited the Prime Minister for the 8th India-Germany intergovernmental consultations scheduled to be held later this year in Germany. Prime Minister Modi also held a meeting with President of the European Commission Ursula von der Leyen and President of the European Council Antonio Costa on the sidelines of the summit. Now all eyes are firmly set on the Prime Minister Mr. Modi's highly anticipated bilateral meeting with United States President Donald Trump, scheduled for this evening. Union Home Minister Amit Shah today reviewed the functioning of the National Cybercrime Helpline 1930 at a meeting in New Delhi and is

இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்திமாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்களே. மனிதனின் உள்ளத்தில் அன்பை வளர்ப்பதே எல்லா மதங்களின் அடிப்படை. அன்பு இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும், அமைதி இருக்கும் இடத்தில் இறைநிலை இருக்கும்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. கோபம் நம்மை பலவீனப்படுத்தும், பொறுமை நம்மை வலிமையாக்கும். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் மனதை இழக்காமல் நம்பிக்கையுடன் முன்னேறுவோம்.

நேர்களே, சரியாக 6:30 இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே லீட்ஸ் ஹெடிங்லேயில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியினுடைய நேரடி வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இடம்பெறும். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இடம்பெறும்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. பகை மனதை காயப்படுத்தும், மன்னிப்பு மனதை விடுவிக்கும். நம்மை புண்படுத்தியவர்களை கூட மன்னிக்க கற்றுக்கொள்வோம், அதுவே ஆன்மீக வளர்ச்சி.

இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நேரம் 7 மணி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதல் பாடல் ஒலிக்கிறது ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் திரையிசையோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ ஒலிக்க காத்திருக்கிறது.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 6:10. ஆகாஷவாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் பொதுமக்கள் தங்களது புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை வாட்ஸ்அப் செயலி மூலமாக தெரிவிக்க பிரத்யேக எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 9487771077 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மேகமலை, வெள்ளிமலை, பொம்மராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சிங்கவால் குரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், இது அப்பகுதியின் அடர்ந்த வனப்பரப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கம் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்த்துவதாகவும் வனத்துறையினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கம்பம் நகரிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பமெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்று ஏற்பாடாக குமுளி மலைச்சாலையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்த வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் மத்திய அரசின் பிரதம மந்திரி சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று வெற்றிலையில் இருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் பயனாளி செந்தில்வேல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.
2: என் பேர் செந்தில்வேல். நான் தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்தவர். மத்திய அரசின் பாரத பிரதமர் பிஎம்எஃப்இ ஸ்கீம் மூலமாக ஒரு 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தயாரிப்பு தொழில் ரெடி பண்ணியிருக்கோம், தயார் பண்ணோம். அந்த குளிர்பான தயாரிப்பில் பார்த்திங்கன்னா இயற்கையாக விளையக்கூடிய வெத்தலை மூலமாக ஒரு குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 5 லட்சம் எனக்கு மானியம் வரும் வந்திருக்கு. இது மூலமாக என்னோடய தொழில் மேம்பாட்டுக்கு இது ஒரு நல்ல வகையில்

0: எனக்கு உதவி பண்ணது. நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதாக இந்த மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு பல வகையில் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.
1: காமாட்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக தமிழக கேரள எல்லையோரங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குமுளி மலைப்பாதை மற்றும் போடிமெட்டு ஆகிய வழித்தடங்களில் மருத்துவ குழுவினர் முகாம் அமைத்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமும் அன்றைய தினம் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நதிநீர் பிரச்சினைகளில் தமிழகத்தின் உரிமையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்றும், வைகை அணை தூர்வாருவது குறித்து மத்திய அரசிடம் முறையாக அனுமதி பெற்று அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் ரூபாய் 6 கோடியே 25 லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். எந்த நிலையிலும் களத்தில் பயங்கரவாதிகளை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டுமே ஒரு இராணுவ வீரனின் எண்ணமாக இருக்கும் என்றும், நாட்டிற்காக இரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாகவும், குடியரசுத் தலைவரிடம் கீர்த்தி சக்கர விருது பெற்ற தேனியைச் சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு மீனாட்சி சுந்தரம் நெகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். முன்னதாக குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்று சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு முன்னாள் இராணுவத்தினர், ஊர் பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் என அனைவரும் திரண்டு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். கம்பத்தில் பட்டா பெயர் திருத்தத்திற்காக ரூபாய் 5000 லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் தன்னார்வலர்களாக பணியாற்ற விரும்பும் நபர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் முகவரிக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் வரும் 25ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. வீரபாண்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடைகள் வளர்ப்பு பயிற்சிக்கு வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி முதல்வர் திரு பொன்னுதுரை தெரிவித்துள்ளார்.
2: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் 2வது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சர்வதேச நிதி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவுவதற்கென தனி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளை இணைப்பதற்கான போக்குவரத்து கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அனைவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அனைத்து தரப்பு மக்களும் பெற வேண்டும் என்ற தலைப்பில் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் நட்பு நாடுகள், சர்வதேச செலாவணி நிதியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து

0: உள்ளது. உலக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. G7 உச்சி மாநாட்டை ஒட்டி ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிக் மெர்க்ஸை சந்தித்து பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெர்மன் பிரதமருடன் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம், பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜெர்மன் இடையிலான கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் தாம் விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்துக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு பதிலடியாக நமது ராணுவம் தீவிரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை, ஆபரேஷன் சிந்தூர், நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பது, உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2,400 கோடி ரூபாய் நிதியுதவியை வரும் வெள்ளிக்கிழமை புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்கவிருக்கிறார். வேலைவாய்ப்பை உருவாக்குவது, நிரந்தர வேலைவாய்ப்புகள், சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது போன்ற நோக்கங்களுடன் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. நாட்டில் இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறார்கள். பிரதமரின் வேலைவாய்ப்புடன் இணைந்த சலுகை திட்ட பயனாளிகளுக்கு 15,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. உற்பத்தி துறையில் பணியாற்றும் இளைஞர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கும் இதர துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலகிலேயே 6வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் அமெரிக்க தொழில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி பிரிவை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியா மின்னணு சாதன உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக கூறினார். உலகிலேயே 2வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 2 செமி கண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைத்து வருவதாக கூறிய அமைச்சர், இந்த ஆண்டு இறுதிக்குள் 4 தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ், டிஜிட்டல் கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவை தொடங்குவதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வழித்தடம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாத்வான் துறைமுகம் விரைவில் அமைக்கப்படும் என்று கூறிய திரு தேவேந்திர ஃபட்னவிஸ், உலகிலேயே மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இது திகழும் என்றும் கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பியாஸ் ரயில் நிலையம் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தெரிவித்துள்ளார். அம்ரித்சர் கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை

கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் குர்தாஸ்பூர் வழியாக இயக்கப்படும் என கூறினார். புனித நகரங்களான அம்ரித்சரையும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி கோவில் தலத்தையும் இந்த ரயில் இணைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு 5 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களின் நலனுக்காக இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அந்நாட்டு மக்களுக்கு மனிதநேய அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து உதவி அளிக்கும் என்றும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை பிக்கல் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனான அர்ஜுன் சிங்கும் 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக பீர் ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் ஒகசாவா ஜீவானை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயன்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 19-21, 21-15 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சனம் மீரை வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் 2வது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:25 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேரலினை கேட்கலாம். நம்மை சுற்றி நேர்களே, நம்மை சுற்றியில் திருநெல்வேலி, தூத்துக்குடி இரண்டு மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கான செய்தி. இரண்டு மாவட்டத்தை சார்ந்தவர்களும் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதிற்கு இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றக்கூடிய இளைஞர்களது பணியினை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 முதல் 35 வயது வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருது. இந்த விருது 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தோடு, பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அதன்படி 2026 ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வரக்கூடிய 15/8/2026 அன்று நடைபெறும் சுதந்திர தின விழாவில் வழங்கப்படும். இந்த விருது தொடர்பாக தகுதிகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 15 வயது முதல் 35 வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த April 1, 2025 முதல் 15 வயதுக்கு நிரம்பியராக இருத்தல் வேண்டும் மற்றும் March 31, 2026 அன்று 35 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். இது வந்து 15 வயது முதல் 35 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒரு தகுதியை நிர்ணயிச்சிருக்காங்க. கடந்த நிதியாண்டில், அதாவது 1/4/2025 முதல் 31/3/2026 வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டும்தான் கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விருதிற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் 5 வருடங்கள் தமிழகத்தில் அவங்க குடியிருந்தவராக இருக்கணும். விண்ணப்பதாரர்கள் சமுதாய நலனுக்காக தன்னார்வத்துடன் தொண்டாற்றியிருக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்த தொண்டு கண்டறியப்படக்கூடியதாகவும் அளவிட

ஏற்கக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். மத்திய, மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் பணியாற்றுபவர்கள் இந்த விருதிற்கு தகுதி பெறவர்கள். தகுதி பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க முடியாத அவங்க விண்ணப்பதாரர்களுக்கு உள்ளூர் மக்களிடமுள்ள செல்வாக்கு விருதுக்கான பரிசீலனையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூர் மக்களிடம் உள்ள செல்வாக்கை பொறுத்தும் இந்த விருதுக்கான முன்னுரிமை கிடைக்கும். இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். 6/6/2026 முதல் கடைசி நாள் 6/7/2026 அன்று மாலை 5:45 இந்த இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பங்களை தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளமான www.sdat.tn.gov.in இந்த இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுள்ளவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம்.

வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தால் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாதம் ஒரு முறை நடத்தப்படுது. இந்த மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது 19/6/2026 அன்னைக்கு காலையில் 10:30 அளவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அதாவது 474 குலவணிகர்புரம் திருவனந்தபுரம் சாலை பாளையங்கோட்டை திருநெல்வேலி இந்த முகவரியில் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வைத்து இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விருப்பம் இருக்கிறவங்க தங்களது கல்விச் சான்று மற்றும் இதர சான்றுகளுடன் பங்கேற்று பயனடையலாம். இந்த முகாமில் பணி நியமனம் பெறக்கூடிய பதிவுதாரர்களுடைய வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு ரத்து செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் கலந்து கொள்ள விரும்பும் வேலை நாடுநர்கள் மற்றும் பங்கேற்க விருப்பம் உள்ள தனியார் நிறுவனங்கள் www.tn.privatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக தங்களது விவரங்களை பதிவு செஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை பெறுறதுக்கும் முகாமில் கலந்து கொள்ளும் நிறுவனங்கள் குறித்து அறிந்து கொள்வதுக்கும் மக்கள் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய மாணவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதள முகவரியான www.tamilnadu.careerservice.tn.gov.in இந்த இணையதளத்தில் பதிவு செஞ்சு அனைத்து போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை இலவசமாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு உதவி இயக்குநரான மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்திலிருந்து தகவல் தந்திருக்காங்க.

0: நேரம் 7:30 நேர்களை நீ கேட்கலாம்.
1: உலகம் இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் லாபம் தரும் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் உரையினை கேட்கலாம். வழங்குபவர் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் செல்வராணி அவர்கள்.
1: தற்போது தமிழகத்துல விவசாயம் செய்யப்பட்டு வரும் சுமார் 5.58 மில்லியன் ஹெக்டேர் நிலத்துல பாதிக்கும் மேற்பட்ட நிலங்கள் வந்து மானாவாரி நிலங்களாகவே இருக்கு, இல்லைன்னா தரிசு நிலங்களாக இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா குறைந்த அளவு நீர் வளம் இருக்கு. கிடைக்கக்கூடிய நீர் வளத்தை கொண்டு போதிய அளவு பயிர் சாகுபடியோ இல்ல வேற ஆடு வளர்ப்போ அதுக்கெல்லாம் வந்து பற்றாக்குறையாக உள்ள காரணத்தினால அதிக அளவு மானாவாரி நிலங்கள்ல வந்து சாகுபடிகள் வந்து இருப்பதில்லை. இது இல்லாம மானாவாரி விவசாயிகள் அனைவரும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாயிறாங்க. வருடம் முழுவதும் அவங்களால வந்து போதிய அளவு வருமானம் ஈட்ட இயலாத காரணத்தினால இதை மாற்றி அமைப்பதற்கு தான் பல்வேறு பண்ணைய திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசும் மாநில அரசும் இப்பொழுது விவசாயிகள் டே கொண்டு வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலுமே வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய திட்டங்கள் பல வச்சிருக்காங்க. குறிப்பா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா ஒரு பண்ணை தொழில மட்டுமே

விவசாயம் பண்ணாம ஒன்றுக்கு மேற்பட்ட உபதொழில்களை கலந்து பண்றது தான் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிறோம். இதோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்ணைத்தொழிலோட கழிவுப்பொருள் வந்து மற்றொரு பண்ணைத்தொழிலுக்கு இடுபொருளாக இருக்கும். அதனால வந்து நம்ம இடுபொருளுக்காக வெளியிலேருந்து வாங்கக்கூடிய செலவு வந்து மிச்சமாகுது. இப்போ விவசாயிகளுக்கு வந்து அவங்க பண்ணையிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு அவங்களுக்கு போதிய அளவு விவசாயத்தை அவங்க மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு வருடம் முழுவதுமே போதிய அளவு வருமானமும் அவங்க ஃபார்மில் உள்ள எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த மானாவாரி சாகுபடியில் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளாடு, செம்மறியாடு, அப்புறம் வந்து கோழிகளும் கொஞ்சம் வளர்க்கலாம். இந்த கால்நடை வளர்ப்பு வந்து முதன்மையாக இருக்கும். ஏன்னா மானாவாரி சாகுபடியில் வந்து கிடைக்கக்கூடிய வளங்களை கொண்டு கால்நடை வளர்ப்பு வந்து முக்கியத்துவம் பெறும். குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ கோவில்பட்டி அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாடு, கொடியாடு போன்ற ஆடுகள் வந்து அதிக அளவில் வந்து வளர்க்கப்படுது. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு அவங்க வந்து பண்ணை சாகுபடிக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ முதல்ல வந்து தானிய பயிர்களோட ஆடு வளர்ப்பு, அந்த பண்ணைய திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்னா, தீவன மரங்களோட ஆடுகளையும் சேர்த்து வளர்க்கறதுனால ஆடுகளுக்கு தேவையான தீவன பயிர்கள் வந்து நம்ம பண்ணையிலே ஈஸியாக ஆடுகளுக்கு கிடச்சிக்கிடும். குறிப்பாக சொல்லணும்னா, செம்மறி ஆடு, வெள்ளாடு, எருவமாடு போன்ற அனிமல்ஸ் நம்ம வளர்க்கும்போது நம்மளுக்கு வந்து மானாவாரி சாகுபடியில் அதிக அளவு லாபத்தை ஈட்ட முடியும். இப்போ நம்ம மானாவாரி நிலங்களில் ஆடு மாடெலாம் வளர்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆடு மாடெலாம் வளர்க்கும்போது அதுக்கு தேவையான தீவன பயிர்களையும் நம்ம பண்ணையில் வளர்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சூபாபுல், கிளைரிசெடியா, கொடுக்காப்புளி, வேம்பு, வாகை, அகத்தி, சித்தகத்தி, பூவரசு, கல்யாண முருங்கை போன்ற செடி கொடிகள் மரங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணையிலே வளர்த்துக்கணும். திட்டமிட்டு நட்டு வளர்க்கணும். ஏன்னா மழை சமயங்களில் கிடைக்கக்கூடிய மழை நீரை வைத்து இந்த பயிர்களை வந்து நன்றாக வளர்க்க முடியும். மேற்கொண்டு வந்து மானாவாரி நிலங்களில் சாகுபடியை செய்யும் அனைத்து விவசாயிகளுமே குறிப்பாக ஒரு குளம் வைத்திருத்தல் ரொம்ப நல்லது. குளம் இருக்கும்போது நம்மளுக்கு தண்ணி பற்றாக்குறை காலங்களில் வந்து அந்த பயிர்களுக்கு போதிய அளவு நீரை பாய்ச்சதுக்கு முடியும். இந்த மாதிரி நம்ம மரங்களையும் சரி புரத பயிர்களையும் சேர்த்து தேர்ந்தெடுத்து வளர்க்கும்போது ஆடுகளுக்கு தேவையான புரதமும் கிடைக்கும், தானியமும் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கறவை மாடுலேருந்து போதிய அளவு பால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. இதனால் வந்து அதிக அளவு வருமானமும் கிடைக்கும். எப்பவுமே வந்து ஆடு மாடு வளர்க்குறவங்க வந்து பொதுவாக தீவனங்கள்னு கடையிலேருந்து வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அதுக்குரிய ஆகிற செலவை பண்ணையிலே அதற்கு தேவையான பயிர்களை வளர்த்து நம்ம வந்து தீவன செலவை குறைத்து பால் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தலாம். இப்போ வந்து நம்ம தீவன பயிர்களை பற்றி பார்த்தோம். இது இல்லாமல் தானிய உற்பத்திக்காக நம்ம பயிர் செய்யக்கூடிய பயிர்களான சோளம், கம்பு, இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு தடவை மட்டுமே அந்த மழை பெறக்கூடிய சீசனில் மட்டுமே வந்து நம்ம சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். மற்ற சமயங்களில் பார்த்திங்கன்னா அந்த நிலம் வந்து தரிசு நிலமாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் பயிர்கள் வந்து இல்லாதபடிக்கு இருக்கும். ஏன்னா தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால. இதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, மண்ணோட மேற்பரப்பில் உள்ள மண்கள் வந்து சத்து மண்கள் எல்லாம் வேஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் முயல் மசால், வேலி மசால் போன்ற கால்நடைகளுக்கு தேவையான தீவன பயிர்களை வந்து அந்த நிலங்களில் தூவி விட்டிங்கன்னா அந்த மண்ணின் மேற்பரப்பு பாதுகாக்கப்படுவதோடு மண்ணில் உள்ள ஈரப்பதமும் நம்மளுக்கு கொஞ்சம் பாதுகாக்கப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நேரடியான சூரிய ஒளி செடிகளுக்கு கிடைக்கிறதுனால இந்த செடிகள் வந்து நல்ல வளர்ந்து வரதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம மானாவாரி நிலங்களில் தீவன பயிர்கள் என்ன பண்ணலாம், தானிய பயிர்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம். மாணவர் நிலங்களில் குறிப்பாக மரப்பயிர்கள் வளர்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மரப்பயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மரப்பயிர்கள் வந்து தீவன பயிராகவும் இருக்கலாம், மர வேலைப்பாட்டுக்கான மரங்களாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி பயிர்களை வளர்க்கும்போது அந்த மானாவாரி சாகுபடியில் கிடைக்கிற நிலப்பரப்பில் மரங்களை வந்து வரப்பு பயிராக கூட போடலாம், இல்லைனா வந்து ஊடு பயிர்களாக கூட வச்சுக்கலாம். அதுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் வந்து தானிய பயிர்கள் ஏதாவது சாகுபடி செஞ்சு கொண்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வேர் வளர்ச்சி உள்ள மரங்கள் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த மண் அரிமானத்தை சுத்தமாக தடுத்துரும். குறிப்பாக சொல்லணும்னா அந்த வெட்டி வேர் அந்த மாதிரி வேர் வந்து மண்ணோட கலந்து நல்ல மண்ணை வந்து மண் அரிமானத்துக்கு உட்படாதபடிக்கு பாதுகாத்து வரக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரி வந்து நம்ம வளர்க்குறது நம்ம மண்ணோட தன்மையை வளப்படுத்தும். அதே மாதிரி மானாவாரியில் குறிப்பாக நம்ம வளர்க்கக்கூடிய பழ மரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போட்டா மரம் வந்து நல்ல பலனை தரும். அப்புறம் அதே மாதிரி கொய்யா ரகங்கள் வந்து மானாவாரி நிலத்திற்கு ஏற்ற கொய்யா ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி புல்லு வகை பயிர்கள், அதாவது இந்த பழப்பயிர்களுக்கு ஊடையே போடக்கூடிய புல்லு வகை பயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழுக்கட்டு புல், சூபாபுல், கிளைரிசெடியா இந்த மாதிரி புல் வகைகளையும் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஊடு பயிராக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, புரத சத்து

அதிகமாக ஆடு மாடுகளுக்கு கிடைக்கும். இப்படி பசும் தீவனத்தை வந்து ஆடு மாடுகளுக்கு கொடுக்கும்போது குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நாளொன்றுக்கு 53 to 44 grams உடல் வளர்ச்சியை வந்து அதிக அளவில் நம்மளால் பெற முடியும். இது இல்லாமல் கினியா புல் இதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாவுக்கும் சப்போட்டாவுக்கும் இடையே ஊடு பயிராக வந்து நம்ம பயிரிடும்போது ஹெக்டேருக்கு வந்து 48 tons பசும்புல் கிடைக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து தீவனத்திற்கான ஏற்படும் தட்டுப்பாட்டை வந்து குறைக்கலாம். ஏன்னா குறிப்பாக மானாவாரின்னு நம்ம சொன்னாலே நம்மளுக்கு வந்து மழையை நம்பி தான் அவங்களோட விவசாயம் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் ஆடு மாடுகளுக்கு ஏற்ற தீவன பயிர்கள் உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும். இதை தவிர்ப்பதற்கு அதிகளவு நம்மளுக்கு புற்கள் கிடைக்கும்போது அதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அப்புறம் வந்து புற்கள்லேயே வந்து ஊறுகாய்ப்புலாம் மாற்றி அதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சோன்னா நம்ம வருடம் முழுவதும் எந்த ஒரு தீவன பற்றாக்குறையும் இல்லாமல் ஆடு மாடுகளுக்கு தீவனத்தை கொடுக்கலாம். மானாவாரியில் மாமரம் வளர்க்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காரமணியை இணைச்சி போட்டோம்னா ஹெக்டேருக்கு வந்து 170 kilos புரதச்சத்து கொண்ட 3.25 tons காராமணி வந்து தீவன பயிராக நம்மளுக்கு கிடைக்கும். இதன் மூலம் வந்து நம்மளுக்கு 10 to 12 செம்மறி ஆடுகளை வந்து வருஷம் ஃபுல்லாக எந்த ஒரு தீவன தட்டுப்பாடும் இன்றி நல்லா பராமரிக்கலாம். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா வேம்பு. வேப்ப மரம் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் நன்றாக வளரக்கூடிய ஒரு மரம், குறிப்பாக மானாவாரிக்கு ஏற்ற ஒரு மரம். மானாவாரியில் வந்து வேம்போட இணைச்சி செம்மறி ஆடையும் வளர்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மானாவாரி நிலத்தில் 5 meters இடைவெளியில் நடப்பட்ட வேம்பு மரங்களுக்கு இடையே தீவன பயிர்களை சாகுபடி செய்கிறதுனால ஹெக்டேருக்கு 4.2 tons இப்போ சோளம்னா சோளத்தட்டையாக கிடைக்கும். சோளத்தட்டை வந்து 150 grams நாளொன்றுக்கு 150 grams கலப்பு தீவனத்தோட கலந்து வேப்ப இலைகளையோட கலந்து ஆடு மாடுகளுக்கு கொடுக்கும்போது ஆடு மாடுகளுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 45 grams உடல் எடையும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கிளைரிசிடியா இலைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தூங்கு மூஞ்சி மரம் கூட சொல்லுவோம். இதை வந்து உயிர் வேலியாகவும் பயன்படுத்தலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான மானாவாரி நிலங்கள்லையும் நம்மளுக்கு வந்து வேலிகள் அந்த மாதிரி அமைப்பு இருக்காது. இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உயிர் வேலியாக இந்த கிளைரிசிடியா மரங்களை வந்து வரப்போகிறோமா நட்டு விட்டீங்கன்னு வைங்களேன், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இலைத்தலைகளை வந்து ஆடு மாடு வந்து தீவனமாக சாப்பிட்டுக்கும். அதே சமயம் நம்ம வயலுக்கு வந்து ஒரு உயிர் வேலியாகவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைரிசிடியாவால் இதிலிருந்து கிடைக்கிற இலை தழைகளை வந்து தீவனமாக மட்டுமல்லாமல் நம்ம செடிகளுக்கு போடும்போது நல்ல ஒரு பசுந்தலை உரமாக பயன்படும். குறிப்பாக பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பசுந்தாள் உரம்ங்கிறது நம்ம அந்த வயல்லையே பயிரை விளைய வச்சு அதை வந்து ஒரு 40 நாளில் வயலை மடக்கி உழுது வயலோட மண்ணின் தரத்தை உயர்த்துவோம். அதுக்கு உதாரணமாக வந்து சனப்பை தக்க புண்டு அதெல்லாம் சொல்கிறோம். இந்த பசுந்தலைங்கும் போது நம்ம கிளைரிசிடியா, வேம்பு, பூவரசு இதெல்லாம் வந்து பசுந்தலை பயிர்களாகும். மேலும் பழப்பயிர்களை பொறுத்த வரையில் மானாவாரியில் கொய்யா, மாதுளை, சப்போட்டா இதெல்லாம் வந்து அதிக அளவில் வளர்க்கலாம். தண்ணி பற்றாக்குறை வருமே, எப்படி வந்து இது பழம் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி கூட வரலாம். ஆனால் மானாவாரி நிலங்களில் குறிப்பாக வந்து சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தணும்னு வைங்களேன், நம்மளுக்கு எல்லா பயிர்களுக்கும் இருக்கிற தண்ணியை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வருஷத்தில் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதங்களில் தான் வந்து அதிக அளவு மழை கிடைக்க போகுது இல்லையா. அந்த மழையை வந்து நல்ல முறையில் ஒரு பண்ணைக்குட்டைகளில் சேகரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணியை சொட்டு நீர் பாசனமாக வழங்கும் போது நம்மளுக்கு வருடம் முழுவதும் நம்ம வயலை வந்து நல்ல பசுமையாக வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.

இணைய திட்டம்னு பார்த்தீங்கன்னா மண்புழு வளர்ப்பு, வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது பண்ணையில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு கழிவுகளை வந்து பாதி அளவு மட்க வைத்து அதிலிருந்து சாணம் கலந்து நம்ம மண்புழு மூலமாக மண்புழு உரம் உற்பத்தி செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலைவாய்ப்புக்கும் உகந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு மண்புழு பாக்கெட்டில் நீங்கள் ஒரு கிலோ வாங்கினீங்கனாலே 25 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஏன்னா கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து மக்கள் எல்லாருமே வீட்டுக்கு தேவையான காய்களை உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாக வந்து சமையல் பண்ணோம். ஏன்னா அதுதான் வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா வெளியிலேருந்து வாங்குறது எல்லாமே வந்து அதிக அளவு மருந்து அடிச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் மாடித்தோட்டம் நிறைய வீட்டில் வச்சுருக்காங்க, ரூஃப் கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து வீட்டுக்கு தேவையான கீரை வகைகள் காய்கறிகள் எல்லாமே பயிரிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மேலே கொண்டு ஒரு உரத்தை போடணும்னா ஈஸியான ஒரே ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த மண்புழு உரம் தான். அவங்க வீட்லேயே வந்து அழகாக பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சில்பாலின்னு ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கில் வந்து பண்ணை கழிவுகளும் சரி வீட்டில் உள்ள கழிவுகளும் போட்டு கொஞ்சம் சாணி உரம் கலந்து கொஞ்சம் மக்க வைத்து அதில் வந்து மண்புழுக்களை விட்டீங்கன்னு வைங்களேன், இந்த மண்புழுக்கள் அந்த கழிவுகளை வந்து உணவாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உரத்தை வந்து தரப்போகுது. இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாளுக்குள்ளே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 45 நாளில் அதிக அளவு வீட்டுக்கு தேவையான மண்புழு உரம் கிடைக்கும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ரோஸ் செடியெலாம் வச்சுருக்கோங்க, ரோஸ் கருவேப்பிலை அந்த மாதிரி செடிகளுக்கு கூட இந்த மண்புழு உரங்கள் வந்து அதிக அளவு பயனை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா கழிவெல்லாம் எப்படி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு நேரத்தில் இந்த மாதிரி கழிவுகளை வந்து பயனுள்ள உரமாக மாற்றிக்கலாம். இது இல்லாமல் அந்த மண்புழு உர பையிலிருந்து கிடைக்கக்கூடிய வடிநீர் இருக்கும்ல, அதை வந்து இந்த மண்புழு மூலமாக கிடைக்கக்கூடிய நீரும் அந்த சாணியோட கலந்து உங்களுக்கு வெர்மி வாஷாக கிடைக்கும். இது வந்து அதிக அளவு சத்துக்கள் நிறைந்தது. இது கூட தண்ணி கலந்து நம்ம பயன்படுத்தும் போது அனைத்து செடிகளுக்கும் வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே அது மூலமாக கிடைச்சிரும். எல்லாத்தையும் விட குறிப்பாக சொல்லணும்னா இது எல்லாம் வந்து ஆர்கானிக்காகவே இருக்கும், அங்கக உரங்களாகவே இருக்கும். நம்ம தேவையில்லாமல் ரசாயன உரங்களுக்கு போக வேண்டாம். ஆடு மாடு வளர்க்குறதோட மட்டும் இல்லாமல் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாண உரங்களை கொண்டு நம்ம மண்புழு உரமும் தயாரிச்சுக்கலாம். அடுத்து ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோலா வளர்ப்பு. அசோலா வளர்ப்பு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அசோலா வந்து சிறந்த புரதம் வந்து இதில் ஒரு 25% வரைக்கும் புரதம் இருக்குது. ஈவன் நம்ம அசோலா வடை அந்த மாதிரி கூட நம்ம வெளியில் பார்க்கலாம். ஏன்னா விலங்குகளும் எடுத்துக்கலாம், மனுஷங்களுமே எடுத்துக்கலாம். அது இல்லாமல் கோழி மீனுக்கு வந்து நல்ல ஒரு தீவனமாக இருக்கும் அந்த அசோலா. எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோலா வளர்க்குறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் இட வசதியெலாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு நிழலான ஒரு இடம் இருந்தால் போதும். அது வந்து சாதாரண சிமெண்ட் ரிங்க்லேயே வளர்த்துக்கலாம். 2 மீட்டர் நீளம் அந்த மாதிரி ஒரு சிமெண்ட் ரிங்கை எடுத்துட்டு ஒரு 3 ரிங் எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள கோழிகளுக்கும் மீன் அது எல்லாத்துக்கும் தீவனமாக போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த வயலில் உள்ள மண், ஒரு ஜான் அளவுக்கு ஒரு மண்ணை இங்கே நிரப்பிட்டு அதில் வந்து அந்த அசோலா என்கிற பெரணி வகை தாவரத்தை வந்து அதில் விட்டிங்கன்னு வைங்களேன், அது வளர்றதுக்கு வந்து அந்த மண்ணில் உள்ள சத்து போதுமானது. கொஞ்சம் ஸ்பீடாக வளரணும் அப்படின்னா ஒரு சின்ன தொட்டிக்கு ஒரு 50 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டும் கலந்து போடும்போது ஈஸியாக அந்த அசோலா வந்து வளர்ந்துடும். கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ மொதல் வாரத்தில் விட்டீங்கன்னா ஒரு 2-3 வாரத்தில் அந்த தொட்டி ஃபுல்லாகவே அசோலாவால் நிரம்பி காணப்படும். நீங்கள் அதிலிருந்து எடுத்துட்டு கொஞ்சம் கோழிக்கு தீவனமாக போட்டுக்கலாம். கோழியெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோழி தீவனம் வந்து 50 கிலோ மூடெல்லாம் வந்து 2500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம எப்பவுமே வந்து கோழிக்கு அந்த அளவு செலவு பண்ணி தீவனங்கள்லாம் வாங்கி போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அசோலா உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்கும்போது அதிக அளவு புரதம் சேர்றதுனால நல்ல முட்டை இடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அசோலா வந்து ஈஸியாக வளர்த்துக்கலாம். இந்த அசோலா மூலமாக நம்ம ஒருங்கிணைந்த பணத்தில் இதை ஒரு யூனிட்டாக வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணுன்னா தேன் பெட்டியை வந்து அங்கங்கே வச்சு நம்ம தேன் பெட்டி வளர்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான தேனையும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் நம்ம பண்ணையில் வந்து நல்ல ஒரு மகரந்த சேர்க்கைக்கும் அது வந்து தூண்டுகோலாக அமையும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நம்ம மானாவாரியில் வந்து சூரியகாந்தி அப்புறம் வந்து எள்ளு பயிர் அந்த மாதிரி போடும்போது அதிலிருந்து வர அந்த பூக்கள் அதிகமாக உள்ள பயிர்களை இந்த தேன் வந்து தேனீக்களை எடுத்து சேமித்து வைக்கும். ஸோ நம்மளுக்கும் தேவையான அளவு தேனை வந்து அப்பப்போ எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து மகரந்த சேர்க்கை நல்லா இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு அதோட எக்கனாமிக் பார்ட்டு டெவலப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து மானாவாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். மானாவாரி சரி கார்டன் ரன் கண்டிஷன்லையும் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதே இது நல்ல ஒரு நன்சை நிலம்னு வச்சுக்கோம், நெல் விளைவிக்கக்கூடிய ஒரு நிலமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம நெல் போடுவோம். நெல்லுலேருந்து கிடைக்கக்கூடிய வைக்கோலை வந்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்குறோம்.

0: அது இல்லாமல் மீதமான இந்த வைக்கோலை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா காளான் வளர்ப்புக்கு பயன்படுத்திக்கலாம். காளான் வளர்ப்பு பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த சீதோஷ்ண நிலை கொஞ்சம் கூல் கண்டிஷனில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன குடில் மாதிரி போட்டு இல்லைன்னா அதுலேயே வந்து நம்ம ஒரு சாக்குகளை ஈரப்படுத்தி ஒரு கூலான கண்டிஷனை உண்டு பண்ணிட்டு நம்மளுக்கு நம்ம பண்ணையிலிருந்து கிடைக்கக்கூடிய வைக்கோலை வைத்து அழகாக காளான் உற்பத்தி பண்ணும்போது காளானும் அதிக புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருளாகும். இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கால் கிலோவே வந்து 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க மார்க்கெட்டில். ஸோ நம்மளுக்கு தேவையானதை வீட்லேயே உற்பத்தி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து மார்க்கெட்டில் கொண்டு கொடுத்தோம் நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். இப்போ நம்ம ஆடு மாடெல்லாம் அதிக அளவில் வச்சிருக்கிறதுனால அதிலிருந்து கொடுக்கக்கூடிய சாணங்கள் மூலமாக வந்து பயோகேஸை வந்து நம்ம பண்ணையிலேயே வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு எளிதான ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த ஆடு மாடிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு ஒரு பயோகேஸ் பிளான்ட் ஒன்று நம்ம வச்சுட்டோன்னு வைங்களேன் நம்ம பண்ணையில், அதிலிருந்து நம்மளுக்கு தேவையான எரிபொருட்களையும் வந்து அதிக அளவில் பெற்றுக்கலாம். இதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நன்சி நிலத்தில் வந்து நம்ம நெல் உற்பத்தி பண்ணக்கூடிய நிலங்கள்லேயே வந்து ஃபிஷ் கல்ச்சர் அப்படிங்கிற மீன் வளர்ப்பும் அதிக அளவில் பண்ணலாம். மீன் வளர்ப்பு பண்ணும்போது நன்சி நிலங்களுக்கு ஏற்ற பண்ணை குட்டையில் வளரக்கூடிய மீன்களை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து வளர்க்கணும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா அந்த ரோகு மிருகால் அந்த மாதிரி இனங்களை வந்து நம்ம வளர்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெயிட் கெயின் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அதிக அளவில் விற்க முடியும், லாபமும் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் மீன் தொட்டி கட்டி வளர்க்கும்போது அது மேலே வந்து ஒரு கூண்டு வச்சு அதில் கோழியும் வளர்க்கலாம். அப்படி பண்ணும்போது இந்த அமைப்பினால் கோழியிலேருந்து கிடைக்கக்கூடிய எச்சங்களை வந்து இந்த மீன்கள் எல்லாம் உணவாக எடுத்துக்கும். ஸோ மீனுக்கு தேவையான உணவும் கிடைச்சிரும், நம்மளுக்கு கோழியிலேருந்து முட்டையும் கிடைச்சிரும். இதிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவு தண்ணீரை வயலுக்கு நம்ம நீர்ப்பாசனமாக விடும்போது நம்மளுக்கு வயலோட மண்ணின் தன்மையும் உர அளவும் அதிகரிக்கப்பட்டு நம்மளுக்கு ஒரு வளமான மண்ணு கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நம்மளுக்கு வரக்கூடிய நெற்பயிர் உற்பத்தி வந்து ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் பல்வேறு விதமான பண்ணைய முறைகளை ஆடு வளர்க்குறதுலேருந்து கோழி வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, அப்புறம் பயிர் உற்பத்தி, அப்புறம் தீவன பயிர்கள் உற்பத்தி, அப்புறம் பழப்பயிர்கள் உற்பத்தி, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அறிந்து நம்மளுடைய காலநிலைக்கு அறிந்து நம்மளுடைய மண்ணின் தன்மை அறிந்து நம்ம வளர்க்கும் போது விவசாயிக்கு வருடம் முழுவதும் எந்த ஒரு வருமான குறைபாடுமின்றி வேலை வாய்ப்போட அவரோட வாழ்க்கை முறை வந்து நன்றாக இருக்கும்.
1: நேயர்கள், இதுவரை லாபம் தரும் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் செல்வராணி அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். நேர்களை இனி கேட்கலாம் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இன்று பிரான்சில் பேச்சு நடத்தினார். மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதைவிட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தாவேக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின்போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அதில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தாவேக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தாவேக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர்

ருக்மணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்பல்லாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 27.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்களின் அரங்கேற்றமாய் காற்றலைகளில் கவிப்பாட காத்திருக்கிறது குக்கு நேர்வு பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். குறுஞ்செய்தி அனுப்பலாம் அல்லது குரல் பதிவு அனுப்பலாம். அதற்கான எண்கள் 9443363794 9443363794. இந்த எண்ணுக்கு நீங்கள் குறுஞ்செய்தியோ குரல் பதிவோ அனுப்பலாம். நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மற்றும் மத்திய அலை 1197 KHz ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர்களுடைய ஆசை பாடல்கள் காற்றலைகளில் உலா வரும் நேரமாய் குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கான விருப்பம் யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, திருப்பூர்ல இருந்து பிரபு தேவி. இவங்களுக்காக பாடல் வருது தைப்பொங்கல் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சிவலிங்கபுரத்திலிருந்து கீதா. அவங்களுக்காக பாடல் வருது இதோ, நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நேர்ப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருந்து மேலப்பாண்டவர் மங்கலம் தங்கலக்ஷ்மி பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன திரைப்படத்திலேருந்து அப்படின்னா, ஐ லவ் இந்தியா திரைப்படத்திலேருந்து.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நேர்ப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9443364794 இந்த எண்களுக்கு நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பலாம். வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அனுப்பக்கூடிய குறுஞ்செய்திக்கான பாடல் காற்றலைகளில் தவிழ்ந்து வரும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன் அவருடைய விருப்பத்தில் பாடல் இதோ, மனைவி ஒரு மந்திரி திரைப்படத்திலிருந்து.
1: வேணுமா நீ பேசு

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது குக்கு நீர்ப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவித்து காத்திருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் எம்மாப்பூண்டி முத்துக்குமார் கீர்த்திகா முகிலன் இவங்களுக்காக பாடல் வருது சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் வெள்ளியங்காடு கீர்த்தி, மகேஸ்வரி, ஹரிஷ் இவங்க விரும்பக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்லுக்குள் ஈரம் பாடல். இதோ காற்றலைகளில்

இசையின் இன்ப ரீங்காரம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சாத்தான் குளத்திலிருந்து வைதேகி, அவங்களுக்காக பாடல் தோ காற்றலைகளில் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து.

கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, படுக்கையன் கல்லறையில் இவன் பைத்திய

நேரம் 8:46 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கேன் நேர்களே. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் திருப்பூர் மாவட்டம் காவேரிப்பாளையம் அம்பிகா, அவங்களுக்காக பாடல் இதோ கற்றலைகளில் கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில் கூலிக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: Railways approves multiple projects worth over 1,200 crore rupees to improve connectivity and safety. IMD forecasts heavy to very heavy rainfall over parts of northeast India and sub-Himalayan West Bengal tomorrow. And in men's cricket, Afghanistan chased target of 403 runs set by India in second ODI of three-match series in Lucknow. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் இந்த பழமையான இந்திய கலையின் பலன்களை பெறுவதற்கு பலரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். உடல் சார்ந்த ஆசனங்கள் பெரும்பாலும் முக்கியத்துவம் பெற்றாலும் யோகாவின் அடிப்படை நோக்கம் உடலையும் மனசையும் இணைக்கிறது தான். யோக கலை குறித்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்சினர் பி கே ஜான்சிராணி அவர்கள். வணக்கம் மேம்.
4: வணக்கம் மேம்.
3: பிரம்மா குமாரிகள் இயக்கம் பல ஆண்டுகளாக யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் யோக கலைகள் குறிப்பாக ராஜயோகா குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
4: பிரம்மா குமாரிகள் இயக்கமானது 1936 ஆரம்பிக்கப்பட்டு 90 வருடங்களாக இது நடந்துட்டுருக்கு. இந்த 90 வருஷத்தில் வந்து நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதே யோகா தான். ஆனால் நம்ம சொல்லித்தர யோகா வந்து ராஜயோகா அப்படின்னு சொல்கிறோம். கடந்த 90 வருடங்களாக 147 நாடுகளில் 6,500 மேற்பட்ட கிளை நிலையங்கள் மூலமாக நம்ம வந்து உலகம் முழுவதும் இந்த இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 25 லட்சம் ஃபேமிலிஸ் இதனுடைய லாபத்தை ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலியில் ஒருத்தவங்க மெடிடேஷன் பண்ணால் கூட அந்த ஃபேமிலிக்கே அதனுடைய பெனிஃபிட் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி 25 லாக்ஸ் ஃபேமிலிஸ் இதனுடைய பெனிஃபிட் வந்து எடுத்துக்கிறாங்க.
3: ஓகே மேம், யோக கலைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் பிரம்மா குமாரிகளின் பங்கு என்னன்றதை பற்றி சொன்னீங்க. அடுத்து என் கேள்வி என்னென்னா, இப்போல்லாம் நிறைய பேர் மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இதுக்கு ராஜயோகாவில் தீர்வு காண முடியுமா?
4: இந்த ராஜயோகா மெடிடேஷன் பண்ணுறதுனால முக்கியமாக மனதிற்காக வந்து மனதிற்குடைய அந்த மன உளைச்சல், மன அழுத்தம் இதிலிருந்து அவங்களால வெளியே வர முடியுது. மன ஆரோக்கியம் கிடைக்குது, மன அமைதி, மன மகிழ்ச்சி கிடைக்குது. எப்போ வந்து மனசு ஆரோக்கியமாக இருக்கோ அப்போ உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்களில் 4 பேரில் ஒருத்தவங்க மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம வந்து தியான பயிற்சி வந்து சொல்லித்தரோம். இது வந்து எல்லாருமே, இது யூனிவர்சல் மெடிடேஷன். ஆக்சுவலாக சொல்லும்போது எல்லாருமே பண்ணலாம். எல்லா ரிலீஜியன், எல்லா காஸ்ட், எல்லா லாங்குவேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இயக்கமே அப்படி தான். இப்போ இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, உலகத்தில் அமைதி கொண்டுட்டு வரணும். உலகம் வந்து எப்போ அமைதியாகும் அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனம் அமைதி அடையும் பொழுது உலகத்தில் அமைதி வரும். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு அம்பு போட்டால் அது அப்படியே நாளாக பிரியும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்குது. இது வந்து நாளாக பிரியுது, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம். அப்போ இது வந்து பாசிட்டிவ் தாட்டு வரும் மனசில், நெகட்டிவ் தாட்டு வரலாம், எந்த மாதிரியான தாட்டு வரலாம். ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது, வைப்ரேட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு எனர்ஜி வந்து நம்மளோட மைண்டையே தாக்குது. நாம் நினைக்கிற தாட்ஸு, நம்ம மனசில் உருவாகிற எண்ணங்கள், அது நம்ம மனசையே தாக்குது. ஃபீலிங்ஸில் வரும். அது பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்டை நினச்சா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அது நம்மளுடைய மைண்டு தாக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்மளுடைய உடலில் அதனுடைய இம்பேக்ட் இருக்குது. தோடு வந்து நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளை ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோம், ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஆனால் நினைக்காம பேச முடியுமா, பார்க்க முடியுமா? நம்மளுடைய தாட் எப்படியோ அப்படி தான் நம்மளுடைய பார்வை இருக்குது, வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது. என்ன நினைக்கிறோமோ அது தானே நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ நம்ம ஃபேமிலியில் அதனுடைய பாதிப்பு ஏற்படுது. நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா

0: நம்மளோட ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சுமூகமான ஒரு நல்லிணக்கம் ஏற்படுது. அதுவே நெகட்டிவ் தாட்டு வந்தால் நம்மளுடைய வார்த்தைகள் கோபமாக துக்கம் கொடுக்கக்கூடியதா அந்த மாதிரி வெளிப்பட்டால் அப்போ வீட்டில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே பேசிக்கான விஷயம் எண்ணங்கள் தான். ஃபோர்த்து வந்து நம்ம வைப்ரேஷன் வந்து வாயு மண்டலத்தில் பாதிக்குது. அப்போ இந்த நாலு விதமான விஷயத்துக்கும் ஆதாரம் நம்மளுடைய எண்ணங்கள். இன்றைய சமுதாயத்தில் உலகத்தில் என்ன நடக்குது, எல்லாமே இப்போது ஃபோன் இருக்குது, ஃபோனில் எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது, உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என் கையில் என்ன இருக்குது, எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் யார், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராஜயோகா மெடிடேஷன் அப்படின்னா கனெக்ஷன். அப்போ நம்மளுடைய கனெக்ஷன் வந்து உடலோடு இருக்குது, ரிலேஷன்ஸோடு இருக்குது, சமுதாயத்தோடு இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள், ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த பீயிங் அப்படின்றது உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ்க்காக தான் இன்றைக்கி யோகாசனம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, எதுக்காக பிராணாயமம் பண்ணுறது, சுவாசம் பண்ண பண்ண உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், இப்போ லங்ஸு, ஹார்ட்டு, உள்ளே அதெல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடல் ஃபுல்லாகவே ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் மெடிடேஷன் அப்படிங்கிறது மன ஆரோக்கியம். ஏன்னா இந்த ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசு டிஸ்டர்ப் ஆனால் உடல் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் மெயின் வந்து மன ஆரோக்கியம் தான் வேணும்.
1: நிச்சயமாக மேம், தன்னைத்தானே உணர்வது, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எவ்வளவு முக்கியம்னு சொன்னீங்க. நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் மனசில் இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுறதுன்னு ஆலோசனை வழங்க முடியுமா மேம்?
0: பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மனதில் நம்மளுடைய மைண்டை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ். எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு பிடிக்காதது எதுனா, கோவப்படுறது பிடிக்கலை, வெறுக்கிறது பிடிக்கலை, நம்மளை யாராவது வெறுத்தாலும் நம்மளுக்கு பிடிக்கலை. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நெகட்டிவை எதுவுமே பிடிக்கலை, ஆனால் அதுதான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, எது பிடிக்குதோ அது எங்கே போச்சுன்னே தெரியல. அதுதான் நம்ம தேடுறோம், வெளியில் போய் தேடுறோம். கோவில் போகிறோம், சிலர் சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க, எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு. சிலர் வந்து பீச்சுக்கு போகிறாங்க, பார்க்குக்கு போகிறாங்க, எங்கேயாவது என்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு போய் வெளியில் போய் தேடுறாங்க. அதுவும் சொல்கிறாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். வெளியில் தான் நம்ம தேடுறோம், ஆனால் நான் தொலைச்ச அமைதி எங்கே இருக்குன்னா எனக்குள்ளவே இருக்குது. அப்போ எனக்குள்ளே நான் போகணும்னா என்னை பற்றிய சில உண்மைகள், விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் யார், மனிதர்களால் பிரிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி வந்து உயிர் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர் எங்கே இருக்குன்னா ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில். இங்கே இருந்து ஹரிசாண்டலாக ஒரு கோடு போடுங்க, உச்சந்தலை இருக்குல்ல, சில குழந்தைங்களெல்லாம் கடைசியில் தான் உச்சி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன டாட் இருக்குது, பக்கத்துல பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த சோலுக்குள்ளே மனசு இருக்குது, புத்தி இதெல்லாம் ஆத்மாக்குள்ளே இருக்குது. இப்போ மனசில் வந்து மனம்ன்றது ஒரு கடல் மாதிரி. கடலில் வந்து எப்படி வந்து அலைகள் வருமோ அதே போல் நம்மளுடைய மனக்கடலில் நிறைய தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸும் வருது, அப்புறம் தேவையான எண்ணங்களும் வருது, வேஸ்ட் தாட்ஸும் வருது. இந்த மாதிரி நாலு விதமான எண்ணங்கள் வருது. ஆனால் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். அப்போ நான் எது செய்யணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது புத்தியோட வேலை. எப்படி ஒரு அணுவை பொலந்தால் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு இல்லைங்களா, அதே போல் இந்த ஆத்மாக்குள்ள மனசு இருக்குது, புத்தி இருக்குது, சுபாவம் இருக்குது. இப்போ மனசோட வேலை வந்து இந்த கடல் மாதிரி மனசு. WHO ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சராசரி மனிதனுடைய மனசில் 40,000 தாட்ஸ் வருது பர் டேல. அதே 20 இயர்ஸில் இன்னொரு வந்து ரிசர்ச் பண்ணதில் 50,000 தாட்ஸ் பர் டே வருது.
1: எண்ணங்கள் வந்து
0: அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் இந்த எண்ணங்கள் ஏன் அதிகமாகுது அப்படின்னா,
1: யோசிக்கிறாங்க.
0: ஆமா,
1: ஸ்ட்ரெஸ் அதிகமாக பண்ணிக்கிறாங்க.
0: அது ரொம்ப யோசிக்கிறது எதை பற்றி யோசிக்கிறாங்கன்னா, பாஸ்டை பற்றி, ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறாங்க. ப்ரெசென்ட்ல வாழ்றது கம்மி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட்ல வாழ்ற தாட்ஸ் வந்து ஒரு 5% அல்லது மேக்ஸிமம் 10% நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 80% பாஸ்ட்டு, 10% ப்ரெசென்ட், 10% ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறதுக்காக. அப்போ 80% பாஸ்ட்டை நினச்சி என்ன பண்ணுறாங்க, நம்மளோட லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்திருப்போம். பாஸ்ட்டில் நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். அதில் துக்கப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம்,

0: சந்தோஷமாகவும் இருந்திருப்போம். இந்த சந்தோஷமான விஷயங்களை நினைக்கிறது ரொம்ப ரேரு. ஒரு 2% 3% தான் நினைக்கிறாங்க அந்த 80%ல. மீதி 77% பாஸ்ட்ல நடந்த துக்கமான விஷயங்களை நினைக்கிறாங்க.
1: இந்த துக்கமான விஷயங்களை நினைக்காம அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமா?
0: அதுக்கு தான் வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுறது. மெடிடேஷன் பண்ணுறது பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணுறது. பாசிட்டிவ் தாட்ஸினுடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைக்க நினைக்க இந்த வேஸ்ட் தாட்ஸு, ஏன்னா வேஸ்ட் தாட்ஸ் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவ் தாட்டாக மாறும். நம்மளோட தாட்டு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும்பொழுது அது டாக்ஸின்ஸ் கிரியேட் ஆகுது, அது நம்மளோட உடலை பாதிக்குது. ரொம்ப அதிகமான பிபி வருது அப்படின்னா ஒன்னு பிரெயின்ல கிளாட் ஆகுது, இல்லைன்னா ஹார்ட்ல போய் கிளாட் ஆகுது.
1: ஹார்ட் ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுது.
0: அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் தான் பிபி ரைஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிரெயின்ல கிளாட் ஆகுது, அப்போ ஸ்ட்ரோக் ஏற்படுது. அதெல்லாம் எதனால ஏற்படுது, இந்த மன உளைச்சல் அதிகமாக நினைக்கிறது. ஹெல்த் வந்து நம்மளால பாதிக்கப்படுது. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு வந்து உலகத்துல முதியோர் இல்லம்லாம் அதிகமாயிட்டே போகுது. அப்ப அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவங்க சின்ன வயசுல அன்போட வளர்க்கறது குறைஞ்சு போயிருக்கு. அவங்க மனசுல ஒரு வெறுப்பு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்க பின்னாடி எப்படி பார்த்துப்பாங்க? நம்ம வந்து கடமைகள்லாம் செய்யறோம், கூட வேல்யூஸைய நான் மறந்துட்டோம். நல்ல குணங்களோட வளர்த்துருக்கலாம்ல அந்த குழந்தைங்களும் எப்படி வளரணும்னு புரிஞ்சுப்பாங்க. பேரண்டிங்கும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் வேல்யூஸ் ரொம்ப தேவைப்படுது. வேல்யூஸ் எப்போ, நற்குணங்களை வெளிப்படுத்துறது. அப்போ நற்குணங்கள் எப்போ வெளிவரும், செக் யுவர் தாட்ஸ், நம்மளோட எண்ணங்களை சோதனை பண்ணணும். இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வார்த்தைகளாக மாறுது. அது மாதிரி வார்த்தைகளையும் சோதனை பண்ணணும், இந்த வார்த்தைகள் நம்மளோட செயலாக மாறுது. செக் யுவர் ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸையும் சோதனை பண்ணணும், இதுதான் நம்மளுடைய கேரக்டராக மாறுது. தொடர்ச்சியான செயல்கள் நம்மளுடைய கேரக்டராக மாறுது. அப்போ அந்த கேரக்டர் தான் நம்மளுடைய லைஃப் டெஸ்டினியாகவே மாறுது. என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா பேசிக்லேருந்து வரணும். எதனால அப்படின்னா நம்மளுடைய இந்த நல்ல குணங்கள்லாம் எங்கே போச்சு? என்னுடைய ஒரிஜினல் வேல்யூஸே இந்த எல்லா குணங்களும், 7 வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர், செகண்டு வந்து பியூரிட்டி, ஹாப்பினஸ், லவ், பீஸ், நாலேஜ், பிளிஸ், இந்த 7 core values அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாம் நம்மளுக்குள்ளே இருந்தது. ஆனால் நம்ம வந்து ரெகுலர் லைஃப்பில் 2-3 generations அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்னா கோவப்படுறது, வெறுக்கிறது, இந்த பழி வாங்கிறது, பொறாமப்படுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் வந்து மேலோட்டமாக இருக்குது கான்ஷியஸ் மைண்டில்.
1: மன அமைதி உடல் நலத்திற்கு முக்கியமானதுன்னு இப்போ பேசும்போது சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ராஜயோகாவின் பங்கு என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா மேம்?
0: இப்போ வந்து இந்த ராஜயோகம் பண்ணுறதுனால நம்ம வந்து பேசிக்லேயே நம்ம வந்து தாட் லெவல்லையே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வரோம். இது எனக்கு நல்லது, இது நல்லது இல்லை, நான் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ் நினைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு நானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முதல்ல என்னையே நான் மன்னிச்சிடணும், அப்புறம் மற்றவங்களே மன்னிக்கணும். இந்த மாதிரி நம்ம மன்னிக்கும் பொழுது அந்த மன பாரங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப பாசிட்டிவாக நினச்சி நினச்சி கவலைப்படுறோம், மனசு பாரமாக இருக்குது. இதுதான் வந்து அந்த உடலை பாதிக்குது. மெடிடேஷன் ஃப்ரீயாக பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம்.
1: நேயர்களே, ராஜயோகா குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2nd பகுதியை நாளை கேட்கலாம்.
2: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
3: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
2: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
3: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
2: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
3: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
2: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
3: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
2: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.

நேரம் 9:30. இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு சேர்க்கும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? மனிதனுக்கு மட்டுமே கிடைத்த அரிய வரம் சிரிப்பு. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. வாழ்க்கையின் சுமைகளை சில நிமிடங்களாவது மறக்கச் செய்வது நகைச்சுவை. இலக்கியங்களிலும் நகைச்சுவைக்கு தனி இடம் உண்டு. பிறரை புண்படுத்தாமல் மகிழ்விப்பதே உண்மையான நகைச்சுவை. நயம் கலந்த நகைச்சுவை மனங்களை இணைக்கும் பாலமாக அமைகிறது. அதைத்தான் இன்றைய இலக்கியச்சார நிகழ்ச்சி தரப்போகிறது, நயமும் நகையும் என்னும் தலைப்பில்.

இணைந்திருக்கிறோம், ரசித்து கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பில். இது இலக்கிய சாரல். இன்றைய இலக்கியச்சார நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது நகையும் நயமும் எனும் தலைப்பில். ஒரு சொல்லை எப்படி பேசுகிறோம் என்பதில்தான் அதன் மதிப்பு இருக்கிறது. கடினமான கருத்தையும் நயமாக சொன்னால் அது மனதில் பதியும். திருக்குறள் கூறுகிறது, இனிய உளவாக இன்னாத கூறல் என்று. இனிமையான சொற்கள் மனித உறவுகளை வலுப்படுத்துகின்றன. நயம் கலந்த பேச்சும் நகைச்சுவை கலந்த அணுகுமுறையும் வாழ்க்கையை அழகாக்கும் என்பதை சங்க இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. சங்க இலக்கியங்களில் நயமும் நகையும் எவ்வாறு இணைந்துள்ளன என்பதற்கு குறுந்தொகை பாடல்கள் சிறந்த சான்றுகளாக இருக்கின்றன. ஒரு பாடலில் தலைவன் அடிக்கடி தலைவியை சந்திக்க வருகிறான். அதை அறிந்த தோழி நேரடியாக கண்டிக்காமல், எங்கள் திணைப்புணத்தில் கிளிகள் அதிகமாகிவிட்டன, அவற்றை விரட்ட ஒரு காவலன் தேவை என்று கூறுகிறாள். உண்மையில் கிளிகளை பற்றிய கவலை அல்ல அது, தலைவன் அடிக்கடி வருவதால் ஊர் பேசிவிடுமோ என்கின்ற அக்கறை. இதில் தோழியின் பேச்சு நயம் நிறைந்தது. அதே நேரத்தில் அந்த மறைமுக பேச்சில் ஒரு மென்மையான நகைச்சுவையும் இருக்கிறது. சங்க புலவர்கள் வாழ்க்கையின் நுண்ணிய உணர்வுகளை நயமும் நகையும் கலந்தே பதிவு செய்திருந்தார்கள்.

நேரம் 9:40. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது இலக்கிய சாரல். நயமும் நகையும் என்னும் தலைப்பில் இன்று உலா வந்து கொண்டிருக்கிறது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. தமிழ் இலக்கியத்தில் நகைச்சுவையின் உச்சம் என்றால் அது காலமேக புலவர்தான். ஒரு முறை அவருக்கு உணவு வழங்க தாமதமான போது நேரடியாக கோபப்படாமல் சொல்லாடல் நயத்துடன் பாடல் பாடி தனது பசியை வெளிப்படுத்தினார். அவரது பாடலை கேட்டவர்கள் சிரித்தார்கள், அதே நேரத்தில் தங்கள் தவறையும் உணர்ந்தார்கள். இதுவே நகைச்சுவையின் உயர்ந்த வடிவம். அது காயப்படுத்தாது, ஆனால் கருத்தை தெளிவாக சொல்லிவிடும்.

தஜம் தஜம் தஜம் தஜம் இந்த பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா

தடிக்கணும் தடிக்கணும்

தக்க தடிக்கு நான் தக்க தடி.

0: இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இலக்கிய சாரல். கம்பராமாயணத்தில் அனுமனும் அங்கதனும் வரும் பகுதிகளில் நகைச்சுவை கலந்த வீர உணர்வுகள் காணப்படுகின்றன. இராவண சபையில் அங்கதன் தன் காலை ஊன்றி நிற்கும் காட்சி மிகவும் பிரபலமானது. பல அரக்கர்கள் சேர்ந்து இழுத்தும் அவன் காலை அசைக்க முடியவில்லை. அப்போது அங்கதன் கூறும் பாடல் பொருள் என்னவென்றால், என் காலை அசைப்பதை விட ராமனின் பாதத்தில் பணிவது எளிது என்பது. இந்த காட்சியில் வீரமும் இருக்கிறது, அதே நேரத்தில் இராவணனின் ஆணவத்தை நையாண்டி செய்யும் நகைச்சுவையும் இருக்கிறது. இதுவே கம்பனின் சொல்லாற்றல்.
1: சக்க போடு போடு ராஜா, என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுவீர். ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நாம் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருங்க. கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டானே இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே. என்னையாடா எட்டி போக சொல்றேன்,

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது நகையும் நயமும் எனும் தலைப்பில். இலக்கியத்தில் நகைச்சுவை இடம்பெற்ற இடங்கள் என்னென்ன என்பது பற்றி. சங்க இலக்கியங்களில் நகைச்சுவை இல்லை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் கலித்தொகையை வாசித்தால் அந்த எண்ணம் மாறிவிடும். ஒரு பாடலில் தலைவன் இரவில் தலைவியை சந்திக்க வருகிறான். அவனை பார்த்த தோழி நேரடியாக கண்டிக்காமல், "இவ்வளவு இருட்டில் வருகிறீர்களே, வழியில் புலி வந்தால் என்ன செய்வீர்கள்?" என்று கேட்கிறாள். அதற்கு தலைவன், "புலியை கண்டு பயப்பட மாட்டேன், ஆனால் உங்கள் தோழியின் கோபத்தை கண்டுதான் பயப்படுகிறேன்" என்று பதிலளிக்கிறான். இங்கே காதலின் மென்மையும் உரையாடலின் நகைச்சுவையும் இணைகின்றன. சிரிப்பை உருவாக்குவதற்காக அல்ல, உறவின் இனிமையை உணர்த்துவதற்காக நகைச்சுவை பயன்படுத்தப்படுகிறது. இதுவே கலித்தொகையின் தனி சிறப்பு.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இலக்கியச்சார் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது நயமும் நகையுமெனும் தலைப்பில். நயமில்லாத நகைச்சுவை கேலியாகிவிடும், நகைச்சுவை இல்லாத நயம் வறண்ட போதனையாகிவிடும். இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தியதால்தான் தமிழ் இலக்கியங்கள் 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் நம் இதயங்களில் வாழ்கின்றன. காலமேகத்தின் சொற்களில் புன்னகை இருக்கிறது, புன்முறுவல் இருக்கிறது, கலித்தொகையின் காதலில் குறும்பு இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால்தான் தமிழ் இலக்கியம் நம்மை சிந்திக்க வைப்பதோடு மட்டுமல்ல சிரிக்கவும் வைக்கிறது என கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி.

இணைந்திருக்கிற மது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். சுகமான ராகங்களில் நேர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் உலாவர இருக்கின்றன. உங்களது விருப்ப பாடலும் நமது நிகழ்ச்சியில் உலாவர வேண்டுமா? அழைக்கலாம் இந்த எண்களில் 0462-256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 256-1133.

0: நேரம் 10:06 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கிறீர்களே. சுகமான ராகங்களில் இணையும் நேயர் வருக வணக்கம். வணக்கம் சொல்வது யார்?
1: மீனா பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களாமா?
1: மாலையில மழைன்னாங்க அப்படியா? மாலையில மதியம் போல வந்தேன், அதுக்கப்புறம் மழையா இருக்கலாம்.
0: சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, இந்த நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: நான் சிவப்பு மனிதன் அப்படிங்கிற படத்துல இருந்து சினிமா நீ தங்கி இதம் பாடியா
0: அந்த படத்தில் அருமையான பாடல். இது காற்றலைகள்ல. நன்றிம்மா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு.
1: நன்றி தம்பி.
0: நன்றி.

0: இசையின் இனிய ரீங்காரமாய் ஒலித்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் தான் கேட்டுட்டு நேர்களே. சுகமான ராகங்களில் அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்கறீங்க சார்?
1: பொன்முன்ன செல்வன் வந்து தோப்பில இருந்து ஒரு தென்னமரம்.
0: தோப்பில இருந்தாலும்
1: தென்னமரம் தனி தனி.
0: சரிங்க சார், அந்த பாடலை கொடுத்துடலாம். நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. உங்களுக்காக பாடல் காற்றலைகள்ல.
1: சரி சார்,
0: நன்றி.

0: நேரம் 10:17. இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்களை. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்களில் ராகம் மீட்டவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க?
1: ராணி தேனி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
1: ரொம்ப சந்தோஷம்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேக்குறீங்க?
1: எனக்கு ராணி தேனி படம்.
0: அம்மா சொல்லுங்க.
1: என் மன்னவனின் மனம் குளிர அந்த பாடல்.
0: சரிங்கம்மா, ராணி தேனில இருந்து, ராணி தேனி படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கீங்க.
1: ஆமா சார். ஆமா.
0: சரிங்கம்மா, உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாமா? அருமையான பாடல்கள் காட்டலைகள்ல. நன்றி, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இருக்கேன்.

0: நேரம் 10:23 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நேர்களே. சுகமான ராகங்களில் இணையவரும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து தீபா பேசுறேன்.
0: தீபாமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: தங்கமான ரசா படத்துல இருந்து கண்ணை என் கார் முடிகிற அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி, நிகழ்ச்சியில
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: நேரம் 10:29. இசைத்து கொண்டிருக்கிறது இனிய வேளையில் இந்த குயில். சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 KHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். சுகமான ராகங்களில் வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: அன்பு தம்பி மணிமுத்தார் கணேசுக்கு மஞ்சள் நீர் காய வேண்டி சிங்காரில் தற்போது தேனியிலிருந்து பேசுகிறேன் ஐயா.
0: ரொம்ப மகிழ்ச்சி, தேனிக்கு போயிருக்கீங்க.
1: உடம்புக்கு ஆரோக்கியத்துக்காக போய் சுத்திட்டு வரும்போது இரவு உங்களோட உரையாடும் போது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, ஒரு குளிர்ச்சியா இருக்கு.
0: தேனி தென்றல் எப்படி இருக்கு?
1: நல்ல அழகா இருக்கு, குழு குழு குழு காத்தோட.
0: மஞ்சள் நீர் காயில் காற்ற விட அந்த காற்று நல்லா இருக்கு.
1: உன்னை கண்ட நாள் முதல்ல உனக்காகவே வாழ்கிறேங்கிற படத்துல கண்ணாங்கிற பாட்டியா.
0: சரிங்க, தேனி காற்று அப்படியே அடிச்ச உடனே படமே மறந்துட்டீங்க.
1: அதுக்கு குழு குழு ஒரு பாடலை கேட்கணும்ல.
0: சரிங்க ஐயா, உங்களுக்காக பாடலை கொடுத்துடலாம் ஐயா. நன்றி நிகழ்ச்சியில கலந்து.
1: நன்றி.

0: மனதிற்கு பிடித்த பாடல்களோடு உலா வந்து கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க வரும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: இதயத்தை வருடி கொண்டிருக்கும் இந்த இரவு தருணத்தில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் மணிமுத்தாறு கணேசர் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம்.
0: மென்மையான இரவு வணக்கம் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு, ரொம்ப அருமையா இருக்கு சார். வணக்கம்.
1: நன்றிங்க சார். வணக்கம் சார்.
0: செந்தபூந்தரை முருகன் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: ஒரு மென்மையான வணக்கத்தை சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மல்லியே சின்ன முல்லையே எந்தன் மாதிரி கொழுந்தே என்ற பாடல் சார்.
0: உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாமா?
1: நன்றி, கொடுத்துடலாம் சார்.
0: நன்றி. படம் பாடல் ஒலிக்கிறது பாண்டித்துறை திரைப்படத்துல இருந்து.

0: கேட்க கேட்க தவிட்டாத தேன்மழை இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்களில் அடுத்து வரும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அன்பு தங்கையே, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சாயர்புரம் முத்து மகேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம்ண்ணா.
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா உங்ககிட்ட பேசுனதுல. இன்னைக்கு என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: தங்கைக்கோர் கீதம் 10 இருந்து தஞ்சாவூர் மேளம் தாலி கட்டும் நேரம் அந்த பாடல் கொடுங்க.
0: அதுக்காக பாடல் கொடுத்துடலாமா? ஏதோ காற்றலைகள்ல நீங்க கேட்ட பாடல்.
1: நன்றி.
0: நன்றி.

கேட்பதற்கு தானே பாடுபட்டேன் நானு தங்கச்சிக்கு கல்யாணமாம் தெருவெங்குமே கொண்டாட்டமா ஏ தங்க

0: அன்பு அலைகளே உலகெங்கும் ஆட்சி செய்கிறது. இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்களில் அடுத்து வரும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: கண்ணன் பேசுறேன்.
0: கடங்க நேரிலிருந்து கண்ணன் பேசுறீங்க.
1: ஆமாம் சார்.
0: நலமாக இருக்கிறேன் கண்ணன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: கண்ணன் சார் என்ன ஒர்க் பண்ணுறீங்க?
1: கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணு சார்.
0: சரிங்க சார். அப்பப்போ உங்களுக்கு வானொலி கேட்குற பழக்கம்?
1: ஆமாம் சார், நல்ல பழக்கம் உண்டு.
0: சரிங்க சார், சொல்லுங்கள், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்குறீங்க?
1: எல்லோரும் நல்லவரை படத்துலேருந்து சிகப்பு கல் மூக்குத்தி சார்.
0: உங்களுக்காக அந்த மூக்குத்தியை ஒளிர விட்டுருவோமா?
1: உடைய விட்டுருவோம் சார், கண்டிப்பாக.
0: நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து
1: அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்.
0: நன்றி. பாடல் இதோ காற்றலைகளில்.
1: நன்றி சார்.

0: இரவின் இனிமையை இசையால் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுட்டு நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் புதுக்குடியிலிருந்து பாபு பேசுகிறேன்.
0: புதுக்குடியிலேருந்து பாபு. பாபு சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்குறீங்க?
1: சார், எனக்கு கேப்டன் படத்தில் வந்து கண்ணீர் ஆடும் ரோஜான்னு பாட்டு சார்.
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி, நிகழ்ச்சியில் நன்றி.
1: சரி சார், நன்றி சார்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ்.

6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆகில நின்ற மாடசாமி அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் அரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம். நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 வணக்கம் அரணி நிகழ்ச்சியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள். தொடர்ந்து 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிரல் நிகழ்ச்சி பங்கேற்பவரை முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை. 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. உறவுகளிடம் எதிர்பார்ப்பது சரியா தவறா. 12:00 மனம் விரும்புவதே முற்பகல். 11:02 மணித்திருநாடு ராணி லட்சுமி பாய். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். பன்னிரண்டு பத்துக்கும் 12:50 சிநேகிதியே, சமையல் அறையில் நேரத்தை மிச்சப்படுத்தும் சில வழிகள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தூய்மை பாரத திட்டம் கட்டம் 2. 1:10 நலம் தானா, கொடுக்காய்ப்புளியில் கொட்டி கிடக்கும் பயன்கள். 1:55 காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள். வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் வினோதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கோ. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 2000 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். ஆறு மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை. 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ரகுராஜா. 7:25 நம்மை சுற்றி. 7:30 பிஃபா உலகக்கோப்பை போட்டி 2026 தினசரி நிலவரம். 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேருப்ப பாடல்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கிய சாரல். நீதிநெறி விளக்கம், குமர குருவரர் தரும் வாழ்வியல் பாடங்கள். 10 மணிக்கு சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 எஃப்எம் கோல்டு. இப்பொழுது கேட்கலாம் திரைக்கானம், சிவந்த மண் திரைப்பட்டுக்காக எல்லா ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைத்த நேரம் நள்ளிரவு 12:10. இப்பொழுது கேட்கலாம் எருவின் மடியில். இணைந்த கைகள் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இந்த பாடல் தீபன் சக்கரவர்த்தி வித்யா பாடியது.

0: அட பாடி அண்ணா.
1: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
0: கேட்டியா? பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, வேற என்ன தெரியும்?
1: வேறயா? நான் பாடம் நடத்துவேன்,
0: அப்புறம்
1: ப்ரே பண்ணுவேன்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்பொழுது கேட்கலாம் நினைவில் நின்றவை. ரிக்ஷாக்காரன், சவாலி சமாளி, உருதாய் மக்கள் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலை

0: அடுத்து டி எம் சௌந்தரராஜன் பிசுசில பாடிய பாடல்.
1: கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமடி

எம்எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கிறோம். இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி வி ஸ்ரீனிவாஸ் பாடியது.

இரவு நேர இன்னிசை சாரலாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று நாம் கேட்க இருப்பது வெற்றி கொடிக்கட்டு மற்றும் விரும்புகிறேன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள். முதல் பாடல் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் குரல்களில் வெற்றி கொடிக்கட்டு, தேவாவின் இசையில்.

நேரம் 2:17. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன், கிருஷ்ணராஜ் ஆகியோர் குழுவினரோடு பாடியது.

நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல் பண்பலை சொல்லும் நேரம் 2:23. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் குழுவினரோடு பாடியது.

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். இதுவரை வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திற்காக சில பாடல்கள் உலா வந்தன. அடுத்ததாக விரும்புகிறேன், உன்னிமேனன் மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் இதோ.

0: துடு, ஹாயோ துடு துடு, துடு துடு, ஹாயோ துடு துடு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

நேரம் 2:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஹரிகரன், சோஃபியா சதீஷ் மற்றும் குழுவினர் குரல்களில்.

நேரம் 2:41 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சாதனா சர்க்கம் மற்றும் திப்பு ஆகியோர் பாடியது.

நேரம் 2:47 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிலோன் மனோகர், சுபா மற்றும் குழுவினர் குரல்களில்.

நேரம் 2:53 ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் வசுந்தரதாஸ் குரலில்.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றி கொடிகள்

0: the end of this news bulletin.
1: நேரம் 3:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் பண்டிட் ஷராத் சுட்டாவன் அவர்களின் பாட்டும், அதைத் தொடர்ந்து வாணிஜெயராம் அவர்களின் பஜன்ஸும் இடம்பெறும்.
3: ஹிந்துஸ்தானி சாஸ்திரிய சங்கீத் கே கார்யக்ரம் மே ஆயியே சுன்தே ஹே ஷரத் சுதவ்னே கா சாஸ்திரிய காயன். பிரஸ்துத் ஹே ராக் முல்தானி. விலம்பித் பந்திஷ் ஏக் தால் மே நிபத் ஹே, போல் ஹே கோகுல் காவ் கா சோரா. த்ருத் பந்திஷ் 3 தால் மே நிபத் ஹே, போல் ஹே சுந்தர் சுரஜ நவா சாரீ ரே. உன்னை தபலே பர் சங்கதி கர் ரஹே ஹே பண்டித் ராஜேந்திர அந்தர்கர், ஔர் ஹார்மோனியம் பர் சங்கதி கர் ரஹே ஹே ஹர்ஷத் ரானடே.

0: Portugal were held to a 1-1 draw by DR Congo in their opening Group K match in Houston, USA. Earlier, Austria registered their first World Cup victory in 36 years, defeating Jordan 3-1. Defending champions Argentina began their campaign in emphatic fashion with a 3-0 win over Algeria. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
3: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை. ரூபக தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில், தொடர்ந்து சுந்தசாவேரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்தாளம்.

0: Legend.
1: நேரம் 5:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி நாம் கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் சி எஸ் ஜெயராமன் மற்றும் பி லீலா ஆகியோர் குரல்களில் சிவகங்கை சீமை.

நேரம் 5:14 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் அகத்தியர்.

நேரம் 5:18. நேயர்கள் கேட்டு மகிழ்வது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன், JV ராகவலு மற்றும் LR ஈஸ்வரி ஆகியோர் குழுவினரோடு பாடியது படம் கை கொடுத்த தெய்வம்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் புலரும் பொழுதுக்காக வர இருக்கும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில் வானம்பாடி. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:24:42.

0: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும்.
1: அம்மா
0: பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.